நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்திரபத மாதம் 10 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 1 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு மங்கள இசையோடு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:49:50.

நாலொரு குரல் அறன் நோக்கி ஆற்றுங்குள் வையும் புறன் நோகக்கி புரை புன் சொல்வுரைப்பான் புரை. புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் அமைந்த 189வது குரல். குரலின் பொருள், ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ. மீண்டும் ஒரு முறை குரல், அறன் நோக்கி ஆற்றுங்குள் வையம் புறன் நோகக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:53. நிகழ் நிரல் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகின்றார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வேலி மசால் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மண்ணுக்கும் உயிருண்டு வழங்குபவர் கே.ஆர். சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வசந்த வாசல். இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதலின் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலி கிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவரான் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் தலைப்பு சூழல் மாசும் சுகாதார கேடும். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். பகல் 12:00 சீர்மிகு செஞ்சி சித்திரம் எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஆகியோர். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பகல் 12:30 பன்னிசை மாலை TKS கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடன் வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். உடன் நேர்முகம் காண்பவர் பி. ஆனந்தி. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பி. வி. பாலசாயி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழ் இசை. ஏ. துர்கா பிரசாத் அவர்கள் கூட்டுவாதியம் ஆகியவை கேட்கலாம். 4:00 என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, இயக்கம் மனோபாலா. மாலை 5:00 பொன்மாலை பொழுது ஆசை எனும் தலைப்பில் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி சென்னைகஞ்சல். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மடை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:00

பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். 10:02 கெட் செக்கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, குற்றவியல் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். உடன் நேர்முகம் காண்பவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காலங்கள், மாலை 3 மணிக்கு ஹலோ டாக்டர், நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணைப்பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரேன். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில் பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள் என்ற சொல்லால தான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்கு. வேற சிற்றினங்கள்ல இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமாக மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்போ குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தால் அது குயிலாகவே இருக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமாக மாறிடும். இப்போ உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமாக மனிதர்கள் இருக்கும், ஹோமோ சேப்பியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்கு. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்கு. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமா சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். எதிலுமே ஒரு பேட்டர்னை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்களில் இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உறை. இந்த மைலின் மூலமா, அந்த மைலின் உறையின் மூலமா அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்போ இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா, இலக்கியத்தில் ஒரு உவமை உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியலில் வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டிலேருந்து தான் வருது. இப்போ இதை இன்னும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்குவோம். மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்குது. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழலில் கொண்டு போய் விட்டாலும் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண் முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையாக இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின்லேயும், மொழி வாயிலாகவும், முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அழகி போட்டிகள் நடக்குது, அதில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசித்து பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்போ அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அது மனிதனுடைய பேட்டர்ன்

0: பேட்டன் சீக்கிங் எபிலிட்டியில் இருக்குது. அதையொட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியாக வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்போ மூக்கே இல்லாத சுற்றினமாக நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளிசுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சுற்றினமாக நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகாக மாறியிருக்கும். அதில் யார் சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்போ இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம் மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்டில் ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்போ அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணைச்சொல்லும் இருக்குது. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும் இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்கிறேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:15. தெய்வீக ராகம் காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீச வருகிறது. இந்த தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காலை வேளையில் காற்றலையில் கலந்து பக்தி மனம் வீசிக் கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சிகள் அடுத்ததாக பி. சுசீலா பாடிய பாடல் இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் காற்றலைகள் கலந்து பக்திமனம் வீசிக் கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் சரளா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். சேவை செய்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று காலை சுவாமி அருள்மிகு குமரவிடங்க பெருமான் சிங்க கேடய சப்பரத்தில் திருவீதி உலா நடைபெறும். ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 15 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வேலி மசால் வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: தானே. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜா. ஐயா ஐயா ஐயா, இப்படி போடா, இப்படி போடா, இப்படி போ. ஐயா ஐயா ஐயா, ஹவு ஹவு ஹவு, நில்லுடா நில்லுடா நில்லுடா. காத்த முத்த, காத்த முத்த, இன்னும் அங்கே உத்து பார்த்து நிற்கிறா.
1: கருத்த முத்தா, ஏன்பா எங்க போயிட்டு வர?
0: நான் போயிட்டு வர்றது இருக்கட்டும்பா, நீ என்ன அங்க போஸ்டர் பார்த்து நிக்கிறானே?
1: அப்பா விவசாயி படம்ப்பா.
0: விவசாயி படமா?
1: போஸ்டர் ஒட்டிருக்கே.
0: ஓ, எம்ஜிஆர் படம்.
1: இன்னைக்கே கடைசின்னு வேற ஒட்டிருக்குப்பா.
0: இப்படம் இன்றைய கடைசின்னு போஸ்டர் ஓட்டும் போது அந்த சைக்கிள் கூட நம்ம ஓடுவோமே.
1: ஆமாப்பா, அந்த காலத்துல போஸ்டர் ஓட்டுறதுக்கு நம்ம ஊருக்கு வர்ற ஒரு முன்னாடியே நம்ம எம்மாவும் ஊருக்கு ஓடி இருக்கோம்.
0: ஆமாமா,
1: அவர் கூட சேர்ந்து போஸ்டரும் ஓட்டிருக்கோம்.
0: ஆமா,
1: இப்ப அந்த போஸ்டரை பாக்குறப்ப இந்த படத்தை இன்னொரு தடவை நம்ம பாக்கணும்பா.
0: கண்டிப்பாப்பா.
1: அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா நீ வந்துட்ட.
0: பாத்துருவோம்பா அந்த படத்தை.
1: கட்டாயம் பாக்கணும்பா. பகல் காட்சிலாம் வேணாம், என் பொண்டாட்டி திட்டுவா.
0: சரி,
1: நம்ம ராத்திரி காட்சிக்கு நீ அப்படியே வீட்டு பக்கம் வா.
0: சரி சரி சரி.
1: லைட்டா ஒரு விசில் அடி, நான் அப்படியே நைஸா கிளம்பி வீட வெளியில பூட்டிட்டு.
0: சரி,
1: நானும் வந்துடுறேன்.
0: சரிப்பா, இந்த டிக்கெட்டு காசு நீ எடுத்துன்னு
1: வந்துறியா? நான் டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, உனக்கு சேர்த்து எப்போது நான் தானே எடுக்கிறேன்.
0: சரி சரி சரி. கத்த முத்த, வண்டியில ஏறி உட்கார, டவுனுக்கு போயிட்டு வந்துருவோம்.
1: சரி சரி கத்த முத்தே.

0: நானும் வண்டியில் ஏறுறேன்.
1: ஏய் ஏய் போடா போடா போடா ஐயா ஐயா. ஆ
0: அர்த்தமுத்து, நேத்து உன்கிட்ட என்ன சொன்னேன்?
1: என்ன சொன்னேன்? சுரக்கா வாங்க சொன்னேன்.
0: எப்பா அது இல்லப்பா.
1: சரி,
0: தீவன பயிர் சாகுபடி பத்தி சொன்னேன்
1: இல்லையா? ஓ ஆமா.
0: கம்பு நேப்பியர் ஒட்டு புல்லும் தீவன சோளமும் எப்படி பயிர் பண்ணலாம் அப்படின்னு
1: சொன்னேன். சரி,
0: ஆனா ஒரே வகையான தீவன பயிரை நம்ம பயிரிடாம
1: ஆமா
0: இன்னொரு புல்லு இருக்குப்பா.
1: என்ன புல்லு?
0: வேலி மசால்.
1: ஓஹோ,
0: அதையும் சேர்த்து பயிரிடணும்பா.
1: சரி சரி காது முத்த, அது சம்பந்தமான செய்தி சொல்ல.
0: வேலி மசால் எல்லா வகை மண்ணிலையும் பயிர் செய்யலாம்.
1: அப்படியா?
0: நம்ம கரெக்ட் காடு இருக்குல்ல,
1: ஆமா
0: அதுல கூட நீ பயிர் பண்ணலாம்பா. இலைகள் ரொம்ப சின்னதாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறதுனால
1: சரி
0: மாடோ ஆடோ விரும்பி சாப்பிடும்பா.
1: ஓஹோ,
0: கம்பு நேப்பியர் புல்லு போட்டியில
1: ஆமா
0: அதுல 3-1 அப்படிங்கிற வரிசையில கலப்பு பயிராகவும் நாம வேலி மசால பயிர் பண்ணலாம்.
1: காத்தமுத்த, இன்னும் ஒரு அரைக்கணிக்குது, அதுல போடலாமா?
0: கட்டாயம் போடலாம்பா. 19.2% இதுல புரதச்சத்து இருக்குது.
1: ஓஹோ,
0: நல்ல புரோட்டீன் சத்துப்பா.
1: பரவாயில்லையா.
0: நீ எப்படி முட்டை கோழி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல புரோட்டீன் சத்தோட இருக்க?
1: ஆமா.
0: அப்ப நம்ம வளர்க்குற புல்லுல இருந்து நம்ம மாட்டுக்கும் புரோட்டீன் சத்து தேவைப்படுது இல்ல?
1: கண்டிப்பா தேவை.
0: அதுக்கு இது உகந்த ஒரு புல்லுப்பா.
1: சரி சரி சரி.
0: 27% உலர் தீவன தன்மையும் 55% நல்ல செரிக்கக்கூடிய தன்மையும் உடையதுப்பா இந்த புல்லு.
1: பரவாயில்லையா.
0: 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும். விதைகளை நம்ம என்ன செய்யணும்னா, 80°C அந்த வெந்நீர்ல 5 நிமிடம் போட்டு அப்புறம் குளிர்ந்த நீர்ல 12 மணி நேரம் ஊற வச்சு
1: சரி
0: அப்புறம் விதைப்பு செய்யணும்பா.
1: சரி காதமுத்து, விதைப்பு செய்யணுன்ற. ஆனா விதை எங்க போய் வாங்குவ?
0: அர்த்தமுத்து, வேளாண் அறிவியல் நிலையங்கள்லயும் கிடைக்குது.
1: அப்படியா?
0: தனியார் கடைகள்லயும் கிடைக்குது.
1: விவசாய ஆபீசரை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: ஆமா ஆமா, நீ விவசாய ஆபீசரை கேட்டீங்கன்னா அவரே நிறைய இடம்லாம் உனக்கு சொல்லுவாரு.
1: சரி சரி.
0: அடி உரமா தொழு உரம் 10 டன் போட்டிருப்பா வயல்ல.
1: ஓஹோ.
0: தழைச்சத்து 10 கிலோ.
1: சரி.
0: அதாவது யூரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா 23 கிலோ. அப்புறம் மணிச்சத்து 16 கிலோ.
1: சரி.
0: அதை நீ சூப்பர் பாஸ்பேட்டா போட்டீங்கன்னா 100 கிலோ ஆயிடும்.
1: ஓஹோ.
0: சாம்பல் சத்து 8 கிலோ.
1: சரி.
0: பொட்டாஷ் அப்படின்னு நீ போட்டீங்கன்னா 14 கிலோ போடணும்.
1: ஓஹோ.
0: இதெல்லாம் அடி உரமா போட்டு
1: சரி
0: நல்லா நீ அறுவடை பண்ணலாம்பா. முதல் அறுவடைய விதைச்ச 80வது நாள்லயும் அதுக்கு பிறகு அறுவடைகளை 40-45 நாட்கள் இடைவெளியிலையும் நீ செய்யலாம்பா. ஆண்டுக்கு 7-8 முறை அறுவடை செய்யலாம். தரையில இருந்து 1 அடி உயரத்துக்கு விட்டுட்டு நீ தொடர்ந்து அறுவடை செஞ்சுட்டே இருக்கலாம்பா.
1: பரவாயில்ல. கலப்பு தீவனம் வாங்குறது கொஞ்சம் மிச்சப்படும் நினைக்கிறேன்.
0: கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா, நிறையவே மிச்சப்படும்.
1: ஓஹோ.
0: விளைச்சல்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஏக்கருக்கு 40-50 டன் வேலி மசால் நீ அறுவடை பண்ணலாம்.
1: பரவாயில்ல.
0: கறவை மாடா இருந்ததுன்னா 1 நாளைக்கு 3-5 கிலோ கொடுக்கலாம். ஆடுகளுக்கு 1 நாளைக்கு 1-2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்பா. அருமையா சாப்பிடுங்க.
1: ஓஹோ.
0: அர்த்தமுத்த, சொல்லிட்டே வர நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற.
1: இல்ல காதமுத்த, விவசாய ஆபீசர் வந்து இப்பதான் நீ 5 மாடு வச்சுக்கிற, இன்னும் 10 மாடு வாங்கினா நல்லா ஒரு பால் பண்ண மாதிரி வச்சு நல்லா லாபம் ஈட்டலாம்னு சொன்னாரு. பயனுள்ள தகவல் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அதான் யோசிக்கிறேன்.
0: தீவன பயிர் சாகுபடி அப்படின்னு நீ இறங்கிட்டீன்னா
1: சரி
0: உன் ஆடு மாடு எண்ணிக்கையை நீ தாராளமா கூட்டிக்கலாம்பா. உனக்கு வயல் நிறைய இருக்கு, புல்லு வளர்க்கறதுக்கு உனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: ஆமா.
0: நீ நிறைய தீவன புல்லு வளர்த்தீன்னா உன்னுடைய கலப்பு தீவன செலவை குறைச்சிக்கிட்டு நீ ஆடு மாடுகளை அதிகப்படுத்தலாம்.
1: அவ்வளோதான்பா. காத்தமுத்து, வேலி மசாலா பத்தி நீ சொல்லினே வந்தல்ல.
0: ஆமா,
1: எனக்கும் அது ஒரு பயனுள்ள தகவலா இருந்ததுப்பா.
0: சரி சரி,
1: அதை நான் கண்டிப்பா என் நிலத்துல 1 அரைக்கணி இது அதுல பயிரிடுறேன்.
0: நிச்சயமா பயிர் பண்ணுப்பா.
1: பயிரிட்டு நல்ல விளைச்சல் கண்டு என் ஆடு மாடுகளுக்கு நல்ல கொழுகொழுன்னு இன்னும் சத்து கொடுக்குறேன்.
0: நீ வேலி மசால் மட்டும் இல்ல, கம்பு நேப்பியர் புல்லா இருக்கட்டும்
1: சரி
0: தீவன சோள புல்லா இருக்கட்டும் எல்லாத்தையும் பயிர் பண்ணுப்பா. மாடோ ஆடோ ஒரே வகையான தீவன புல்ல சாப்பிடாதுங்க, அதுங்களுக்கு பிடிக்காது. நாம 1 நாளைக்கு சாம்பார் சாப்பிடுறோம், 1 நாளைக்கு கறி குழம்பு திங்கிறோம், 1 நாளைக்கு மீன் குழம்பு திங்கிறோம், அப்படிதானே நம்மளால முடியுது. அதே
1: மாதிரிதானே
0: ஆடு மாடோ?
1: அதேதான்.
0: அதனால புல்ல வந்து மாத்தி மாத்தி கொடுப்பா.
1: கரெக்ட் கரெக்ட்.
0: அதனாலதான் இவ்வளவு புல்லு வகைய நான் சொன்னேன்.
1: சரிப்பா சரிப்பா.
0: கத்த முத்து கத்த முத்து, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுப்பா, வண்டி நிப்பாட்டு.
2: ஹவ் ஹவ்.

0: நில்லடா நில்லடா நில்லடா, ஹவ் ஹவ், என்னப்பா என்னப்பா சொல்லு சொல்லு.
1: இப்ப வாழைப்பூ விக்குது.
0: ஆமா,
1: இத சாப்பிட்டோம்னா பல நோய்கள் நமக்கு வராதுப்பா. வாழைப்பூவை வேக வச்சோ அல்லது பொரியல் செஞ்சோ அல்லது வாழைப்பூல இருந்து சில பேர் வடை கூட செய்வாங்கப்பா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த சக்கரை நோய்னு சொல்றாங்கல்ல, நீரிழிவு நோய், அதை கூட கட்டுப்படுத்தலாமாப்பா.
0: காத்துமுத்த, நீ அங்க இருக்கிற வாழைப்பூவை காட்டுற, உனக்கு குடுக்கிறதுக்கு வாழைத்தண்டு வாழைப்பழம் வாழைப்பூ மூணுமே வச்சுக்கிறான். இந்த வாங்கிக்க.
1: எப்பா நீ காட்டு, முதல்ல நம்ம ஊருக்கு போகும்ல, என் வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க வாங்கிக்கிறேன்பா. இப்ப வண்டி எடுப்பா.
0: சரி போலாம்பா. காத்தமுத்து, உன் மொபைல் ஆன் பண்ணுப்பா, நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல பாட்டை கேட்டுக்கிட்டே போவோம்.

0: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் வேலி மசால் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து ஜலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேச்சு நடத்தினார். பிஷ்கெக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாள்தோறும் நடைபெறும் போர் மனித சமூகத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து விவகாரங்களுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது மனித நேயத்துக்கு அழைப்பு விடுப்பது என்பதாகும் என்று அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை நோக்கிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் திரு புதினையும் அவரது பிரதிநிதிகளையும் வரவேற்க இந்தியர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபரின் வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே ரஷ்ய அதிபர் திரு புதினுடன் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி, புதுமை கண்டுபிடிப்பு, விண்வெளி, உரங்கள், மக்களுக்கிடையேயான தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயலிகள் முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் விமோ, ரீவோ, நெக்ஸோ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. இந்த செயலிகளை அணுகியவுடன் அதில் நிதி மோசடி செயலி வலியுறுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எனவே விளம்பரங்கள், இணையதளங்கள்

0: அல்லது சந்தேகத்திற்கு உரிய இணைப்புகள் வாயிலாக ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தெரியாத செயலிகளுக்கு அணுகல் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது இதர நம்பத்தகுந்த செயலி அமைப்புகளிலிருந்து மட்டுமே செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உள்துறை அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் நடப்பாண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனிடையே காவிரி நீர்பிடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 தேதியன்று 19 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாதால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 93 ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள், எண்ணெய் விலை உயர்வு ஆகிய சவால்களுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைகளும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியும் இந்த சவால்களை முறியடித்து நாட்டை அசுர வேகத்தில் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளத்தக்கது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பட்டதாரிகளை உருவாக்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் சந்தையின் தேவைகளை புரிந்து ஆராய்ச்சி புத்தாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000-க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம்

0: ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியுள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ் மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போது 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: மண்ணுக்கும் உயிருண்டு.
2: வழங்குபவர்
3: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் உருவானது முதல் இன்று வரை நிலைத்து நிற்கும் வளங்களில் ஒன்று மண் வளம் எனலாம். இது தன்னுள் பல அரிய செல்வங்களை உள்ளடக்கியுள்ளது. பல கனிம வளங்கள் இதில் அடங்கியுள்ளன. செடி, கொடி, மரங்கள் வேரூன்றுவதற்கு மண் ஆதாரமாக உள்ளது. மண்ணுக்குள்ளும் வெளியேயும் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. அப்படிப்பட்ட உயிரினங்களில் ஒன்றுதான் மனித இனம். மனித பரிணாம வளர்ச்சியின் போதும் அவன் நாகரிகம் அடைந்த போதும் பல மாற்றங்களை கண்டிருக்கலாம். எனினும் அவனது தேவைகளை பூர்த்தி செய்ய மண் ஒருபோதும் மறுத்ததில்லை. தற்போது அம்மண்ணும் மாசுபட்டு வருவது கசப்பான உண்மையே. உணவு உற்பத்தி முதல் குடிக்க நீர் வரை கொடுக்கும் இம்மண்ணை தாயாக வணங்கிய காலம் மாறி அதன் இயற்கை தன்மையையே அழிக்கும் அளவிற்கு மனிதனின் செயல்கள் அதிகரித்துள்ளன. உண்மையில் இது வளர்ச்சி அல்ல, அவன் வாழ்வில் ஒரு வகையான வீழ்ச்சியே ஆகும். அனைத்து செயல்களுக்கும் ஆதாரமான மண்ணும் ஒரு உயிரினம்தான் என்றால் அது விந்தையாக இருக்கிறதல்லவா? ஆம், நாம் நீரை பருகுகிறோம். மண்ணும் தன்மேல் விழுந்த நீரை உறிஞ்சிக் கொள்கிறது. நாம் காற்றை சுவாசிக்கிறோம். மண்ணும் சிறிய இடைவெளிகள் வழியாக காற்றை சுவாசிக்கிறது. நாம் உண்ட உணவை செரிக்க வைக்கிறோம். மண்ணும் தன்னுள் புதையுண்ட பொருட்களை மக்க வைத்து செரிக்க வைத்திருக்கிறது. நம் உடலில் இரத்த ஓட்டம், மண்ணுக்கடியில் நீரோட்டம். தாயின் கருவறையில் விழுகின்ற உயிர் மடியில் தாங்கப்பட்டு வளர்ந்து மழலையாய் வெளியுலகத்தை காண்கிறது. அதுபோல் மண்ணில் விழுகின்ற விதையும் முளைத்து செடியாக, கொடியாக, மரமாக வெளியுலகை காண்கிறது. இவ்வாறாக உயிரினங்களின் அனைத்து அம்சங்களையும் கொண்டு தாய்மை உணர்வோடு இருக்கும் மண்ணும் ஒரு தாய்தானே. அதன் இயற்கைத்தன்மை மாறாது காப்பதும் நம் கடமைதானே. பெருகி வரும் மக்கள் தொகை, குறுகி வரும் விளைநிலங்கள், குறைந்து வரும் மகசூல், குன்றி வரும் ஊட்டச்சத்து, இவைதான் இன்று நாம் காணும் காட்சிகளாகும். அதிகரிக்கும் உணவு தேவையை ஈடுகட்ட பல அதிநவீன செயற்கை அடிப்படையில் உற்பத்தியான உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகித்து பெருமளவு மகசூல் ஈட்டி வந்தோம். ஆனால் அது நிலைக்கவில்லை. அந்த முறைகளை கையாளத் தொடங்கிய 10-20 வருடங்களிலேயே அதன் பக்க விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய துயர நிலையை உணர முடிந்தது. நமக்கு கிடைத்தது உணவு உற்பத்தி மட்டுமல்ல, அதனோட ஊடுருவிய நச்சுத்தன்மையும் ஆகும். ஆறு மாத பயிர், மூன்று மாத பயிரானது

0: அதன் விளைவு குறைந்து வரும் இயற்கை சத்து, அதிகரித்து வரும் நோய் வகைகள். இந்த தீய விளைவுகளை கண்ட அறிவியலார், ஒருபுறம் மீண்டும் இயற்கை முறை வேளாண்மைக்கே செல்வோம் என்று வீதிக்கு வீதி விளம்பரம் செய்கின்றனர். மறுபுறம் அதிநவீன முறை என்ற பெயரில் இரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து உற்பத்தி செய்வது பற்றியும் ஆராய்கின்றனர். இதை காணும் உழவர்களுக்கு ஒரே குழப்பம். முதலில் கடைபிடித்து வந்த பாரம்பரிய உழவு முறை வேண்டாம், புதிய முறையை கையாளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டனர். முதலில் தயங்கியவர்கள் பின்பு அதை கடைபிடிக்கத் தொடங்கினர். இப்போது இது சரியில்லை, மீண்டும் பாரம்பரிய முறையையே கையாளுவோம் என்கிறது அறிவியல். பாரம்பரிய முறை வேளாண்மையை மறந்து வெகுகாலம் ஆன பின்பு தற்போது முறையை உடனடியாக மாற்றிக்கொள்ள இயலாத நிலையில் உழவர்கள். எது எப்படியோ மேலை நாட்டவர் இதை உணர்ந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை பின்பற்றுகின்றனர். அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய இரசாயன உரங்களையும் மருந்துகளையும் அவர்களிடமிருந்தே வாங்கி நாம் நம் மண்ணை நச்சு பூமியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மண்ணுக்கும் உயிருண்டு. வழங்கியவர் கே ஆர் சிவ.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7 மணி. சிந்தனை மலர். தீயவை வேண்டாம் என்பதால் அகன்று விடாது, நல்லவை வேண்டும் என்பதால் உடனே வந்து விடாது. தீமைக்கான காரணம் எது என்பதை நேர்மையான மனதுடன் நின்று அதை முதலில் விளக்க வேண்டும். அப்போதுதான் நல்லவை மீது நம்பிக்கையும் உறுதியான பிடிப்பும் ஏற்படும். ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் சிந்தனை இது.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: நேரம் இப்போது 7:02.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய திட்டமிடல் என்பது அவசியமா மேடம்?
3: கண்டிப்பாக அவசியம். இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, திருமணம் என்பது ஒரு நாள் நடக்கக்கூடிய சடங்கு. இல்லற வாழ்க்கை என்பது வாழ்நாள் முழுவதும் பயணிக்க வேண்டிய ஒரு பயணம். அது இல்லறம் நல்லறமாக மாறணும் அப்படின்னா யாருமே ஒரு பயணத்தை ஏனோ தானோன்னு தொடங்க மாட்டாங்க. அந்த பயணத்தை தொடங்கும் போதே நாம் எங்கே பயணிக்க போகிறோம், நம்ம எங்கே போய் சேர போகிறோம், எல்லாமே திட்டமிட்டு போனால் தான் நம்ம போகிற இடத்துக்கு போய் சேர முடியும். அதனால் இல்லற வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்

0: ஏற்படுத்தினால்தான் நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லறமாக மாறும். ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் அது நிலைநிறுத்தப்படும். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் அப்படின்னா நம்ம செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செய்யும்போது, பண்பும் பயனும் அதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ திட்டமிடுதல் எவ்வளோ முக்கியன்றத நம்மளுக்கு தெரியுது.
1: திருமண வாழ்க்கையை தொடங்கும் தம்பதிகள் முதல்ல எதையெல்லாம் திட்டமிடலாம்?
0: ஒரு தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியணும், நம்ம வாழ்க்கை இனிமேல் நானும் நீயும் அல்ல, நாம் அப்படின்ற ஒரு இதில் அவங்க தொடங்கணும். எப்பொழுதுமே நானும் நீயும் அப்படின்னு சொன்னால் பிரித்து பார்க்கறது வந்துடும். நாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம திட்டமிடுதல் தொடங்கிறது. நாம் எப்படி செய்ய வேண்டியோ ஒரு ஏழு காரியங்களை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏழு காரியங்கள் வந்து ஒரு தம்பதியர்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடங்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஒன்று, அவங்களோட உறவை திட்டமிடுதல். ரெண்டாவது, பொருளாதார

0: பிரித்து பார்க்கறது வந்துடும். நாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம திட்டமிடுதல் தொடங்கிறது. நாம் எப்படி செய்ய வேண்டும், ஒரு 7 காரியங்களை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 7 காரியங்கள் வந்து ஒரு தம்பதியர்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடங்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஒன்று, அவங்களோட உறவை திட்டமிடுதல். ரெண்டாவது, பொருளாதாரத்தை திட்டமிடுதல். மூன்றாவது, பிள்ளைகள் வளர்ப்பதை பற்றி திட்டமிடுதல். நான்காவது வந்து அவர்களுடைய இருக்கிற மோதல்களை குறித்து திட்டமிடுதல். ஐந்தாவது, அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து திட்டமிடுதல். ஆறாவது பார்த்திங்கன்னா, எதிர்பாராத சூழ்நிலைகளை எப்படி சந்திப்பதுன்னு திட்டமிடுதல். ஏழாவது, பொழுதுபோக்கை திட்டமிடுதல். இப்போ இது பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தோட எல்லா அங்கங்களும் இதில் இருக்குது. அப்போ உறவை பற்றி திட்டமிடுதல், ஏன்னா தம்பதிகள் தொடக்கமே அவர்கள் அன்பு, புரிதல், பொறுமை இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும். அப்படி அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றமும் அவங்க வந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள உறவு நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லா திட்டங்களுமே பலிக்கும். இல்லாமல் இவங்க உறவு சரியில்லை என்றால் வேறு எந்த திட்டமிடுதலும் ஒன்றுமே நடக்காது. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க வந்து உறவை பற்றி திட்டமிடுதல்.
1: மேடம், நீங்கள் சொன்ன அந்த உறவு பற்றிய திட்டமிடுதல், பொருளாதாரம், பிள்ளைகளின் வளர்ப்பு, ஃபியூச்சர் பிளான், குடும்பத்தில் ஏற்படும் அந்த மோதல்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள், பொழுதுபோக்கெல்லாம் சொன்னீங்க. முதல்ல அந்த உறவு பற்றிய திட்டமிடுதல் பற்றி சொல்லுங்களேன்.
0: உறவு பற்றி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முதல்ல தன்னுடைய கணவனும் மனைவிக்கும் இடையில் நல்ல அன்பு பரிமாற்றங்கள் வேணும். அப்படி வேணும்னு சொன்னால் இது தானே நடக்கிற விஷயம் அல்ல. அப்போது ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல தாம்பத்திய உறவு நடக்கலாம், ஆனால் அன்பு பரிமாற்றம் என்பது நேரம் செலவழுது. அப்போது பிஸியான இந்த வாழ்க்கையில் ரெண்டு பேரும் வேலை பார்க்கக்கூடிய இல்லை ஒருத்தரே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி நாம் நேரத்தை ஒதுக்கி நம்ம துணைக்கென்று நேரம் செலவழிக்க போகிறோம். சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது நம்ம துணைக்கிட்ட நம்ம மனசு விட்டு பேசணும். அது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வேலைக்கு போயிட்டு வந்தோ நம்ம வந்து கண்டிப்பாக காலையிலேருந்து நம்ம நிறைய பேசிகிட்டே இருப்போம். என்ன என்ன செய்கிறோம், என்ன சாப்பாடு செய்கிறோம், இதை எடுத்துகிட்டு போங்க, இதை வைங்க, அது அல்ல சொல்கிறது. சொல்கிறது என்னென்னா, 1/2 மணி நேரம் உணர்ச்சி பரிமாற்றம். அப்படின்னா, என் மனசுக்குள்ளே என்ன நடக்குது, நான் இன்றைக்கி என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்கள் வேலை இடத்துல எப்படி இருந்தது, என்னோடய வேலை இடத்துல எப்படி இருந்தது, நான் என்னெல்லாம் வந்து பயங்களை உணர்ந்தேன், என்ன சந்தோஷங்களை இன்றைக்கி உணர்ந்தேன், அப்படின்றத நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப அவசியம். அப்படி சொல்லும் பொழுது தான் இருவருக்கு இடையில் வந்து ஒரு தோழமையின் உறவு வளரும். அந்த தோழமை வளர்ந்தாதான் இவங்களால் சேர்ந்து திட்டமிட முடியும். அப்போது அந்த உறவுக்கென்று அவர்கள் நேரம் ஒதுக்குவது அவசியம். அப்போ டெய்லி 1/2 மணி நேரம், வாரத்தில் 1-2 மணி நேரம் அவங்க ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மாதத்தில் 1/2 நாள் அவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக வெளியே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் உணர்ச்சிகளை பரிமாற்றிக்கொள்வது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க வந்து அதுக்கென்று நேரத்தை ஒதுக்கி செய்யும் பொழுது உறவை வந்து நாம் திட்டமிட முடியும். இந்த உறவுகள் மாத்திரம் அல்ல, இவர்களை சுற்றியும் உறவுகள் இருக்கிறார்கள். அப்போ வெறும் கணவன் மனைவியின் உறவு மாத்திரம் அல்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அப்பா அம்மாவோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ரெண்டு பேரோட உறவுகள் இருப்பாங்க, அப்போது நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து நம்ம திட்டமிட்டால் தான் நடக்கும். இந்த வாரத்தில் இவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இந்த வாரத்தில் இவங்களை போய் பார்த்துட்டு வரலாம், இந்த வாரத்தில் நம்ம இதை செய்யலாம். அப்போது எப்போ கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமையை அவங்க திட்டமிடுறாங்களோ அப்போந்தான் அவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவங்க ஈடுபட முடியும்.
1: உறவு பற்றிய திட்டமிடல் அழகாக சொன்னீங்க மேடம். அடுத்தது அந்த குடும்ப வருமானத்திற்கேற்ப செலவுகள், அப்புறம் அத்தியாவசிய செலவு, விருப்ப செலவு, மாத வருமானத்தில் சேமிப்பு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதிர்பாராத அந்த மருத்துவம், அப்புறம் அவசர செலவு இது இருக்கும், அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப நிதி விஷயங்கள்லாம் பற்றி பேசணும். அதனால் பொருளாதார திட்டமிடல் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
0: ஓகே, முதலாவது பொருளாதார திட்டம் இடுதல்னு சொல்லும் போனால், கணவன் மனைவிக்கு இடையில் முதல்ல இருக்க வேண்டிய ஒரு குணம் இருக்குது, அது என்னென்னா வெளிப்படையாக இருப்பது. எதையும் மறைக்கக்கூடாது. ஒரு 10 ரூபா கூட நான் மறைக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கணும்.
1: அது இருக்குமா?
0: கண்டிப்பாக இருக்கும். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் தான் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம்ல, எனக்குள்ளே உண்மைத்தன்மை இருந்தால் தான் பொருள்

0: சுத்தாதாரம் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். என்னைக்கு உண்மை இருக்குதோ அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் உண்மை இல்லாத இடத்துல பாருங்கள், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது பத்தாமல் இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: எங்கே உண்மை இருக்குதோ அங்கே இருக்கிற பணம் வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ பொருளாதாரத்தை எப்படி திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில மறைக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிடணும். நானும் நீயும் அல்ல நாம் அப்படின்ற திட்டம். இது நம்முடைய செலவு. அப்போ இது ஓ செலவு, இது ஏன் செலவு அப்படி கிடையாது, இது நம்முடைய செலவு. அப்போ நம்முடைய செலவில் முதலாவது இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா, அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு மேபி ஒரு 5% நம்மளுக்கு இல்லை, இது கொடுக்கறதுக்குன்னு எடுத்து வைக்கணும். அது யாருக்கு வேணால் கொடுக்கலாம், புரியுதுங்களா? அது இல்லாதவங்களுக்கு. ஏன்னா எல்லா பணமுமே நம்மளே செலவு பண்ணோன்னா அதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. நம்மளோட இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொடுக்கும்போது தான் நாம்ளும் இன்னொருத்தங்க வாழ்க்கையில் நம்ம தாக்கத்தை கொண்டு வரோன்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்.
1: ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்
0: கிடைக்கும். அப்போ கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க எடுத்து வைக்க வேண்டியது கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு 10% சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய செலவு, விருப்பமான செலவு. நீங்கள் சொன்னீங்க அத்தியாவசிய செலவுன்றது நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள். ஓகே, வீடு வேணும், நம்மளுக்கு கரண்ட் வேணும், இந்த மாதிரி அத்தியாவசியமான நிறைய காரியங்கள் இருக்குது, அந்த செலவு. விருப்ப பொருட்கள்ன்றது வந்து வேணும்னா வாங்கலாம், வேண்டானா விட்டுறலாம். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இந்த மாதம் நம்மளுக்கு என்ன வேணும், சில விருப்பமான பொருட்களை முதல்ல பட்டியலிடணும். பட்டியல் இட்டுட்டு அந்த பட்டியலில் வந்து ஓகே, நம்ம ரொம்ப இதை ஆசைப்படுறோம், இந்த மாதம் மாத்திரம் இந்த இதை பார்த்துக்கலாம், எல்லாமே வாங்கணும்னு அவசியம் இல்லை, அடுத்த மாதம் இன்னொன்று பார்த்துக்கலாம். அப்போ நம்ம என்னென்னா, ஒரு பொருளை நம்ம வந்து காத்திருந்து பெறும்போது அதுக்கு வேல்யூ இருக்குது, நினச்ச உடனே வாங்கினோன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. சம் வலைத்தளங்களில் பார்த்து எல்லாமே வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. தேவையா தேவையில்லையா, ஒரு நாள் உட்காந்து பேசினாலே நம்மளுக்கு அது தெரியும் தேவையில்லைன்னு. கண்ணு பார்த்த உடனே வாங்கணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம பொருளாதாரத்தை நம்ம திட்டமிடவே முடியாது. எப்பவுமே வருமானத்துக்குள்ளே தான் செலவு இருக்கணுமே தவிர வருமானத்தை மீறி செலவு பண்ணக்கூடாது. கடனும் வாங்கணுன்ற அந்த எண்ணம் நம்ம டெவலப் பண்ணக்கூடாது.
1: இப்போ வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பார்க்கலாம் மேடம்? கணவனா மனைவி
0: ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஒருவேளை ஒருத்தர் ரொம்ப பிஸியாக இருந்தால் வெளிப்படைத்தன்மை ரொம்ப அவசியம். அப்போ ஒரு ஆள் மேலே நம்ம வந்து ஓகே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, இல்லை நீ எல்லாம் பார்த்துக்கோமா, நான் வந்து உன்னை நம்புகிறேன். அப்போ அந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். அப்போ அந்த நம்புகிற பர்சன் முழுமையாக எந்த நேரமுமே நான் வந்து எல்லா செலவையும் வச்சுருக்கேன்னா இதை பார்த்துக்கலான்ற அந்த ஓப்பன்னஸும் இருக்கும். அப்போ தான் வந்து திட்டங்கள் சரியாக செயல்பட முடியும்.
1: இப்போ கணவன் கொடுக்குற அந்த சம்பாத்தியத்தில் மனைவி அவருக்கு தெரியாமல் ஒரு 1000 or 2000 மறைச்சி வச்சிருந்து ஒரு ஜுவல் வாங்கலாம், ஒரு சாரீ வாங்கலாம், அது மாதிரி பண்ணலாமா? அது அன்பு தான், மறைக்கணும்னு நினைக்கலாம்.
0: ஜுவல் வாங்குறதும் சரி, சாரீ வாங்குறதும் சரி, யார் போட்டுக்க போகிறாங்க? இவங்க தான் போட்டுக்க போகிறாங்க. இவங்க அவர்கிட்டேருந்து மறைச்சா போட்டுக்க போகிறாங்க?
1: இல்லை
0: இல்லை. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணலாமே, நம்மளுக்கு ஒரு ஜுவல் வாங்கணும். நம்ம ஒரு ஜுவல் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு நம்ம சேமித்து வச்சா, எத்தனை வருஷம் நம்ம சேமித்து வச்சா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி, சரி மாதம் ஒரு 2000 ரூபா இல்லை 1000 ரூபா நான் எடுத்து வைக்கட்டுமாப்பா, இல்லைன்னா நான் எடுத்து வைக்கட்டுமாம்மா, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அளவு சேரும்போது நம்ம போய் வாங்கலாம். அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாமே. ஏன் நம்ம இதில் மறைச்சி வைக்கணும்? மறைச்சி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஆளை நம்பலன்னு ஆயிடுது. அப்படி மறைத்து வைத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது என்னன்னா, பண விஷயத்தில் நம்ம என்றைக்கு உண்மை இல்லையோ மற்ற எல்லா விஷயத்துலேயும் நம்ம உண்மை இல்லாமல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து மறைக்காமல் வாழ்கிறதும் உண்மையாக வாழ்கிறதும் நல்லது. இந்த ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல உறவு இருக்கிற தம்பதி, ஒருவேளை ஒரு ஆளுக்கு ஏதாவது பழக்க வழக்கம் இருந்தால் இந்த சூழ்நிலை கஷ்டம், புரியுதுங்களா?
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம்

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை அக்ஷயா பத்மநாபன் அவர்களின் பாட்டை கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை எச்சல். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இதில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வரும் 6 தேதி முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும் போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வேளாண் நிலத்தில் இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து காரணமாக அருகே உள்ள 5 வீடுகள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவன கல்லூரியில் செயல்பட்டு வரும் அடல் தொழில் காப்பக மையம் ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்நிறுவனம் ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பின் போது உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் முயற்சிக்கு ஆதரவளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் நிப்டி கல்லூரியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் AIC ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை, நிதி திரட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் AIC தற்போது ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உருவாகும் உப்பு

0: கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்க மாற்றும் முயற்சிக்கு 5000 லிட்டர் திறன் கொண்ட மாதிரி ஆலை உருவாக்கப்பட்டு சென்னை ஐஐடி ஒப்புதலுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு NTA மூலம் ரூபாய் 38 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. திட்டம் முழுமையடைந்தால் ஜவுளித்துறை மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளில் உருவாகும் உப்புக்கழிவையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 127,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமிகண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தார் உடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 500,000-க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,247 பேரை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர், காவல்துறையினர், ஆயுதப்படையினர் ஆகியோர் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நவீன மீட்பு உபகரண பற்றாக்குறையால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்பு பணியில் 21,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா தெரிவித்துள்ளார். இந்த பெருவெள்ளத்தால் 90,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கணித்துள்ளது. மீட்பு பணிகளில் உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. DNA பரிசோதனையில் உதவுவதற்காக 19 பேர் கொண்ட இந்திய தடய அறிவியல் குழுவினர் காட்மாண்டுவில் உள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்றிருந்த அவர் தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். ஒரு உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோப்பா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோர்

0: துறை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மனேபள்ளி, மிதுன் மஞ்சுநாத், அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் திருமதி இந்திரா அவர்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் மருத்துவ இந்திரா, ஆயுஷ் துறையினுடைய இயக்குனர். நாம ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்தை வந்து தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவா மனுஷனோட அடிப்படை தேவைகள் அப்படின்னு இருக்கிற சிலவற்றில் முதல் இடத்தை பிடிக்கிறது வந்து உணவு தான். இந்த உணவு வந்து ஏதோ நம்ம பசி தீர்க்கக்கூடிய ஒரு கருவி மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையை நம்ம பார்த்தோம்னா துரித உணவுகளுடைய பிடியில நம்ம மாட்டிக்கிட்டு அந்த உணவே மருந்து அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி இவன் மருந்து தான் வந்து நம்ம கிட்ட உணவா இருக்கக்கூடிய ஒரு சோகமான நிலையில ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமையலறையவே என்ன வச்சிருந்தாங்க, ஒரு மருந்தகமாக பராமரித்துக் கொண்டு இருந்தார்கள். முக்கியமா நம்ம மஞ்சள்பட்டியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிளகு இருக்கும், சீரகம் இருக்கும். இந்த மிளகுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அளவுல நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள உள்ளுறுப்புகளை இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைப்பதிலும் இந்த மிளகு வந்து ஒரு முக்கிய நல்ல பயனை தரக்கூடியது. நம்ம உணவுல வந்து ஏதாவது உணவு கெட்டு போனதுனாலயோ வேறு விஷயங்கள்னாலயோ நம்ம உணவுல வந்து ஒரு விஷத்தன்மை கலந்திருந்தால் இந்த மிளகுக்கு வந்து விஷத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து இருக்குது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. அடுத்து சீரகம், நம்முடைய அகத்தை சீர்படுத்துவதுதான் அதுக்கு பேரே சீரகம் அப்படின்னு இருப்பாங்க. வயிற்றினுடைய அமிலத்தன்மையை வந்து நன்கு குறைத்து நம்முடைய செரிமன சக்தியை தூண்டுவதில் முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா சீரகத்திற்கும் உண்டு. அது மிகச்சிறப்பான வயிற்று புண்களை குணம் ஆக்குவதில் வந்து மிகச்சிறந்த ஒரு பொருளாக அது வந்து வேலை செய்யும். இதை தாண்டி நமக்கு ஏற்படக்கூடிய சளி தொல்லைகளையோ செரிமன கோளாறுகளை நீக்குவதற்கும் இந்த மிளகு சீரகம் போன்ற மூலக்கூறுகள் நமக்கு பயன்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, இதுவுமே நம்முடைய செரிமான கோளாறுகளை நீக்கி நம்ம உடலுக்கு நல்ல ஒரு செயலை செய்யக்கூடியது. புதிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை உருவாக்குவதற்கு இந்த பூண்டு வந்து மிகச்சிறிய பங்கை எடுக்கக்கூடியது. இந்த மாரடைப்பு, இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு பிடிக்கக்கூடிய அபாயத்தை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி பூண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் நமக்கு இருக்கு. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள். மஞ்சள் வந்து நம்ம எல்லா உணவுகளையும் தென்னிந்திய உணவுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்குது. மஞ்சள் வந்து மிகச்சிறந்த அளவில் வீக்கத்தை குறைக்கக்கூடிய உள்ளுறுப்பு சரி வெளிப்பிரயோகம் பயன்படுத்தும் சரி வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதே போன்று நம்ம உடம்புல உள்ள அந்த இயற்கையாகவே என்ன செய்யும், ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மையே அது ஆன்டிபயோட்டிக் சொல்றோம், அந்த மாதிரியான எதிர்ப்பு தன்மையும் கொண்டுள்ள பொருள் தான் அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய கர்க்குமின் அப்படிங்கிற அல்கலாய்டை நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர அன்றாடம் சாப்பிடக்கூடிய கிரீன் லீவ்ஸ் அப்படிங்கிற பச்சை காய்கறிகள், இலைகளுடன் கீரைகளாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறது. இப்ப கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும், ஏன்னா அது வந்து ரொம்ப எளிதாகவும் விலை குறைவாகவும் இருப்பதனால நமக்கு அந்த கீரைகளுடைய மகத்துவம் வந்து பெருசா நம்ம அதை கண்டுகிட்டது கிடையாது. ஆனா மிகச்சிறந்த ஒரு நார்ச்சத்தும் மற்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரைகள் தான். அந்த கீரையில வந்து முருங்கைக்கீரை வந்து மிகச்சிறந்த அளவுல வந்து பல்வேறு நோய்களையும் தீர்ப்பதற்கு ஒரு அரசனாக விளங்கும். மூட்டு தேய்மானங்களை குறைப்பதாக இருக்கட்டும், இரத்த சொகையை போக்குவதாக இருக்கட்டும், மலச்சிக்கலை போக்குவதாக இருக்கட்டும், நிறைய வகையில் இந்த முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. அதே போல் நாம் பயன்படுத்தக்கூடிய மணத்தக்காளி கீரை வயிற்று புண்களை சரியாக்குவதில் வந்து குறைப்பதில் மணத்தக்காளி கீரையை மிஞ்சுவதற்கு வேற எதுவுமே கிடையாது. துத்திக்கீரை மூலநோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் இந்த துத்திக்கீரையை வந்து ரெகுலராக உணவில் பயன்படுத்தி கொண்டே வந்தார்கள் என்றால் இந்த மூலநோயிலிருந்து அவங்க விடுபடலாம். கரிசலாங்கண்ணி கீரை நம்மளுடைய கல்லீரலை

0: பாதுகாப்பதில் வந்து முக்கியமான ஒரு இடம் பிடிக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி கீரை. நாட்பட்ட அளவில் ஏதாவது ஈரல் தாபிதம், லிவர் டிசார்டர்ஸ் ஏதாவது இருந்தது, ஃபேட்டி லிவர், ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நிறைய நோய்களுக்கு ஒரு பக்க நோயாக இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு வியாதியை நம்ம பார்க்குறோம். இது உடல் பருமனுக்காக இருக்கட்டும், செரிமனக்குள்ள நிறைய வகைகளில் இந்த ஃபேட்டி லிவர் வந்து முக்கிய செயலாற்றி கொண்டிருக்கிற வேலையில் இந்த ஈரலை பாதுகாப்பதில் இந்த கரிசலாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த வேலையை பண்ணும். பொன்னாங்கண்ணி நீரை சொல்லுவாங்க, போன கண்ணும் திரும்பும் பொன்னாங்கண்ணி கீரையாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணுடைய ஒளியை பாதுகாப்பதில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த ஒரு பயனை கொடுக்கிறது. அரைக்கீரையாக இருக்கட்டும், முளைக்கீரையாக இருக்கட்டும், அவற்றை இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்கள் சிறந்த அளவில் நமக்கு பயன் அளித்து கொண்டு வருகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் திருமதி இந்திரா அவர்கள்.
2: நேரம் இப்போது 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார், அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. அந்த அதிகாரி ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், அனுபவசாலி. அவரை ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன், அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அவர்கிட்ட வேலை பாக்குற ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையோட அவர்கிட்ட வந்தார். அவங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு இவர்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இவர் ஒரு பெரிய அதிகாரி, உடனே அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத அவர்கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டியது தானே. அப்படி பண்ணல, வந்தவரை உட்கார வச்சு அவர் வாயாலேயே பிரச்சனையை தெளிவாக விளக்க சொன்னார். அதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிறதையும் அவர் வாயாலேயே சொல்ல சொன்னார். இந்த பிரச்சனைக்கு என்னென்ன முறைகளில் தீர்வு காணலாம்ங்கிறதையும் அவர்கிட்டயே கேட்டார். அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 4-5 தீர்வுகளை சொன்னார். அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலேயே அதை செஞ்சு முடிச்சுருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புனார். பிரச்சனையோடு வந்தவர் அதுக்கான தீர்வோட திரும்பி போயிட்டார். இவ்வளவையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்னா இப்ப அந்த பெரிய அதிகாரிகிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஏன் சார், உங்க கீழே வேலை பார்க்குற அந்த பணியாளர் உங்ககிட்ட வந்தா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தானே வரார். நீங்க என்னன்னா அவரையே உட்கார வச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் நிர்வாகமானு கேட்டேன். ஆமாம் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் விளக்கமும் கொடுத்தார். நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் பிரச்சனையோட மட்டும் நம்ம கிட்ட வர்றவரா இருக்கக்கூடாது, அப்படி அவர் வர்றப்பவே அதுக்காக ஒரு 4-5 தீர்வுகளையும் கொண்டுகிட்டு வர்றவரா அவர் இருக்கணும். அந்த அளவுக்கு அவரை தயார்படுத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறவர் அல்லது முடிவெடுக்கிறவர், அதாவது டிசிஷன் மேக்கர், எப்படி இருக்கணும், வெறுமனை தீர்மானிக்கிறவரா மட்டும் இருக்கக்கூடாது, தீர்மானிக்கிறதுக்கு கத்து கொடுக்கிறவராகவும் இருக்கணும். அப்படி கத்து கொடுத்தாதான் அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அவங்களே பிரச்சனைய புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்க வளர்ச்சிக்கு நாம உதவுறோம்னு அர்த்தம். அப்படி செய்யாம பிரச்சனையோட வர்றவங்களை உட்கார வச்சுட்டு நாம யோசிச்சு முடிவு சொல்லி அனுப்புனா அவங்களோட வளர்ச்சிக்கு நாம தடையா இருக்கிறோம்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைமை அதிகாரி தனக்கு கீழே உள்ள பணியாளர்களை பழக்கப்படுத்தணும். பிரச்சனைகளை கொண்டுகிட்டு வர்றவங்களே அதுக்கான சில தீர்வுகளையும் கொண்டுகிட்டு வர்ற அளவுக்கு அவங்க சுயமா சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இல்லாம அதை தீர்மானிக்கிறதுக்கு நீ யார், இங்க நான் எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் விவரம் இல்லாதவர்னு அர்த்தம். முடிவெடுக்கிறதுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் சுயமா சிந்திக்கிற திறமை வளரணும். பணியாளர்களுக்கு சுயமா சிந்திக்கிற திறமை வளர்றதுக்கு மேலதிகாரிகள் ஒரு கிரியா ஊக்கியா செயல்படணும். அப்படி செயல்படுறவர் தான் ஒரு சிறந்த நிர்வாகி. இன்னைக்கு பல இடங்கள்ல நிலைமை இப்படி இல்லை. அதனாலதான் எந்த ஆபீஸ்ல போய் எந்த ஒரு சின்ன விவரம் கேட்டாலும் எனக்கு தெரியாது, மேல உள்ள அதிகாரியை போய் பார் அப்படின்னு கையை காட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளார்க் வந்து தன்னுடைய நாற்காலியில உட்கார்ந்தார், நிமிந்து பார்த்தார். எதிரில் உள்ள மேஜையில ஒரு தேள், உத்து பார்த்தார். உடனே ஒரு குச்சியை எடுத்து அடிக்க வேண்டியது தானே, அடிக்கல, அதை விட்டுட்டு கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சார். அந்த சமயத்துல நான் போய் சேர்ந்தேன். ஏங்க தேளை அடிக்கிறத விட்டுட்டு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன? 10 மணிக்கு எங்க மேனேஜர் வந்துருவார், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேளை அடிக்கலாம்னு பாக்குறேன் அப்படின்னார்.
3: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35. நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை காற்றலையில் கலந்து ஒளி உலா வருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் உலாவர இருக்கும் ஊர்தான் பொம்மையார் பாளையம். தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டத்தில் அமைந்துள்ள பொம்மையார் பாளையம் என்ற ஊரைத்தான் இன்று நாம் உலாவள இருக்கிறோம்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: நகர் உலா நிகழ்ச்சியில் பொம்மையார் பாளையம் என்ற உரைதான் நாம் காற்றலையில் கலந்து ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கும் விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்ட பொம்மையார் பாளையம் ஊராட்சி 7 ஊராட்சி மன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிறது. வங்க கடற்கரையும் செம்மன் குன்றுகளும் கொள்ளை அழகை ரசிக்கத்தான் செய்கிறது இந்த பொம்மையார் பாளையம் என்ற ஊரில்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
1: மாட்டி கிட்டிங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நகர்புலா நிகழ்ச்சியில் பொம்மையார்பாளையம் என்ற நகரைத்தான் நாம் காற்றையில் கலந்து ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம். பொம்மையார்பாளையம் செம்மன் பள்ளத்தாக்கு ஒரு அற்புதமான அரிதான இயற்கை அமைப்பாகும். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் ஆரோவில் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த பொம்மையார்பாளையம். பல நூற்றாண்டுகளாக பெய்த பருவமழை நீரானது மேல்மண் மற்றும் பாறைகளை அடித்துச் செல்லப்பட்டு ஏற்படுத்திய மண் அரிப்பு காரணமாக இந்த ஆழமான பள்ளத்தாக்குகள் உருவாகி இயற்கை அழகை கொள்ளை கொள்ளச் செய்கிறது.

வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் AEI காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பிரிவில் 129 இடங்களும், மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதி 34, ஆப்ரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, சட்டம், MBA, CA. வயது வரம்பு 7/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 27 வரை மற்றும் 18 முதல் 32 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 1000 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 9ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு AEI.AERO என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். காற்றலையில் கலந்து பொம்மையார் பாளையம் என்ற நகரைத்தான் நாம் ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். பொம்மையார்பாளையம் கடற்கரை அமைதியான சூழலுக்கும் பாறைகளும் மணலும் கலந்த அழகிய கடற்கரை காட்சிக்கு பெயர் பெற்றது. தமிழறிஞர் உவே சாமிநாத ஐயர் அவர்களின் குறிப்புகளின்படி, பொம்மை என்பது பொம்மையார்பாளையத்தை குறைக்கும். ஆன்மீக துறவியான பாசவதை பரணி சிவஞான தேசிகர் இவ்வூரில் வாழ்ந்து வந்தார். இவற்றை போற்றி பாடப்பட்ட பாசவதை பரணி நூலின் காப்பு வெண்பா இவரை பொம்மை சிவஞான தேசிகன் என்று குறிப்பிடுகிறது.

மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுச்சேரி பரப்பாளம் துணை மின் நிலையத்தில் சில கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 2 வரை வசந்த நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய் திட்டு முழுவதும், வம்பாக்கீரப்பாளையம், துபராயப்பேட்டை முழுவதும், கோவிந்தசாலை பகுதி, அண்ணாசாலை முதல் கடற்கரை சாலை வரை வடக்கும் தெற்கும், நீடராஜப்பையர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை வடக்கும் தெற்கும் என மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. இன்றைய நகர்வுழா நிகழ்ச்சியில் பொம்மையார் பாளையம் என்ற உரைத்தான் காற்றலையில் கலந்து ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொம்மையார் பாளையம் செம்மன் பள்ளத்தாக்கு சுமார் 65 ஏக்கர் பரப்பளவில் 7 மீட்டர் ஆழமும் 1.8 கிலோமீட்டர் நீளமும் கொண்டு பறந்து விரிந்து காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகளை கடந்து பழமையான புவியியல் தரவுகளை கொண்டுள்ள இந்த செம்மன் பள்ளத்தாக்கை தமிழக அரசு புவிசார் பாரம்பரிய தளமாக அறிவித்திருக்கிறது.

0: காற்றலையில் கடந்து நகர் உலா நிகழ்ச்சியில் இதுவரை உலா வந்த ஊர்தான் பொம்மையார்பாளையம்.
1: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். ஷாங்காய் அமைப்பின் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது. இந்த அமைப்பில் சீனா மற்றும் ரஷ்யா உட்பட 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. இந்தியா 2017வது ஆண்டு முதல் இந்த அமைப்பின் முழு உறுப்பினராக இருந்து வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் தனது உரையில் பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னுரிமைகளை வலியுறுத்துகிறார். நாட்டில் கணிப்பொறி சில்லுகளுக்கான உற்பத்தி சூழலை மேம்படுத்தும் நோக்கில் மொத்தம் 1.27 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் கூடிய 2வது கட்ட செமிகான் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் 6 முக்கிய தூண்கள் குறித்த அரசிதழ் அறிவிக்கைகளை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் வெளியிட்டார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை வசந்த நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய்த்திட்டு, வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை, கோவிந்த சாலை, அன்னை சாலை முதல் கடற்கரை சாலை வரை, நீடராஜப்பர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரி வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் முத்தியால்பேட்டை உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 1 மணி வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், சங்கர்தாஸ் சுவாமிகள் நகர், டிவி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், கென்னடி கார்டன், தெபேசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 8:02.

தகவல் தளம். நித்தமும் புத்தம் புது தகவல்களை அளித்தரும் புதுச்சேரி வானொலியின் தகவல் தளம் நிகழ்ச்சிகள். இன்று நாம் குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களைத்தான் காற்றலையில் பகிர இருக்கின்றோம். குதிரைகள் ஒரு பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவர உண்ணி, ஒற்றைப்படை குழம்பிகள் கொண்ட வரிசையைச் சேர்ந்த விலங்கினமாகும். கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கினம் என்றால் அது குதிரைகளும் ஒன்று. 20ஆம் நூற்றாண்டு வரை குதிரைகள் மனிதனின் போக்குவரத்துக்கும் மேற்கத்திய நாடுகளில் ஏர் உழுவதற்கும் குதிரைகள் உதவியாக இருந்திருக்கிறது.

தகவல் தலைமுறைகள் குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் இன்று நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பண்டைய அரசுகளின் போர்ப்படைகளில் குதிரைப்படை தனித்துவம் பெற்றதாக விளங்கியது. குதிரைகளை கொண்டு பல்வேறு போட்டிகளும் நடத்தப்படுகிறது. இதன் சதை, தோல், எலும்புகள், முடிகள் என அனைத்தும் பல்வேறு பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. குதிரைகள் குதித்து ஓடியதை பார்த்ததால் குதிரை என்றும், பரிந்து வேகமாக ஓடியதை பார்த்ததால் பரி என்றும் தமிழர்கள் அழைத்தனர்.

மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின்நிலையத்தில் முத்தியால்பேட்டை உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கர்தாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கென்னடி கார்டன், தேவசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின்நிலையத்தில் சில கட்டுமானப் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை வசந்த நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய் திட்டம் முழுவதும், வம்பாய்கிரப்பாளையம் முழுவதும், துப்ராய்பேட்டை முழுவதும், கோவிந்தசாலை பகுதி கிழக்கும் மேற்கும், அண்ணா சாலை முதல் கடற்கரை சாலை வரை கிழக்கும் மேற்கும், நீலராஜப்பையர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை வடக்கும் தெற்கும் என மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் கேட்கலாம் காலை 8:30 மணிக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: our workers as families wait anxiously, and Lionel Messi announces retirement from international football, ending legendary 21-year career with Argentina national team. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:30. தொடர்கிறது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நவீன ரக குதிரைகள் 25 முதல் 30 ஆண்டுகள் வரை ஆயுட்காலமாக கொண்டுள்ளது. 335 முதல் 340 நாட்கள் வரை இதன் கர்ப்பகாலமாகும். பிறந்த குட்டிகள் உடனேயே எழுந்து நடக்கின்றன. பின்னர் 5 ஆண்டுகளில் இந்த குதிரைகள் இனப்பெருக்கத்திற்கு தயாராகி விடுகிறது. கருப்பு, வெள்ளை, சாம்பல், சிகப்பு கலந்த பழுப்பு நிறங்களிலும் மற்றும் இரு நிறங்கள் ஒரே குதிரையை கலந்தும் காணப்படுகிறது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக சில குதிரைகள் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறது. 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழைய பெல்லி என்று அழைக்கப்பட்ட குதிரையானது சுமார் 62 வயது வரை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு உயிரிழந்த நவீன ரக குதிரையான சுகர் பஃப் எனும் குதிரையே உலகில் அதிக நாட்கள் வாழ்ந்த 56 வயது வரை வாழ்ந்த குதிரையாக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்திருக்கிறது.

தகவல் தளம் நிகழ்ச்சிகள் குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குதிரையின் சராசரி உயரம் அதன் கழுத்தும் உடலும் சேரும் பகுதியை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஏனென்றால் குதிரையின் தலை மற்றும் கழுத்தை போல இந்த பகுதி அதன் உடம்பில் அசைவிற்கேற்றவாறு மேலும் கீழும் அசைவதில்லை. அதனால் இதன் சராசரி உயரம் 60 முதல் 62 அகலம் வரை உயரமாக வளரக்கூடியது. குதிரையின் உடலில் சராசரியாக 205 எலும்புகள் இருக்கின்றன. இவற்றுக்கு மனிதனைப் போல் கார எலும்புகள் கிடையாது. குதிரைகளின் கால்முட்டி பகுதி மனித மணிக்கட்டை ஒத்திருப்பதால் இவற்றால் நின்று கொண்டு தூங்க முடியும். குதிரைகளுக்கு கால்முட்டிக்கு கீழே தசைகள் கிடையாது. மாறாக தோல், தசை நார்கள், சவ்வுகள் ஆகியவையே எலும்புகளை சூழ்ந்து மூடியிருக்கும்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

தகவல் தளம் நிகழ்ச்சிகள் குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குதிரைகள் இறை விலங்குகளாக இருப்பதால் அதன் கால்களும் குழம்புகளும் மிக முக்கியமான உறுப்புகளாகும். வளர்க்கப்படும் குதிரைகள் அதிகமான பயன்பாட்டின் காரணமாக அதன் குழம்புகள் தேய்ந்து விடாமல் இருக்க இரும்பிலாலான லாடங்களை பொருத்துவார்கள். ஒரு குதிரையின் வயதை அதன் பற்களை கொண்டே கணக்கிடலாம். வாழ்நாள் முழுவதும் அதன் பற்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து மேய்ச்சலில் ஈடுபடுவதால் அதன் பற்கள் தொடர்ந்து தேய்ந்து கொண்டே இருக்கும்.

குதிரைகள் தாவர உண்ணிகளாக இருப்பதால் புல்வகை தாவரங்களை நாள் முழுவதும் உண்ணும். இவற்றின் செரிமான மண்டலம் அதற்கு ஏற்ப அமைந்துள்ளது. மனிதனோடு ஒப்பிடுகையில் இவற்றின் இறைப்பை சிறியதாகவும் பெருங்குடல் நீண்டதாகவும் உள்ளது. இதனால் சத்துக்கள் சீராக கிடைக்கிறது. நன்கு வளர்ந்த 450 கிலோ எடையுள்ள ஒரு குதிரையானது ஒரு நாளில் 7 முதல் 11 கிலோ எடையுள்ள உணவை உட்கொள்கிறது. மேலும் 38 லிருந்து 45 லிட்டர் தண்ணீர் வரை குடிக்கும். இவை ஒரு அசை போடா விலங்கினமாகும். இதற்கு ஒரே ஒரு இறைப்பை மட்டுமே இருக்கிறது. குடலுக்கு முன்பு சீக்கம் என்ற சிறப்பான அமைப்பு உள்ளதால் செரிமானத்தன்மையும் மிகச்சிறப்பாக நடக்கிறது.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். குதிரைகள் தங்கள் வாழிடங்களில் கொன்றுடிகளால் தாக்கப்பட வாய்ப்புள்ளதால் மேம்பட்ட உணர்திறனை கொண்டுள்ளது. குதிரைகளின் பார்வை திறமை அதிகம். தரையில் வாழும் பாலூட்டிகளில் குதிரையின் கண்களும் மிகப்பெரியது. இதன் இரு கண்களும் 65 டிகிரி வரையும், ஒற்றை கண்ணால் 350 டிகிரி வரையும் பார்க்க முடியும். பகலிலும் இரவிலும் நன்கு பார்க்கக்கூடிய விலங்கினம்தான் இந்த குதிரை. குதிரைகளுக்கு நிறக்குருடி இருப்பதால் 2 நிறங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும்.

குதிரைகளுக்கு கேட்கும் திறனும் அதிகம். தனது காது மடல்களை 180 டிகிரி வரை திருப்ப முடியும். தனது தலையை திருப்பாமலேயே எந்த திசையிலிருந்து சத்தம் வந்தாலும் அதை உணர முடியும். குதிரைகளுக்கு தொடுதிறனும் அதிகம். கண், காது, மூக்கு பகுதிகள் மிக உணர்ச்சி மிகுந்தவை. தன் உடம்பில் சிறு பூச்சி அமர்ந்தால் கூட அவற்றை அறியும் அளவுக்கு தொடுதிறன் உள்ளது குதிரைகள்.

0: தகவல் தளம் நிகழ்ச்சிகள் இதுவரை குதிரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டோம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். எந்தனி வினவிந்துரா ஊர்மிகாராகம் ஆதிதாளம் திஸ்ரநடையில் பல்லவி சேஷ ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எஸ் பாலசுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமுனோ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கல்யாணி, ஆதிதாளம்.

0: நிறைவாக காதி மோதி அருணகிரிநாதர் திருப்புகள் ராகம் சங்கராபரணம் சந்த தாளம்.
1: காதி மோதி வாதாடு நூல் கற்று.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்ந்து காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. நாட்டை தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழ செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம்.

0: என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். ஷாங்காய் அமைப்பின் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது. இந்த அமைப்பில் சீனா மற்றும் ரஷ்யா உட்பட 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. இந்தியா 2017வது ஆண்டு முதல் இந்த அமைப்பின் முழு உறுப்பினராக இருந்து வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் தனது உரையில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 6ஆம் தேதி முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939ஆக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் கேட்க விரும்பினால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வணங்காமுடி படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி துரைராஜ் தாராபுரம் மற்றும் ராம் பிரகாஷ் குப்பநத்தம் பெங்களூர், இவர்களின் விருப்பத்திற்காக இந்த பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழலாம்.

நேரம் 10:06. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உழைப்பாளி படத்திற்காக பாடலை விரும்பிக் கேட்ட நேயர் கோவை மாவட்டம் வருண்.

நேரம் 10:06. கேட்டாலே இணைக்கும் முகநூல்படி நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்ததாக உழைப்பாளி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் கோவை மாவட்டம் வருண்.

புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை நிலையத்திலிருந்து வரும் முத்தியால்பேட்டை உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கென்னடி நகர், தெபசன்பேட்டை, வெள்ளவாரி வீதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் எழுந்ததாக ஒரு குடும்பத்தின் கதை படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க விரும்பினால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கள் வாதியார்

படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர், ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வெண்பா, ஆதிரா, இனியா இவர்களுடன் நன்னிலம் நாராயணன்.

20:45 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திரிசூலம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன்.

0: நினைவூட்டுகிறோமேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம் நிகழ்ச்சியில், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் சூழல் மாசும் சுகாதார கேடும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முகராசி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் கடலூர் மாவட்டம் திருமூட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன்.
1: உண்டாக்கிவிட்டு

எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். நல்ல செய்தி.

¡Pacto!

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கேட்டாலே இணைக்கும் மகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்பிகை நேரில் வந்தால் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேர்கள் சென்னை மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன் இவர்களுக்காக ஒலிக்கிற பாடல்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மயங்குகிறாள் ஒரு மாது படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல்வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்கும் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலின் பெயர், படத்தின் பெயர், பாடலின் முதல்வரி ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டுகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூன்றாம் பிறை படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் வேதாரண்யம் நாலு வேதபதி ராஜதுரை.

நேரம் 10:43. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயநேர நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் சூழல் மாசும் சுகாதார கேடும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறார் மீனாட்சி. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்க விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை என்ற படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

கேட்டாலே இணைக்கும் முகநூல்வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன்.

0: நேரம் 10:51. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குணா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: விதமான விதமான

0: உனக்கு புரியுமா?
1: கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேரமின்மை காரணமாக சில நேயர்களுக்கு பாடல்கள் கொடுக்க இயலவில்லை. தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன் மற்றும் கடலூர் துறைமுகம் சுரேஷ், வேட்டவலம் குமார், பொன்னமராவதி காப்புதுப்பட்டி ஹைடா ஹம்மணி, சதீஷ்கர் ஹிராமணி வர்மா, சூரியமூர்த்தி, மதுரா குளத்தூர் பாலு மற்றும் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இவர்கள் பாடல்களை கொடுக்க இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்காக ஒரு புது பாடலை கொடுக்கிறோம்.

0: கேட்டு இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கேட்டாலே இணைக்கும் முகநூல்வடி நேயர் விருப்பம்.
1: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்பொழுதும் இல்லாத அளவில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மேலும் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும் போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஈடுபட ஊக்கமளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது

0: வருடாந்திர மாநாடு கிர்கிஸ்தானின் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று தொடங்கியது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இந்தியாவின் 7.8% பொருளாதார வளர்ச்சியானது 140 கோடி குடிமக்களின் கடின உழைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக ஊடக பதிவில் இன்று காணொலியை பகிர்ந்த பிரதமர் இந்த வளர்ச்சியை தக்கவைத்து கொள்ள தற்சார்பு இந்தியாவாக மாறுவது அவசியம் என்று குறிப்பிட்டார். மேலும் அனைத்து குடிமக்களும் சுதேசி நடைமுறையை ஏற்றுக்கொண்டால் சுதந்திரத்தின் 100வது ஆண்டில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், துணிப்பைகள் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று 2 வார கால ஸ்வச்சதா பக்வாடா 2026 தொடங்கி வைக்கிறார். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான ஆசிரியர் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கல்லூரி பொறுப்பு முதல்வர் திரு கந்தவில் தெரிவித்துள்ளார். இதற்கான விண்ணப்பங்கள் கல்லூரியின் www.pkcekkl.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11ஆம் தேதியாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:25. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அருமையான தலைப்பில் இன்றைக்கி பேச போகிறோம். இயற்கை எல்லா மனிதர்களுமே உயிர் வாழக்கூடிய ஒரு தகுதியான ஒரு இடம் அப்படின்னா இந்த பூமியை நம்ம சொல்லுவோம் இல்லையா. எல்லா உயிர்களும் நம்ம வாழறதுக்கு அருமையான ஒரு இயற்கை மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரும் வரம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை நம்மை பாதுகாக்கும் ஒரு பெரும் கொடை. இந்த இயற்கை எதெல்லாம் சார்ந்தது அப்படின்னும் போது, நம்ம வசிக்கக்கூடிய நிலமாக இருக்கட்டும், நமக்கு குடிக்கக்கூடிய நீராக இருக்கட்டும், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும், இது எல்லா இயற்கை வளங்களும் இன்றைக்கு நமக்கு அருமையான ஒரு விடயங்களை கொடுத்துருக்கு. நம்ம வாழ்வதற்கு ஒரு தகுதியான இடங்களாக அது நமக்கு கொடுக்கும்போது அதை நம்ம தகுதியான முறையில் பராமரிக்கிறோமா அப்படின்னும் போது நிச்சயம் இல்லை என்பது தான் விடையாக இருக்கும். அதாவது இன்றைக்கு இந்த இயற்கை வளங்கள் மாசுபாடு அடைவதால் ஏற்படக்கூடிய சுகாதார கேடு பற்றியும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ இன்றைய தலைப்பு என்ன நேயர் நேரத்துக்கு அப்படின்னா, சூழல் மாசும் சுகாதார கேடும். இந்த தலைப்பில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க 0413-227-5240 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். சூழல் மாசும் சுகாதார கேடும் அப்படின்ற தலைப்பில் நிறைய கருத்துக்கள், உங்களோட கருத்துக்களுக்காக நான் காத்துட்டு. நிகழ்ச்சியில் பேச வரும் முதல்நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: மா கலையரசு நல்லாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: சுத்தம் சுகம் தரும். சுகாதாரமான ஒரு தேசத்தை நாம் உருவாக்கணும் சொன்னா அதுக்கான பங்களிப்பு முதன்மை இடத்துல இருக்கு. சுத்தமான சுகாதாரமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம நோயற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு மனநிறைவான வாழ்க்கைங்கிறது வாழ முடியும். இந்த சமுதாயத்துக்கு நாம செய்யக்கூடிய சீர்கேடுகளாலதான் இந்த சுற்றுச்சூழல் நிறைய மாசுபட்டு இருக்கு. அந்த மாசுபடுற நேரங்கள் தான் நம்ம நிறைய இடையூறுகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். அது சந்திச்ச பிறகு கூட இன்னமும் விழிப்புணர்வு குறைந்தவர்களாக பெரும்பாலான பேர் இருக்கிறோம். இதுக்கு முதன்மை காரணம் அலட்சியம். நமக்கு என்ன இப்ப என்ன போயில் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத மாதிரி நம்ம வாழ்வியல் பயணத்தை கொண்டு போறதுனால்தான் இந்த சுகாதார கேடுங்கிறது தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கு. சுகாதார கேடு அப்படிங்கிறது என்ன, சுகாதாரம்னா என்ன அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். நம்ம முன்னுதாரணமா இருந்தோம்னா அந்த சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுல குழந்தைகளும் நம்மளை போலவே வாழ வளர கத்துக்குவாங்க. அந்த சுகாதாரம் சுற்றுப்புறம் சொல்ற நேரங்கள்ல ஒரு அரசு அலுவலகம், பள்ளிக்கூடம்.

0: அஞ்சல் அலுவலகம், இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. அந்த பல இடங்களை சுத்தி சுகாதார சீர்கேடுகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கமே வந்து தூய்மை பணியாளர்களே வந்து இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் குறைந்து அந்த சுகாதாரத்தை பாழ்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டாலே இந்த சுகாதாரம்ங்கிறது தாக்கப்படும்.
1: கண்டிப்பா
0: அது தாக்கப்படணும்னு சொன்னா நம்ம விழிப்புணர்வாளர்களை இருக்கணும்.

0: அது தாக்கப்படும்.
1: கண்டிப்பா
0: அது தாக்கப்படணும் சொன்னா நம்ம விழிப்புணர்வாளர்கள் இருக்கணும். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நம்ம பாக்க நேரங்கள்ல கண்ட இடங்கள்லாம் குப்பைகளை கொட்டுறது, தண்ணீரை தெருவுல திருப்பி விடுறது, அதனால வரக்கூடிய கொசு தொல்லைகள், நெகிழினுடைய பயன்பாடு, அதனால வரக்கூடிய இடையூறுகள் இடர்பெரும் நம்ம பாதுகாத்துக்கிற அந்த விழிப்புணர்வு அந்த நுண்ணறிவுகள் எல்லாத்துக்கும் வந்து சொன்னீங்கன்னா தூய்மையான இந்தியாங்கிறது எல்லா இடங்களுக்கும் வந்து சேர்ந்துடும். ஒன்னே ஒன்று சுருக்கமா சொல்லி முடிச்சுடுறேன்.
1: சொல்லுங்க.
0: ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்கு முன்னாடி நான் வந்து கேரளா
1: போயிருந்தேன்.
0: அதுக்கு முன்னாடி ஆந்திரா போயிருந்தேன். அங்க பாக்குற போது எல்லா இடங்களும் அவ்வளவு சுகாதாரமா இருந்தது. அதுவும் ஆந்திராவை போய் பாக்குற போது கீழ் திருப்பதி மேல் திருப்பதி தவறி ஒரு நெகிழி உரைகளையோ குப்பைகளையோ தண்ணீரை தேங்கி விடு எதுவுமே இல்லாம அந்த மாநகராட்சி அந்த ஆந்திர பிரதேசம் அந்த நிர்வாகம் ரொம்ப சிறப்பா வச்சிருக்குங்கிற போது அது நம்ம மனசுக்குமே நம்ம பாராட்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கறதுனால இதே ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்துட்டா.
1: தமிழ்நாடு புதுச்சேரின் போது எல்லா இடங்களிலும் நம்ம வந்து சுகாதார கேடா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா இடங்களிலும் அதையும் பராமரிக்கிறாங்க. ஒரு சில இடங்களில இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கு, அதை நம்ம நிவர்த்தி செய்யலாம். நன்றி சார் உங்க கருத்துக்கு. நன்றி நன்றி. சூழல் மாசும் சுகாதார கேடும் அப்படின்னும் போது எடுத்த உடனே நம்ம வந்து காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ காற்று சுவாசிக்கும் போது அந்த காற்று நம்ம எந்த அளவுக்கு அதை மாசுபடுத்துகிறோம் அப்படின்னும் போது எரிபொருள்கள் வாகனங்கள்லேருந்து வெளிவிடக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரியான வாயுக்களால் வந்து சூழல் வந்து நிச்சயம் மாசு அடையுது. நிறைய இருக்குது. தொழிற்சாலைகள், தொழிற்சாலையின் பெருக்கம் அதிகமாகிருச்சு. ஸோ தொழிற்சாலை பெருக்கத்துலேருந்து வெளியேறக்கூடிய அந்த புகைகள் வந்து நச்சு புகையால் இன்றைக்கி காற்று வந்து மாசடைஞ்சது. அதனால் மனிதர்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்படுது, சுகாதார கேடுகளான அதாவது நிறைய நோய்கள் வந்து ஏற்படுது. ஏன் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம மருத்துவமனைக்கு நோக்கி செல்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம வாழறதுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த வீட்டை நம்ம எப்படி பராமரிப்போம், சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்போம். வீட்டை டெய்லி பெருக்கணும், துடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் வந்து மனிதர்கள் அத்தனை பேரும் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய இந்த பூமி. அப்போ இந்த பூமியையும் நம்ம சுகாதாரமாக தானே வச்சுருக்கணும். நாம் இருக்கும் இடத்தை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கலாமா? அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரம். பொது இடங்களில் நம்ம எந்த அளவுக்கு மாசை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னும் போது ஒரு பேருந்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது குப்பை குளங்களை அனாவசியமாக நம்ம தூக்கி எறியிறோம். இந்த தூக்கி எறியும் போது அந்த இடம் அங்கேயே வச்சிருப்பாங்க குப்பை தொட்டி அப்படின்னு ஒன்று வைத்து இருந்தாலும் கூட அதை எழுந்து போய் நம்ம அதில் போடுறதுக்கு ஒரு தயக்கம். இப்போ ஒரு அங்கே இருக்கும்போது ஒரு ஒரு பத்து பேர் போகிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஃபி குடிக்கலாம் இல்லை டீ குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வாங்கி நம்ம குடிக்கிறோம். அதாவது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற அந்த கப்பில் வாங்கி குடிச்சிட்டு அந்த யூஸ் அண்ட் த்ரோவை அப்படியே எல்லா இடங்கள்லையும் பரவி வச்சுருக்கோம். நம்ம தூக்கி எரிஞ்சிடுறோம். அந்த குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்லை. அப்படியே ஒருவர் தன்னை வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு நம்ம சரியாக அதை போய் அதில் பயன்படுத்தலான்னு தூக்கி போட போனால் கூட இருக்கும் நபர்கள் கிண்டலடித்து சிரிக்கக்கூடிய நகைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் பாருங்கள், எப்படிலாம் நம்ம இருக்கும். ஸோ சூழல் மாசும் சுகாதார கேடும் பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். 0413-227-5240 2275250 என்ற நம்பருக்கு. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:11 40 நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூழல் மாசும் சுகாதார கேடும் அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: புதுலேருந்து ஆசை தம்பி
0: சொல்லுங்க சார்.
1: மேடம் இப்ப வந்து மக்களிடையே நிறைய விழிப்புணர்வு வந்தாச்சு மேடம்.
0: ஓ
1: எப்படின்னா நீங்க ரேடியோ மூலமா நிறைய சொல்றீங்க,
0: சரி,
1: ஸ்கூல்ல சொல்றாங்க, பொது இடங்கள்ல சொல்றாங்க, அவங்கவுங்க வாழ்விடங்களில் நிறைய அவங்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. இப்ப வந்து எல்லாமே துணிப்பை கொஞ்சம் கொண்டு போக ஆரம்பிச்சாங்க, ஆனா கடைகள்ல அவங்க வச்சிருந்து கடைகளை எடுத்து போட்டு ஒரு 2-3 பேர் வச்சு கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கும் நம்ம போய் அட்வைஸ் பண்ண வந்திருக்கு, அதுவும் மாறிட்டு வருது. அதேமாதிரி காற்று மாசுபடுத்தல் என்பது வந்து, அதாவது வீட்டுல இப்ப கேஸ் இது பண்றோம், விறகு அடுப்பு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகைப்பிடித்தல் என்பது இப்போ எவ்வளவோ சொல்லியாச்சு, டாக்டர் எல்லாம் எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க புகைப்பிடிக்காதீங்கன்னு. ஆனா உலகம் மாறிக்கிட்டு தான் வருது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் முன்னேற்பாடாகி இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்துதல் என்பது நம் மனதில் வேண்டும். இன்னும் கொஞ்சம் இன்னும் விரைவா செய்யணும்னு. அப்புறம் நெகிழி பைக்கு மாற்று வேண்டும். இப்போ நெகிழி பைக்கு மாற்று வந்தாக்கா நெகிழி பாட்டிலுக்கு பாட்டில், அதே மாதிரி நம்ம ஒரு கடைக்கு போறோம், நமக்கு தான் டிஃபன் வாங்க போறோம், அதுல என்ன கூச்சம், நம்ம ஒரு 2-3 பாத்திரம் எடுத்துட்டு ரசம் சாம்பார் அப்புறம் பொரியல் தனித்தனியா போட்டு வாங்கிட்டு வந்தா நமக்கு தானே வாங்கிட்டு போறோம், இதுல என்ன கூச்சம் இருக்கிறது.
0: இதெல்லாம் முன்னாடி நம்ம பயன்படுத்தப்பட்டதுதான், ஆனா நாகரிகம் அப்படின்ற பேர்ல அதை நல்ல விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு ஒரு தீய வழக்கத்துக்கு நம்ம வந்து
1: ஒன்றும் நமக்கு வந்து அசிங்கம் இல்லையே, எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில போய் சாப்பிடுறோம், அங்க சாப்பிடும் போது திரும்ப வீட்டுக்கு பாட்டில் வாங்கி வரோம். அப்ப நம்ம அது ஒரு டைப் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம். இதை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும், அது வந்து ஒன்று. மேற்கொண்டு மரங்களையும் அழிக்கக்கூடாது. அது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட என் பேரன் வந்து எங்க வீட்டுல தொட்டியில வச்சிருந்து 2 மாங்கன்றுகளை கொண்டு போனா ஸ்கூல்ல கேட்டாங்க, அவங்க ஸ்கூல் தோட்டத்துல வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இது ஒன்னொன்னு விதைக்கப்படுகிறது, எழுது நெஞ்சில் விதைக்கப்படுகிறது, எடுத்து உரைக்கப்படுகிறது. சில இடங்களில் கல்யாணத்துல கன்றுகள் கொடுக்குறாங்க, அது வளர்ந்துதான் இது ஒன்றொன்றா வளர்ந்து வருகிறது. அதை நம்ம எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனா மக்கள் பெருக்கம் நிறைந்து வச்சது, அப்படி இருக்கும்போது இந்த நிறைவான மக்கள் பெருக்கத்துக்கு தேவையான தண்ணீர் காற்று அது இது என்பது கொஞ்சம் எல்லாத்தையும் மேம்படுத்துறது ஒரு சிரமமான இது. அதனால அரசு எவ்வளவோ பாடுபட்டு செய்யுது, அதனால அரசுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கணும், நாம ஒத்துழைக்கணும் மேடம்.
0: அதுதான் கரெக்ட், சரியான வார்த்தையை நீங்க சொன்னீங்க. ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும், நமக்கான மனமாற்றம் முதல்ல இருக்கணும்.
1: அதுதான் நம்ம சுகாதார கேடுதான் மேடம், எவ்வளவு டாக்டர் சொல்றாங்க அதனால ஒத்துழைக்கணும் மேடம்.
0: நிச்சயம் நிச்சயம், நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. சூழல் மாசம் சுகாதார கேடும் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேச வேண்டிய விடயங்கள் இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி இப்போ வந்து மழைக்காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து தேங்கும், மழை நீர் வந்து தேங்கும். அந்த மழை நீரை உடனடியாக அதை வந்து போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இதை நம்ம மழை நீர் சேகரிப்பை பற்றி முன்கூட்டியே நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த திட்ட அமைப்புகள்லாம் நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்தால் இன்றைக்கி நம்ம சூழல் மாசால் நம்ம வந்து தவிக்க வேண்டிய நேரம் இருக்காது, நம்ம நல்லாவே இருக்கலாம். ஏன்னா தண்ணி தேங்கும் போது கொசுக்களின் பெருக்கம், கொசுக்களால் என்ன மாதிரியான வியாதிகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம். அந்த வியாதிகளால் நம்ம படக்கூடிய துன்பங்கள் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம யோசிச்சுருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு நீர்நிலைகள்ன்றது முன்னோர்கள் நமக்கு ஆங்காங்கே ஏற்படுத்தி அவ்வளவு நீர்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கிணறாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், இல்லை ஏரியா இருக்கட்டும், எவ்வளவு நீர்நிலைகளை நம்ம இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா பல நீர்நிலைகள் அழிஞ்சு போயிருச்சு. சுத்தமான நீர் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா நாம் வெளியேற்றக்கூடிய இந்த குப்பை கூலங்கள் எல்லாமே எங்கே போய் சேர்ந்தடையுது அப்படின்னா இந்த நீர்நிலைகளை தான் போய் சேர்ந்தடையுது. கடைசியாக அந்த நீர்நிலைகளில் போய் கொட்டுறாங்க அந்த குப்பைகளை. இது வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க செயலாக இருக்குது தெரியுமா? நம்ம இடத்துலேருந்து சுத்தமாயிருச்சு, ஆனால் அந்த குப்பைகள் எங்கு போகுது, அதை என்ன பண்ணுறாங்க, மறுசுழற்சி செய்கிறாங்களா, இல்லை அது எதனோட கலக்குது, இதை பற்றி என்றைக்காச்சும் நம்ம ஆய்வு செய்திருக்கோமா அப்படின்னா நிச்சயம் யாருக்குமே அந்த பதில் இருக்காது. ஏன்னா வேகமாக இயந்திர ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கும். அந்த குப்பை தொட்டியே வந்துருச்சு, குப்பை தொட்டியில் போட்டுட்டோம். அந்த தூய்மை பணியாளர்கள் வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம அந்த குப்பையை ஒப்படைச்சிட்டோம்.

அவங்க எங்கே கொண்டு போகிறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதே இல்லை. அப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது தான் பல ஆறுகள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குப்பை கூலங்களால் குப்பை மேடுகளால் ஆறுகள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அழகான ஆறுகள் ஓடிட்டுருந்த இடங்கள் எல்லாமே இன்றைக்கி அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய நாற்றம் பொறுக்க முடியாத ஆறுகளாக இன்றைக்கி மாறி இருக்கிறது எவ்வளோ ஒரு அவல நிலை இல்லையா. இது அங்கே மட்டும் இல்லை, பெருநகரங்களில் மட்டும் இல்லை, சிறு சிறு கிராமங்களையும் இன்றைக்கி சின்ன சின்ன விடயங்களை நமக்கு தவறுன்னு தெரிஞ்சும் வெளியிடங்களில் போய் மலம் கழிப்பது இந்த மாதிரியான விடயங்களையும் நம்ம செய்து நீர்நிலைகளை ரொம்ப சுகாதாரக்கேடாக ஆக்குறோம் அப்படின்றது தான். இன்னும் கருத்துக்கள் நிறைய வரவேற்கப்படுது, உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். 0413227524022752500 நம்பருக்கு பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேரம் 11:18 42 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து கருத்து கூற வரும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
0: சொல்லுங்க சார், நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: இன்னைக்கு தலைப்பு வந்து
0: சூழல் மாசும் சுகாதார கேடும்.
1: சுகாதார கேடும், இது வந்து நம்ம அதாவது என்னத்தான் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் பண்ணால சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதை வந்து மனிதர்களால இதை போன்ற ஒரு சூழ்நிலை நிலவிட்டு தான் இருக்கு. இதுக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அதான் இல்லாம இனி வரக்கூடியது மழைக்காலம். இத பாத்தீங்கன்னா வந்து மழை, நம்ம மழை அதிகமா பெய்யணுதான் வேண்டாங்க எல்லாம். அப்படி பெய்யறப்ப அந்த மழையினுடைய தண்ணி வந்து நம்ம என்ன செய்யணும்னா அது ஓடிடுச்சுன்னு வச்சுங்க, பிரச்சனை இல்லை. அது ஓடுறத என்ன செய்யறோம்னா நம்ம ஸ்டாப் பண்றோம். கண்ட பிளாஸ்டிக் நெகிழி பைகளை போட்டு குப்பைகளை போட்டு அந்த தண்ணி ஓடுறதுக்கு வழிவகை செய்யாம நம்ம என்ன செஞ்சோம்னா அதை அடைச்சிடறோம். இதனாலதான் அந்த நீர் தேக்கங்கள் ஏற்பட்டு கொசுகள் பெறுகிறது, வியாதிகள் பெறுகிறது. இந்த மழைக்காலங்கள்ல தெருக்கல்ல பாத்தீங்கன்னா வாகனங்கள் போறதுக்கு சிரமம் ஏற்படுறது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணமே நம்ம தான்.
0: கண்டிப்பா.
1: அதனால வந்து இப்ப வரக்கூடிய இந்த மழைக்காலத்துல மக்கள் வந்து அவதிப்படாமல் வாழணும், வியாதிகள் இல்லாம வாழணும். வாகனங்கள் வந்து வந்து போக்கிடத்துக்கு நம்ம கரெக்டா போறதுக்கு வழிவகை பண்ணணும்னா இந்த குப்பை கூலங்களை நம்ம வந்து அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணணுமா முதல்ல.
0: ஓகே, சரியா சொன்னீங்க.
1: அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த எத்தனையோ ஆறுகள் குளங்கள்லாம் பாத்தீங்கன்னா இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எங்க ஊர்ல வந்து ஒரு அமைப்பு மூலமா என்ன செஞ்சாங்கன்னா அந்த தூர் வாரி அந்த குளங்கள் எல்லாம் நீர் நிரப்பி இப்ப அதெல்லாம் வந்து மீன் போட்டு வாத்து உற்பத்தி பண்றாங்க. ஆனா குளிக்கிறது ஒரே குளம் தான், பள்ளி வாசல் உள்ள குளத்துல குளிக்கிறாங்க. மத்த குளங்கள்ல குளிக்கிறது கிடையாது யாரும். ஆனா மீன்கள் வளர்ப்பு இது பண்ணி அதை பிடிச்சு அதை மீன்களை விற்பனை பண்றது இது எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குளம் ஃபுல்லா அப்படியே நிரம்பி வழியும் தண்ணீர். ஆமா, அது வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த தண்ணி வந்து நம்ம தேங்க விடாம இந்த மழை நீரை கரெக்டா அது போக்குக்கு நம்ம விடணும்டா. இந்த குப்பை கூடங்களை நம்ம முதல்ல இந்த பிளாஸ்டிக் நெகிழிகள் இதெல்லாம் தவிர்க்கணுமா?
0: நிச்சயமா சார், அருமையா சொன்னீங்க. நன்றி, நன்றி உங்க கருத்துக்கு. நன்றி. பாத்தீங்க அப்படின்னா

0: குப்பை கூளங்கள் தான் முதல்ல நம்ம வந்து ஒழிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதையே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கெல்லாம் நான் எனக்கு நேரம் கிடையாது. அப்படி யாரும் பிரிக்கிறதும் இல்லை. இப்போது ஏதோ குப்பையை நம்ம வந்து கொண்டு போய் போடுறோம். இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் சொன்னார், இப்போ ஒரு கடைகளுக்கெல்லாம் போகிறோம், ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், பல இடங்களுக்கு போகும்போது இப்போது ஜவுளி கடைகளில் பல இடங்களில் வந்து காகித பையில் தான் வந்து நமக்கு இப்போ துணிகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நாம் என்ன கேட்குறோம் பாருங்களேன், ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னதுக்கப்புறம் அந்த மாற்றம் அவங்க கொடுக்கும்போது பிளாஸ்டிக் பேக் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க வரும். அப்போ இன்னும் நாம் மாறலை அப்படின்றது தான் அர்த்தம். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும். இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பைகளை கொண்டு போய் அதை வாங்கிட்டு வரலாம். அந்த காகித பைகளில் கொடுக்குறாங்க, துணி பைகளில் இப்போ கொண்டு வரதுக்கு நம்ம பார்க்கணும். ஒரு ஒரு உணவு வாங்குகிறோம் ஒரு ஹோட்டலில் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எவ்வளோ நபர்கள் வந்து அந்த உணவு வாங்குவாங்க. அப்போது நுகர்வோர்கள் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவர், அதில் வந்து பல ஐட்டம்ஸ் இருக்குது. நமக்கு சாம்பாராக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வாங்கும்போது சின்ன சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாக்களில் போட்டு அடைச்சி நம்ம அந்த பொருட்களை வாங்குகிறோம். நம்ம வாங்கும்போது நமக்கு தெரியல, ரொம்ப ஹைஜீனிக் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வரோம். ஆனால் அது எந்த அளவுக்கு கெடுதல் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனாலும் கூட நம்ம வேறொரு பாத்திரங்கள்லையோ இல்லை வேறு முறையில் நம்ம கட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் கூட இருக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க நம்மளை அவமானமாக நினச்சிருவாங்களோ, இவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு சுய, அதாவது என்ன சொல்கிறது, அந்த வெட்டி கௌரவம் அப்படின்னுவோம் இல்லையா, இந்த கௌரவத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம தடை செய்துட்டு நான் இப்படித்தான் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் இந்த சூழல் மாறும். இந்த சூழல் மாசையும் நம்ம மாற்றலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்க மேடம்.
1: ஒரு பாடலாவே நான் சொல்லிடுறேன்.
0: பாடுங்க சுருக்கம். ஓகே, பாடுங்க பாடுங்க.
1: நீதி எங்கும் குப்பை கூளம்,

அடுத்து செல்லணும் கடை விதிக்கு அதே பொருள்களை வாங்கி வருவது என்ன சிரமம் சிரமம் விதியரும் குப்பை கோளம் கொட்டி கிடக்கு பூமி மேலே உழவு நிலங்களில் எலக்ட்ரிக் கழிவுகள் எங்கும் கிடக்கு இவைகள் கிடப்பதா பயிர் விளை

0: உண்டு என்றும் வீதி எங்கும் குப்பை கூளம் கொட்டி கிடக்கு பூமி நேரே. அதை தடுக்க சட்டம் போட்டும் மக்கள் எவரும் கேட்கல.
1: ஓ அற்புதம் அற்புதம், செம்மையா இருக்கு. அதாவது ரொம்ப அருமையா இந்த இந்த தலைப்பை கேட்டு இதற்காக ஒரு மெனக்கெடுத்து இப்படி ஒரு அருமையான ஒரு பாடலை கொடுக்கணும் அப்படின்றதே உங்களுக்கான பொறுப்பு உணர்வை காட்டுது. மகிழ்ச்சி, நன்றிமா, நன்றி.
0: ஆமாங்கம்மா, எப்பவுமே நிறைய எழுதி வச்சிருக்கேன், அதுல இது ஒரு பாடல். அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதை கேட்கறவங்க அந்த நெகிழி பைய வாங்காம மஞ்சள் பைகளையும் கட்டை பைகளையும் எடுத்துட்டு போய் பொருள் வாங்கணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். நன்றி,
1: அருமை, நன்றி, நன்றி. சூழல் மாசுபாடு அப்படின்னும் போது இப்போ அடுத்ததுபடியாக நம்ம வாழறதுக்கு நிலம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ இந்த நிலத்தை நம்ம எந்த அளவுக்கு மாசுபடுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்ச நஞ்சமாக நம்ம மாசுபடுத்துகிறோம், அப்பப்பா கணக்கில் அடங்காத அளவுக்கு. எப்படிலாம் அதை வந்து மோசமான நிலைக்கு நம்ம ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதை குறித்து நம்ம பேசலாம் நிகழ்ச்சியில் வரும் நேயரோட கருத்தை கேட்டுட்டு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா. நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் என்ன சொல்லுங்கினாங்க.
1: சொல்லுங்க சார்.
2: சில பேர் தப்பருமைக்காக சில வாழ்க்கை வாழ்வாங்க. நீங்க இப்ப ஏற்கனவே ஒரு வரி சொன்னீங்க, அது மாதிரி இருக்கிறத வச்சு வாழணும். இல்லாததுக்காக பிறர் வந்து இது என்னது பவுன்ல காப்பு போட்டுக்கிறாங்கன்ட்டு கடன் வாங்கிக்கலாம். இவன் கடன் வாங்கி இவன் பவுன்ல காப்பு
1: போட்டுப்பான்.
2: அதுக்கு வட்டி கட்டும் போது என்னன்னா கடைசியில காப்பும் போய் கடைசியில நம்மளும் கடைசியில வட்டி கட்டுற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? அதனால

0: எப்பயுமே வெற்றி பந்தா அழகா ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் எப்பயுமே நினைச்சிருக்காது. உண்மை உண்மைதான் என்னைக்கும் நினைச்சிருக்கோம், நேர்மை என்னைக்கும் நினைச்சிருக்கோம். நம்ம உழைக்கிற உழைப்பு எப்பயா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். அதனால பிறரை பார்த்து வந்து நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ள வேண்டாம். கடவுள் வந்து நமக்கு பிறக்கும் போதே கொடுத்துட்டாரு, இப்படிதான் வாழணும், இப்படிதான் இறுதி வரைக்கும் இருக்கணும்னு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிற வைத்து வாழ்வோம், இல்லாதற்கு உதவும். எப்பயும் சொல்றதுதான், இல்லாதற்கு உதவும். இன்னைக்கு நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாலும் சாதாரண ஒரு ஒரே 1 ரூபா கூட 1 ரூபா கூட ஒருத்தவங்க தானம் பண்ணணும். நீ 100 ரூபா தானம் பண்ணும், ஆடை ஆடம்பரங்கள் ரொம்ப கடவுள்கிட்ட போய் ரொம்ப அபிஷேக ஆராதனை எல்லாம் தேவையே கிடையாது. பசி என்று வந்தவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், அதுவே பெரிய புண்ணியம். வாய்ப்பு கொடுத்த நன்றிம்மா.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி கேட்கும் போதே அடுத்தவங்களை ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கு உங்களோட பதில். சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கான டாபிக் இன்னொரு பதில் சொல்லுங்க.
1: சூழல் மாசம் சுகாதார கேடும்.
2: சுகாதார கேடு அப்படிங்கும் போது நிறைய பேர் முகம் குளிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடியது ரொம்ப அதிகமா இருக்கு மேம்.
1: உதாரணத்துக்கு
2: இந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதுன்னா கரெக்டா அதுக்கு கீழேதான் நின்று
1: சிறுநீர்.
2: ஆமா, எச்சியல் இந்த இடத்துல துப்பாத அப்படின்னா கரெக்டா அங்கதான் போய் துப்புறோம். ஏன்னா நம்ம பலர் ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம பஸ்ல டிராவல் பண்ணும்பொழுது சிலர் அந்த தாக்கு பஸ்ல எல்லாம் போட்டு கொதப்பி அப்படியே துப்புறது அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அசௌகரியமா இருக்கு. இது எல்லாமே சுகாதார சீர்கேடு.
1: மனிதனுடைய
2: உடல எக்கச்சக்க பாக்டீரியா அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுடைய அந்த சிறுநீர் மூலியமாகவும் மலம் மூலியமாகவும் எச்சில் மூலியமாகவும் தான் இதெல்லாம் சுகாதார சீர்கேடு அப்படிங்கறது நடக்குதுங்கிறாங்க. அப்ப பொறுப்புணர்வு மனிதர்கள் கிட்ட இல்லையோ அப்படின்னு தோணுதுமே. அதே மாதிரி நம்ம பலர் ஐயோ அவங்க தானே சிறுநீர் போறாங்க, அவங்க தானே துப்புறாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போறாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது மேம். பொது இடம்ங்கிறது எல்லாருக்கும் உரிமை. அப்போ ஒரு சில நபர்கள் அப்படி செய்யும் பொழுது நீங்க பண்றது தப்பு, அதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லணும் மேம். அப்பதான் அடுத்தபட்டு ஐயோ அன்னைக்கு நம்ம துப்பி நம்ம யாராவது வந்து நம்மள கேட்டுட்டா என்ன பண்ணறதுன்னு அட்லீஸ்ட் ஒரு பயமாவது இருக்கும். இத வந்து நிறைய பேர் பண்றது இல்ல, ஆனா அது மாதிரி ஃபாலோ பண்ணணும். அது ஒண்ணு. ரெண்டாவது மேம், குப்பைகளை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போடுறாங்க மேம். உதாரணத்துக்கு நெகிழ்ப்பை யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் கவர்ல அதுவும் சாப்பிடுற சாப்பாடை அப்படியே இட்லியை சாப்பிட்டுட்டு டிராவல் போது அப்படியே தூக்கி வெளியில போட்டுறாங்க. எவ்வளவு ஒரு சுகாதார சீர்கேடான ஒரு நிலைமை அப்படிங்கிறது கொடுக்குது. அதே போலதான் இந்த பீச் பக்கம் மேம், அரசாங்கத்தினுடைய கெடுபடியினால நிறைய பேர் பிளாஸ்டிக் கவர்கள்லாம் போடுறத இப்ப கொஞ்சம் கம்மி
1: பண்ணிருக்காங்க.
2: ஆனா அது முற்றிலும் இல்ல அப்படிங்கிற அளவுல இருக்கணும் மேம். யோசிச்சு பாருங்க, இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, நம்ம பிரதமருடைய கனவு எவ்வளவு ஒரு பெரிய கனவு. மக்கள் எல்லாரையும் நம்பிதான் அவர் வந்து தூய்மை பாரதம் அப்படிங்கறது கொண்டு வருவோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு பிரதமருடைய கனவை ஒரு சிட்டிசன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததானே நீட்டிக்க முடியும். அப்போ மத்தவங்க செய்யறாங்க, நானும் செய்யறேன் அப்படின்னு இல்லாம நான் வந்து மாற்றத்தை கொண்டு வரேன், என்ன ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, அதன் மூலியமாக யாரும் இந்த மாதிரியான தவறுகள் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு ஒரு பொறுப்புணர்வோட நம்ம செயல்படணும்.
1: நம்ம செய்யும் போது பல பேர் கேலி கிண்டலுக்கு ஆளாவும் தான், ஆனாலும் பரவாயில்ல நான் இப்படிதான் அப்படின்னு நம்ம மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம முன் வரலாம். அது ஒண்ணு தவறே இல்லாமா.
2: ஆமா, நிறைவே ஒண்ணு சொல்லணும்னா மேம்,
1: சொல்லுங்க.
2: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஐடி கம்பெனியா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், தூய்மை பணியில தங்களை தானே உட்படுத்திக்கிறாங்க மேம். குக்கிராமங்களுக்கு போறாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்த பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம பேரை என்ரோல் பண்ணி அங்க நம்ம அந்த தூய்மை பணிகள்ல ஈடுபடணும் மேம். எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது இருந்தது. மக்களினுடைய அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த போக்கியிருக்கேன். எல்லாத்தோட மேம், ஒரு சின்ன மாற்றம் நாளைக்கு பெரிய மாற்றத்திற்கான ஒரு வித்து. அதனால ஒவ்வொருவருமே குழந்தைகளுக்கு எங்கேயாவது கவரை, சாக்லேட் கவரை சாப்பிட்டு தூக்கி போட்டாங்கன்னா அங்க ஆரம்பிக்கணும் மேம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, டஸ்ட்பின்ல போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி சமுதாயத்துல சுகாதாரமான சமுதாயம், அழகான ஒரு சமுதாயம், அயல் நாடுகளுக்கு ஈக்குவலா இந்தியாவும் சுத்தமா இருக்கு, சுகாதாரமா இருக்கு அப்படின்ட்டுன்னு அந்த ஒரு நாளை நம்ம கொண்டு வரதுக்கு.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி மேம்.
1: இப்போ உணவுகள் எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டு மிச்சம் மீது இந்த உணவுகளை வந்து தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொன்னாங்க, நெகிழிப்பைகளில் சுருட்டி. இது வந்து இந்த விலங்கினங்கள் வந்து அந்த உணவுக்காக இயங்குது. ஏன்னா இயற்கை வளங்கள் எல்லாமே இன்றைக்கி அழிஞ்சு போன காலகட்டத்தில் நகரத்தை நோக்கி மக்கள் வசிக்கும் இடங்களும்

நோக்கி அந்த விலங்கினங்கள் வருது. அப்போ அந்த விலங்குகள் வரும்போது ஆடு மாடு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த நெகிழிப்பைகளில் உள்ள உணவுகளை தின்னும்போது நெகிழிப்பைகளும் அதனுள்ளே போயிடுது, அதையும் சேர்த்தே சாப்பிடுது. இந்த அவல நிலை இது எவ்வளோ ஒரு பெரும் துயரத்துக்கான ஒரு விடயம். இதையே நம்ம வந்து யோசிக்கிறதே தவறுறோம் அப்படின்றது. அச்சோ அப்படின்னு ஒரு அச்சோ மட்டும் கொட்டிட்டு நகர்ந்து போயிடுறோம் இல்லையா. அவங்க சொன்ன மாதிரி தான், இப்போ பேருந்துகள் பொது இடங்களில் நம்ம பயணிக்கும்போது ஏதோ இது நமக்கான இடம் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தது இந்த சீட்டில் இன்னொருத்தவங்க வந்து உட்காருவாங்க, அது அவங்க பயன்பாட்டுக்குரியதுன்றதை நம்ம யோசிக்கிறதில்ல. அந்த நம்ம பயணிக்கும் தூரங்களில் நமக்கானது மட்டும் நினச்சி அந்த இடங்களை அசுத்தப்படுத்திட்டு நம்ம அப்படியே நகர்ந்துடுறோம். அதை சுத்தப்படுத்து நமக்கு அந்த இடங்களில் நம்மளே அருவறுக்கத்தக்க விடயங்களை செய்யும்போது அதை கை கொண்டு சுத்தம் செய்பவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்றது நம்ம ஏன் யோசிக்கிறதில்ல. இப்படி தான் சூழல் ஒரு ஒரு விடயங்களையும் நமக்கு வந்து அது மாறுபட்டுட்டே இருக்குது, மாசு அடைஞ்சிட்டே இருக்குது. இந்த மாசுக்களை நம்ம நிச்சயமாக நீக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி எண்ணங்கள் இருக்கணும், இதில் ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க 0413 என்ற குறியீட்டினை முன்னணித்து 2275240 2275 2505 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்.

0: நேரம் 11:35 நாற்பது நொடி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம சூழல் மாசம் சுகாதார கேடுன்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் சிறப்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து கருத்து கூற வரும் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரை ஜவஹர் புறத்துல இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சோரி.
0: சொல்லுங்க.
1: கண்டிப்பா சோரி, அது சுத்தம் தான், வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்கணும். நம்ம ஆள் காட்டி வரல, இவங்க சுத்தமல அம்மா இருக்காங்க, அங்க சுத்தமல அம்மா இருக்காங்க, அவங்க பக்கத்து வீட்டுல புறம் குப்பை போற நம்ம வீட்டுக்கு வருது, அப்படி இப்படின்னு அப்படியே மனசு போட்டு சஞ்சலிச்சதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்?

0: நம்ம அந்த வேலையை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே தள்ளி தள்ளி தள்ளி என்ன நடுமத்தியில கொண்டுட்டு வருவாங்க. பக்கத்து வீட்டு பக்கத்தாத்துல தள்ளிடுவாங்க. ஆனா அந்த குப்பை மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்து நம்ம டஸ்ட்பின்ல நம்ம சாப்பாட்டுலயும் சரி வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு துர்நாற்றத்தையும் ஒரு சீர்வாரத்தையும் நம்ம கெடுக்குங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா சொல்றது. மற்றவங்கள சொல்றது வந்து நம்ம ஈஸியா சொல்லி போடுறோம். ஆனால் நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்கள நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நம்ம ஷேர் பண்ணணும் கண்டிப்பா சுத்தத்தை பத்தி. அதனால நம்ம அந்த குப்பையை வாசல எவ்ரிடே ஸ்நானம் போட்டு தெளிக்கிறாங்க, நல்ல ஒரு செயல்பாடுதான். ஆனா அந்த குப்பையை அப்படி அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். அப்படி அப்படியே தள்ளி தள்ளி தள்ளி ஓரமா செய்ய அவங்க இப்ப பக்கத்து வீட்டுல என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தள்ளி தள்ளி தள்ளி ஓரமா செய்ய ஒரு மழை மாதிரி ஆயிரும் அந்த குப்பை. அவங்க கார்பரேஷன்காரங்க பாவம் தூய்மை பணியாளர் எவ்வளவுதான் இருப்பாங்க, அவங்களும் மனிதர்கள் தானே, மாநகராட்சியில இருக்காங்க அவங்களும் மனிதர்கள், எவ்வளவுதான் அழுவாங்க கண்டிப்பா. நானும் தினந்தோறும் இந்த தோட்ட வழிக்கு பணிக்கு செல்லும் பொழுது எப்படியே காலையில பாக்குறேன் அவங்க எல்லாம் பாவம் யூனிஃபார்ம் போட்டுட்டு எத்தனை எவ்வளவுதான் அழுறாங்க தெரியுமா. எப்ப அவர் கண்குள்ளா காட்சி எல்லாமே எனக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இவங்களும் மனிதர்கள் தானே, மக்களாகிய நாம் வந்து நம்ம சுத்தப்படுத்தினா என்ன, நம்ம இவ்வளவுமே போட்டு இப்படி போட்டு ரோடுறவங்கள போட்டு வீட்டு பக்கத்துல போட்டு என்னன்னா அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண என்ன நாங்க அதனால நமக்கு என்ன தண்ணி போன போயிட்டு நமக்கு தேவை ஒரு குடம் தண்ணி சொல்லிட்டு அவங்கவுங்க பிடிச்சிட்டு வர்றது நியாயமே கிடையாது. ஏன் நம்ம பிடிக்கிற இந்த தினந்தோறும் நமக்கு தானே கார்பரேஷன் தண்ணி விடுறாங்க, நம்ம சுத்தப்படுத்தலாம் என்ன நமக்கு தானே நீ தண்ணீர் விடுறாங்க. ஒரு ரெண்டு பேரும் செய்யுங்க, ஏன் நம்ம செய்ய ரெண்டு பேரும் விடுத்தாலும் நம்ம செய்யுங்க அந்த இடத்த, அந்த இடத்துல அவங்க அடுத்த ஒன் செகண்ட்லயே ஜஸ்ட் ஒன் செகண்ட்லயே அடுத்தவங்க செய்வாங்க. பரவாயில்ல இவங்க இந்த இடத்த நல்ல சுத்தமா வச்சிருக்காங்க, நம்மள இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஒரு நொடி பொழுதே மற்றவங்களும் வருவாங்க. நமக்கு நாம தான் கேள்வியும் பதிலுமா இருக்கணும், நம்ம தான் இருக்கணும் சோரி. ஒரு மோட்டிவேஷனோட இருக்கணும், எந்த ஒரு கருத்துமே ஒரு மோட்டிவேஷனோட படிக்கணும். பொறுத்து அந்த ப்ரொசீஜர் தந்தாப்புல ஒரு ரீசனோட காமிக்கணும், ஒரு பாசிட்டிவான எழுச்சி நம்ம வாழ்க்கையில செயல்படும் பொழுது எல்லா இடங்களும் வீடு பணிபுரிய இடங்களும் சுத்தமாகும், நம்மளும் சுத்தமாகும், நாடு சுத்தமாகும், சுத்தமாகும். சுருக்கமாக சொல்லிக்கொண்டு வாய்ப்புகளை பேத்துக்கு நன்றி கூறி விடைபெறுந்து தேங்க்யூ தேங்க்யூ.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சிவரும் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் அமீனாஜி.
1: சொல்லுங்க சார். சையத் சார்.
2: அதாவது இன்றைக்கு தலையாய பிரச்சனை உலகத்தில எதுனா இந்த சுகாதார பிரச்சனை.
1: ஆமா,
2: இது வந்து அரசாங்கத்தின் மீது குறையா பொதுமக்கள் ஆகிய நம் மீது தவறாட்டு 90% நம் மீது நம்ம தவறு.
1: அரசாங்கத்தை சொல்ல முடியாது, அவங்க திட்டங்கள் போட முடியும், அதை செயல்படுத்துறது நம்மளாதான் இருக்கணும் இல்லையா.
2: அது வந்து நாம சின்ன பிள்ளைகள் பாத்துட்டு வரோம், என்ன ஏது அப்படின்னு பாத்துட்டு வரோம். கடந்த இந்த 30 வருஷமா தான் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த பாலிசீன் பேப்பர் நெகிழி பேப்பர் வந்ததால தான் எங்க பார்த்தாலும் வயல்ல குளம் குட்டை கழிவு வந்து அந்த கோழி கழிவு அது கழிவு குளத்துல ஏமா கொட்டீங்க, அது என்ன பாவம் செஞ்சுது. அந்த குளத்துல தானப்பா நம்ம எல்லா விதமான இது செய்யறோம். எத்தனையோ இடங்கள் இருக்கு, அதை கொண்டு போய் கட்ட கொட்டுங்க. இப்படி நம் மீது தவறு வைத்துக் கொண்டு இது என்னதான் சொன்னாலும் ஏமா. இன்னொன்னு சொல்றேன், இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உலகம் பூராவே பரவி இருக்குமா இது. சுகாதார நாடுகள்ல கூட ஆனா சிங்கப்பூர் மாதிரி மேலை நாடுகள்ல ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. காரணம் என்ன, அங்க அரசாங்கத்துடைய

0: திட்டங்கள் அந்த மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க. தண்டனைகள் சிங்கப்பூர்ல கடுமையான தண்டனம், எச்சு துப்புறாலும் அந்த இடத்துல தான் துப்பணும். இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் போட்டுருக்காங்க. என்னமா துப்பு சொல்றது, செலுத்த நம்ம வீட்டு செலுத்து கிராமமே வந்து இப்ப கிராமத்துல நம்ம வேலை செஞ்சிருக்கோம், பல பகுதிகளில் நான் போய் வேலை செஞ்சிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தேன்னா அந்த ஆழமத்தடியில எவ்வளவு சுகாதாரமா இருக்கும். இன்னைக்கு அங்கேயும் வந்து சீர்கெட்டு இருக்கு. காரணம் என்னத்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஹோட்டல் தான். அதே மாதிரி இந்த கோழி
1: கோழி
0: ஆமா, அது அதிகமா அதுதான் இருக்கு. கிராம பகுதியில் ஆகட்டும் நகர்ப்புற ஆட்டுக்கறியோட அதுதான்
1: இந்த இறைச்சி கழிவுகள். பொதுவா நம்ம சொல்லிடலாம், இறைச்சி கழிவுகளை வந்து அது அங்காங்கே போடும் போது அதனால துர்நாற்றம் எடுத்து அது எவ்வளோ, அதை சுற்று வட்டாரத்தில் நம்ம அந்த பயணிக்கும் போது அந்த துர்நாற்றம் நமக்கு வரும். அப்படியே நம்ம எல்லாம் மூக்கை மூடிட்டு துணியால் கட்டிக்கிட்டு அந்த இடத்த கடந்து கடந்து போயிடுவோம். அதுக்கான நடவடிக்கை என்ன, இது நகராட்சிக்கிட்டேயோ இல்லை அந்த ஊராட்சியில் அமைஞ்சிருந்தா அவங்கக்கிட்டயோ நம்ம வந்து இதை வந்து புகார் அளிக்கணும், அதுக்கான தீர்வு எடுக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம முன் வர்றதில்லை. ஏன்னா நமக்கு வேலை நிமித்தம் அதிகமாக இருக்கு இல்லையா. அது ஒரு
0: காரணம். இப்போ இன்னொரு விஷயத்தை மட்டும் சொன்னால் முக்கியமா
1: சொல்லுங்க சார்.
0: இன்னைக்கு வந்து கிராம பகுதியிலேருந்து இன்னைக்கு நகர்ப்புறம் போகிறதுக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிக்கன் பகோடா கூடு, சிக்கன் பகோடா கூடு.
1: எத்தனைதான்
0: கோழியா இருப்பா, எத்தனைதான் இதா இருப்பா. அப்போ இந்த கழிவுகள்லாம் வந்து அங்கெல்லாம் கிராம பகுதிகள்லாம் அதிகமா இருக்கு, நகர்ப்புறத்தில் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த கடைக்காரங்களும் நம்ம தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணி சுத்தம் பண்ணும். அது அது வரைக்கும் ஒன்னு நடக்கும். அரசாங்கத்தின் மீது என்ன செய்ய முடியும், அவங்க செய்யற கடமையை அவங்க செய்யறாங்க. நம்முடைய கடமை செய்ய வேண்டியது பொறுப்பு நம்மளுக்கு அவ்வளவுதான். பொண்டாட்டி சமைச்சுதான் கொடுப்பான், அதை வந்து சாப்பிட வேண்டிய ஊட்டிய கொடுப்பான். நன்றிமா.
1: நன்றி நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. சூழல் மாசம் சுகாதார கேடும் அப்படின்னும் போது நம்ம சொன்ன இதுதான். இப்போ இன்றைக்கி வந்து வாய்க்கு ருசியாக நம்ம எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி சாப்பிட பொருள்களை இப்படி தூக்கி எறியும். இந்த இறைச்சி கழிவுகள் இல்லை காய்கறி கழிவுகள், இதை எல்லாத்தையுமே நம்ம அங்கங்கே எப்படி எப்படி போடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல குப்பைகளில் போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நிலம் மாசடைகிறது எப்படி மாசடையுது. அந்த மண் ரொம்ப முக்கியம் இல்லையா. நமக்கு இன்றைக்கி உயிர்கள் செழித்து வளர்கிறதுக்கு பயிர்கள் செழித்து வளரணும்ல அப்படின்றது ஒரு முக்கியம். அப்போ அந்த பயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் எப்படி ஏற்படுது அப்படின்னா, இந்த ரசாயனங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது மண் வளம் பாதிக்கப்படுது. அப்போ மண் வந்து மாசடையுது. மண் மாசடையும் போது நீர், மழை நீர் வரும்போது அந்த மண்ணோடு அந்த நீர் கலக்கும் போது இந்த நீர் மண் இந்த ரசாயனம் எல்லாமே கலந்து வரும்போது அது நன்னீரில் போய் கலந்துருது. நம்ம குடிக்கக்கூடிய நீரில் கலக்கும் போது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுது. ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்புடையதுன்றதை நம்ம வந்து நிச்சயம் நம்ம வந்து உணரணும். இது எல்லாத்தையுமே நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

நேரம் 11:50 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சூழல் மாசும் சுகாதார கேடும் அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த சூழல் மாறுபாடு அப்படின்றது, மாசடைதல் அப்படின்றது யாரால் ஏற்படுது அப்படின்னா, மனிதர்களின் செயல்பாடுகளால் தான் இந்த சூழ்நிலை மண்டலம் பாதிப்படையுது, சேதமடையுது அப்படின்றத நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கணும். ஏன்னா பலவிதமான கேடுகளை விளைவிக்கக்கூடியது நம்மளை மனிதர்கள் தான், அதை ஒத்துக்கணும். ஏன்னா வந்து இது நமக்கு தெரிந்தே பல தவறுகளை வந்து நம்ம செய்கிறோம். இந்த விடயங்கள் நமக்கு மாறணும். சூழல் மாசுபாடால் அந்த சூழ்நிலை மண்டலத்தில் வாழக்கூடிய தாவரங்களாக இருக்கட்டும், சிறு உயிர்களாக இருக்கட்டும், இல்லை விலங்கினங்களாக இருக்கட்டும், இந்த எல்லாற்றுக்குமே வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது இல்லையா? ஸோ அது மாசடைகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பாதிப்புகள் எப்படி ஏற்படுது அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள நிலையில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பெரிய அச்சுறுத்தலை நமக்கு வந்து தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலை சீர்கேடு அப்படின்றது தான் இன்றைக்கி பெரும் துயரமாகவோ பெரும் அச்சுறுத்தலாகவோ நமக்கு கண் முன்னாடி பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுறது சூழல் சீர்கேடு. இப்போ இது எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அபாயங்கள் வந்து பெருகிருச்சு. இப்போது புவி வெப்பமயமாதல், இந்த காற்று, நீர், மண், ஒளியினால் மாசுபடுறது, இல்லை ஒளியினால் சவுண்டு, இந்த மாசு அடைதல், இது எல்லாமே பொதுவான இடங்களில் ஒலிப்பெருக்கிகள் மூலமாக ஏற்படுது. இதுவும் வந்து சூழல் மாசு.

மாசுபாடில் ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்கப்படணும். அடுத்தது மருத்துவ கழிவுகள். ஒரு பெரிய பெரிய மருத்துவமனைகளில் இருக்குது அப்படின்னா அங்கே பயன்படுத்தப்பட்ட நம்ம மருத்துவ கழிவுகள், அது நம்ம நெகிழிகளில் தயாரிக்கப்பட்ட சில விடயங்கள் இருக்குது, பஞ்சு இந்த மாதிரியான கழிவுகள் வந்து அந்த மருத்துவமனையை சுற்றி போடும்போது அங்கேயும் சுகாதார கேடு ஏற்படுது. ஆரோக்கியத்தை நோக்கி ஓடும் மருத்துவமனைகளை சுற்றியே இப்படிப்பட்ட சூழல் சீர்கேடுகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து மாற்றத்தை கொடுக்கணும். இதை எல்லாருமே கேட்கலாம், பொதுமக்கள் கேட்பது மட்டுமல்லாமல் நாமளும் அதை மாற்றத்துக்கு ஒரு பெரிய மாற்றாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

0: நேயரின் மகிழ்ச்சியில் கருத்துக்கு உறவரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்டெல்லாம். ஹலோ, வணக்கம்.
1: அம்மா வணக்கம். நான் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் வீரநூலூர் கருணாநிதி. நல்ல அருமையான கருத்து கொடுத்துருங்க. நான் இப்போ தான் ரேடியோ கேட்டேன். அதாவது நான் வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை சிட்டிக்குள்ள நான் வந்து ஒரு பணி நிமித்தமாக வந்தேம்மா, அரசு பணி நிமித்தமாக.
0: சரிங்க சார்.
1: பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்த கடைகள் உள்ள குப்பையெல்லாம் அப்படியே ரோட்டை கட்டி கிடக்க சொல்ல ஏமா மாசு கட்டுப்படாகாது. அப்போ அந்த நிர்வாகம், அந்த நகராட்சியோ பேரூராட்சியோ ஊராட்சியோ கிராம ஊராட்சியோ அதை கண்காணிக்கணுமா? அந்த அதிகாரிகள்லாம் அதை கண்காணிக்க மாட்டாங்கம்மா. தமிழ்நாட்டில் வந்து நான் எல்லா பக்கமும் நான் போயிருக்கேன். அந்த குப்பைகள், அந்த இப்போ ஒரு கடை, இப்போ ஒரு 100 பேர் கடை வச்சுருக்காருன்னா அவர் வேஸ்ட்டை கொண்டு சாலையில் தட்டிட்டு போயிருக்காரு. அதுமாரி ஒரு ஒருத்தர் வண்டிக்கு சீட்டு கவர் தைக்க கடை வச்சிருக்காருன்னா ரோட்ல தட்டிட்டு போயிருக்காரு. அது மாதிரி ஹோட்டல்ல வச்சிருக்க ஹோட்டல் வச்சிருக்காமனா அவன் குப்பையை கொண்டு ரோட்ல தட்டிட்டு போயிடமா.
0: நீங்க
1: கேரளாவுக்கு போங்க, கேரளாவில வந்து இது எச்சு கூட துப்ப முடியாதுமா. அவன் நாடு அவளை கிளீனா வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் என்னைக்குதான் இந்த திருந்த போறாங்கன்னு தெரியல. அதனால ஒரு இது வந்து அங்கே இந்த அரசு துறை சேர்ந்தவங்க வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு. இப்ப தாமிரபரணி யாரு இருக்குன்னா அந்த தாமிரபரணியில கொண்டு தண்ணி குடிக்க தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு அந்த தண்ணி கொடுக்கு. அந்த தண்ணியில வந்து குப்பையை கொண்டு போறதாங்கன்னா மனிதன் இதோட கேடு கட்ட மனிதனை நம்ம எங்கம்மா பார்க்க முடியும்.
0: பயிர் சாகுபடிக்கு பயன்படக்கூடிய ஆறாகவும் அது இருக்கு இல்லையா, தாமிரபரணி.
1: பயிர் சாகுபடுறது தாமிரபரணி 6-7 மாதம் தண்ணி தான் கொடுக்கு. அந்த தண்ணியில இந்த 5-6 அறிவுபடுத்த மனிதன் 5 அறிவா செயல்படுறாங்க. முட்டாளாக இருக்கான என்ன பண்ண வாய்ப்பு. நன்றிமா.
0: நன்றி. பெரிய ஆதங்கத்தை அவர் கொட்டிட்டு போயிட்டாரு. நிச்சயமா நம்ம எப்படி வெளியில கொட்டி குப்பைகளை கொட்டி நம்ம இப்படி பண்றோமோ அது வந்து பெரிய ஒரு வருத்தத்தை தான் கொடுக்குது. பாருங்க, ஒரு தனி மனித நபரா இருந்தாலும் கூட இந்த செயல் வந்து பொறுக்கத்தகதல்ல, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படின்னும் போது அவருக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு ஆதங்கம் தான் இது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அதிகமாகவே எழணும். அப்படி எழும்போது தான் ஒரு பொறுப்புணர்வு ஏற்படும். என்னதான் அதிகாரிகள் அங்கங்கே ரவுண்ட்ஸ் வராங்க, இதை பார்க்குறாங்க, தூய்மை பணியாளர்கள்லாம் சரியாக செய்துட்டாங்களா அப்படின்னு நினச்சாம் கூட நாம செய்யும் செயல்பாடு தான் இதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். இதில் ஒரு பெரிய தீர்வு ஏற்படும். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சொல்லுங்க. பஸ்ல
0: என்னுடைய
2: பையில போட்டுருவோம். உடனே கப்ப வாங்கி போய் அந்த டஸ்ட்பின்ல போட்டாங்க.
0: அவங்களை வந்து மாற்றதுக்கு ஆக்கிரோம்ல, நல்ல மாற்றங்களை தானே வரவேற்கணும்.

0: அங்கே பரவாயில்ல தம்பி, இதுக்கு சூப்பராக செய்றேனே.
1: சூப்பர்.
0: ஐயா பார்த்தீங்கன்னா என் பேரை வந்து 2-12 வயசு இருக்கும், ஹாஸ்பிட்டல் கூட்டம் என் பொண்ணு கூட்டமே
1: தான்.
0: அப்ப நான் நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டஸ்ட்பின்ல போட்டாங்க, போட மக்கே வந்துச்சு.
2: சொல்லுங்க. நாடு திறந்தாவும் இல்ல, ஊரும் திறந்தாவும் இல்ல. இப்ப ஒண்ணு சமீபத்துல வந்துக்குது, கோழி கோழி.
1: ஆமா, கோழி இறைச்சி.
2: அது வந்து ஊரே நாத்தம் அடிக்குது. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும்
1: சொல்றான்,
2: என்ன இருக்க இருக்க சீர்கேடு அதிகமாதான் ஆகுது தவிர
1: மாற்றங்கள் வரணும். அது வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயம் நம்ம ஒவ்வொரு நிலைமையும் மாறும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருப்போம். நிச்சயம் இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். நன்றி சார் உங்க கருத்து.
2: நல்லது, நல்லது, மகிழ்ச்சி.
1: ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பேசும்போது நம்ம சூழல் மாறுபாடு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சூழல் மாசு சுகாதார கேடுன போது நம்மக்கிட்டே இருந்து தான் ஆரம்பிக்கணும், எந்த ஒரு மாற்றத்தையும் இல்லையா. நெகிழிப்பைகளை தவிர்ப்போம், நிலத்தையும் நீரையும் காற்றையும் நமக்கு இயற்கை கொடுத்த வரங்களை வளங்களை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கருத்துக்கள் கூறிய நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை கேட்டிருந்த நேயர்களுக்கும் நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சீர்மிகு செஞ்சி சித்திரம். எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஆகியோர். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன்.
2: உரையிலிருக்கும் போர்வாள் போலே.

0: அங்கு அப்பானை விரட்டிய அதிசய குதிரையை அங்கே கண்டானே, அங்கே கண்டானே. அஞ்சாமலேறி சவாரி செய்து அரும்புகள் கொண்டானே, அரும்புகள் கொண்டானே, அரும்புகள் கொண்டானே.
1: என்னப்பா காலையிலே ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்க?
0: ஆமா சார், செஞ்சி ஆண்ட தேசிங்க பத்தி தான் பாடிட்டு இருக்கேன்.
1: அது என்ன கால நேரத்துல செஞ்சி ஆண்ட தேசிங்க பத்தின பாட்டு?
0: இன்னைக்கு தூக்கத்துல எனக்கு தேசிங்க பத்தி கனவு வந்துச்சு, அதான் அவருடைய பாட்டும் அப்படியே ஒரு கற்பனையில பாடிட்டு இருந்தேன் சார்.
1: சரிவேலா, செஞ்சி கோட்டைய நேர்ல போய் பாத்திருக்கிய?
0: அதான் சார், பார்த்ததே இல்ல, பாக்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு.
1: ஏன்பா இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன்.
0: சரி,
1: நம்ம சார் மூர்த்தி இருக்காருல?
0: ஆமா,
1: அவரும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட.
0: ஓ, என்னென்ன?
1: செஞ்சி கோட்டையை போய் பாக்கணும் அப்படின்னு.
0: அப்படியா?
1: இன்னைக்கு நல்லா இருக்கும் போல எனக்கு தோணுது. ஏன்னா மேகமூட்டமும் ரொம்ப கம்மியா இருக்கு.
0: ஆமா,
1: ஏன்னா வெயில் தாங்க முடியாத இடம். அதனால இன்னைக்கு அங்க போனோம்னா நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். நீ ஃப்ரீயா இருக்கியாப்பா?
0: நான் ஃப்ரீ தான் சார் இன்னைக்கு.
1: சரிப்பா வேலா, நம்ம இன்னைக்கே கிளம்புறோம்.
0: சரி,
1: இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்பலாமா?
0: சரி ராம் சார்.
1: எப்பா கிளம்பியாச்சு? இல்ல
0: கிளம்பியாச்சு சார். சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணும்.
1: என்ன சாப்பாடு வச்சிருக்க?
0: புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன் சார்.
1: எப்பா செஞ்சி கோட்டை மேல ஏறினா எதுவும் கிடைக்காதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமோ?
0: ஆமா சார், ரொம்ப உயரமான மலை, அங்க ஒண்ணு கிடைக்காதுன்னு யோசிச்சேன் சார். அதனாலதான் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
1: கரெக்ட் தான்ப்பா, கரெக்ட். ஏன்னா அங்க ஒண்ணு கிடைக்காது அப்படிங்கறது உண்மைதான். ஆனா இதோட நம்ம ஒரு நாலஞ்சு பாட்டில் தண்ணியும் எடுத்துக்கணும்ப்பா.
0: ஆமா ஆமா சார்.
1: சரி சரி,
0: நான் கருப்பட்டி டீயும் எடுத்துக்கிட்டேன் சார்.
1: ஓகே ஓகே, இந்த நேரத்துல ரொம்ப இதமாதான் இருக்கும் நினைக்கிறேன். சரி, போற வழியில நம்ம மூர்த்தி சார் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஏற்கனவே போன் பண்ணி சொல்லிட்டேன்.
0: ஓஹோ,
1: அவர் ரெடியா இருப்பாரு.
0: பரவாயில்ல,
1: அவரையும் கூட்டுக்கிட்டு நம்ம செஞ்சு கிளம்பலாம்.
0: கண்டிப்பா சார்,
1: என் கார்லயே போயிடலாம்ப்பா.
0: சரி சார்.
1: எப்பா வேலா?
0: சொல்லுங்க சார்.
1: பாண்டிய விட்டு கிளம்பி திண்டிவனம் கிட்டத்தட்ட வந்துட்டோம்.
0: ஆமா,
1: அதுக்குள்ள சார் தூங்கி விட்டாரு. நீனும் தூங்கிடாதப்பா.
0: நான் தூங்க மாட்டேன் சார், நான் செஞ்சிய பாக்கணும் ஒரு ஆவலோட இருக்கிறேன். எனக்கு எப்படி தூக்கம் வரும்?
1: ஏன்னா கார் ஓட்டுற நானும் உன் கூட சேர்ந்து தூங்கிட்டேன்னு
0: வச்சுக்கீங்க. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க?
1: அதுக்குதான் ஒரு வசதி சொல்றேன்.
0: என்ன சார்?
1: ஏதாவது கேள்வி கேட்டுட்டு வாப்பா.
0: சரி சார்.
1: என்ன கேட்க போற
0: ராம் சார்? செஞ்சிக்கோட்டையை பத்தி கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லுங்களேன். அங்க போய் பாக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டா ரொம்ப வசதியா இருக்கும்.
1: சொல்றேன்ப்பா, தமிழக வரலாற்றுல சேர, சோழ, பாண்டியர் இவங்க மூணு பேரும் பெரிய அரசுகள். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க கட்டின கோட்டைகள், அரண்மனைகள் இப்ப இல்ல.
0: ஐயோ,
1: ஒருவருக்கொருவர் நடந்த சண்டையில இவங்க அவங்க அரண்மனைய அடிச்சு தரமட்டமாக்குறது, அவங்க இவங்க அரண்மனைய அடிச்சு தரமட்டமாக்குறது, இப்படி எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு.
0: அப்ப வேலூர் கோட்டை, செஞ்சி கோட்டை எல்லாம் சேர, சோழ, பாண்டியரோடது இல்லையா சார்?
1: இல்லப்பா, வெள்ளையர் ஆட்சியில புராதான கோட்டைகளாக வேலூர் மற்றும் செஞ்சி கோட்டை அறிவிக்கப்பட்டு பாதுகாத்துட்டு வர்றாங்க. இவை போக வல்லக்கோட்டை மாதிரி சிறு கோட்டைகளும் தமிழ்நாட்டுல இருக்குது.
0: அப்புறம் இன்னொன்னு சார், செஞ்சி கோட்டை யாரால் கட்டப்பட்டது, அதனுடைய வரலாறு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: நாம இப்ப போற இடம் செஞ்சி கோட்டைக்கு தானே?
0: ஆமா,
1: அதனால அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்தான். செஞ்சி கோட்டைய பல்லவர்கள் வழிவந்த காடவ மன்னன் செஞ்சியர்கோன் காடவன் கட்டியதாகவும், அப்புறம் இடையர் குலத்தை சார்ந்த ஆனந்த கோன் அப்படிங்கிறவர் கட்டியதாகவும் இருவேறு கருத்துக்கள் இருக்குது. செஞ்சியின் இரண்டு நூற்றாண்டுகள் வரலாற்றை கூறும் மெக்கன்சி சுவடி தொகுப்புகள்ல இது தொடர்பா பல தகவல்கள் இருக்குதுப்பா.
0: ஆமா, விக்ரம சோழ நூலா அப்படிங்கிற நூல்ல கடியரண செம்போர் பதனஞ்செறிஞ்சி செந்தியக்கோன் தம்பங் கலியானை காடவனும் அப்படின்னு இடம்பெற்ற பாடல நான் படிச்சிருக்கேன் சார்.
1: ஓஹோ, இதெல்லாம் படிச்சிருக்கியா? அந்த பாட்டுக்கு என்னதான் அர்த்தம்?
0: எனக்கு என்ன சார் தெரியும், அதான் நீங்க சொல்றதுன்னா இருக்கிறீங்க, சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: ஒன்னுல்லப்பா, காவல் கொண்ட மதிலையுடைய சிவந்த பொன்னாலாகிய மேடைகள், நெருங்கிய கோட்டை சுற்றிய செஞ்சியர் கோனாகிய தூணிற் கட்டப்படும் செருக்குடைய யானைகளை கொண்ட காடவன் என்பவனும் அப்படிங்கறதுதான்ப்பா இந்த பாடல் சொல்றது.
0: ராம் சார், விக்ரம சோழன் நூலா நூல எழுதுனது ஒட்டக்கூத்தர் தானே?
1: ஆமாப்பா, சரியே சொல்லிட்டப்பா. நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுதான் வச்சிருக்க.
0: கொஞ்சம் தான் தெரியும் சார், நிறைய தெரியுது, உங்ககிட்ட டவுட் கேட்டுக்கிறேன்.
1: சரி சரி, இன்னொரு

0: செய்தி இருந்தது இல்லையா, செஞ்சி கோட்டைய ஆனந்த கோன் கட்டியதா?
1: ஆமா.
0: அது சம்பந்தமா உனக்கு எதாவது தெரியுமா?
2: தெரியல சார்.
0: அப்படி ஒரு செய்தி இருக்குதுப்பா.
1: என்ன சார் சொல்லுங்க சொல்லுங்க.
0: செஞ்சிக்கு அருகே மேலச்சேரி என்ற கிராமத்துல கிபி 1200 ஆண்டு வாக்குல ஆனந்த கூன் அப்படிங்கிற இடையர் குலத்தவர் ஆடு மேய்க்கையில மேற்கு மலைகளில் இருந்த பொந்துகளில் புதையலை கண்டதாகவும் அதன் மூலமாக அவர் திரு அரசை நிறுவி ஆட்சி செய்ததாகவும் அவர்தான் கமலகிரி கோட்டையை கட்டியதாகவும் பின்னர் அதுதான் ஆனந்தகிரி அப்படிங்கிற பெயர் மாற்றம் அடைந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்குது.
1: கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார். ஆமா, எப்படி சார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சார்?
0: எல்லாம் படிக்கிறது தான்ப்பா. அப்புறம் அந்த ஆனந்த கூன் ஆட்சிக்கு பிறகு அவருடைய சந்ததி, அதை பத்தி ஏதாவது படிச்சு வச்சிருக்கியா?
1: ஆனந்த கோனுக்கு பிறகு கிருஷ்ணகோன் 1240 1270 வரைக்கும், அதுக்கப்புறம் கோனேரி கோன், அப்புறம் கோவிந்த கோன், அப்புறம் புளிய கோன் எனப்படும் வலிய கோன்.

0: சார், எல்லாம் படிக்கிறது தான்ப்பா. அப்புறம் அந்த ஆனந்தக்கூன் ஆட்சிக்கு பிறகு அவருடைய சந்ததி, அதை பத்தி ஏதாவது படிச்சு வச்சிருக்கியா?
1: ஆனந்தகோனுக்கு பிறகு கிருஷ்ணகோன் 1240 1270 வரைக்கும், அதுக்கப்புறம் கோனேரி கோன், அப்புறம் கோவிந்த கோன், அப்புறம் புளிய கோன் எனப்படும் வலிய கோன், அவருக்கு பிறகு கோபலிங்க கோன். இப்படி ஆனந்தகோனின் வாரிசுகள் செஞ்சு ஆண்டிருக்காங்க சார்.
2: எப்பா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்ட?
1: நீங்க பேசிக்கிட்டே வரும்போது கேட்கும் போது நான் கூகுள்ல போயிட்டு அதெல்லாம் சர்ச் பண்ணி இதெல்லாம் படிச்சு பார்த்தேன் சார்.
2: ஓஹோ, இவ்வளவு விஷயம் அதுல இருக்குதா?
1: ஆமா சார்.
2: அது சரி, அதுக்கு பிறகு அந்த கூகுள்ல என்னப்பா போட்டிருக்கு?
1: பிறகு விஜயநகர நாயக்கர்கள், அப்புறம் மராட்டியர், முகலாயர், அதுக்கப்புறம் சுரூப் சிங், அப்புறம் அவருடைய மகன் தேசிங் ராஜன், பிறகு கர்நாடக நவாப், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், கடைசியா பிரிட்டிஷ்காரர்கள்னு மாறி மாறி ஆட்சி செய்தார்களாம். சரியா சொன்னேனே சார்?
2: சரியா சொன்னப்பா, பாத்துதானே சொன்ன?
1: ஆமா ஆமா சார்.
2: சரிப்பா சரிப்பா. ஒண்ணு இல்ல, அந்த அமைப்பை பார்த்தோம்னா இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகள், அப்புறம் ரெண்டு சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளம் உள்ள மதில் சுவர்களால் இணைந்தது இந்த முக்கோண வடிவமாக அமைந்துள்ள இந்த பகுதி. சோழர்கள் ஆட்சியில செஞ்சிக்கு சிங்கபுரி அப்படிங்கிற பெயர் இருந்துச்சான். இப்போதும் செஞ்சிக்கு அருகே சிங்கவரம் அப்படிங்கிற ஒரு ஊரு இருக்குப்பா.
1: ஓஹோ சார், நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பாக்கணும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் போகணும் சார் செஞ்சிக்கோட்டை பாக்க?
2: இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா. அதோ வந்துட்டோம். அதோ செஞ்சிக்கோட்டை தெரியுதாப்பா?
1: சார் எங்க எங்க கொஞ்சம்?
2: அதோ அதோ எட்டி பாருப்பா, அதோ உயரமா செங்குத்தா ஒரு மலை நிக்குது இல்ல?
1: ஐயோ சூப்பரா இருக்கு சார்.
2: ஆமாப்பா, இந்த பக்கம் ரைட்ல திரும்பி பாருப்பா.
1: சார் சார், அதே போல இருக்கு சார், அவ்வளவு மோசமா இருக்கு சார்.
2: மேல நிறைய கோட்டை மாதிரி, வீடு மாதிரி, அரண்மனை மாதிரி எல்லாம் தெரியுது இல்ல?
1: ஆமா சார், மண்டபம் மாதிரி இருக்கு.
2: அதுதான்ப்பா ராணி கோட்டை.
1: இது சார் இந்த கோட்டை?
2: இங்க கோட்டை இல்லப்பா, இது சும்மா ஒரு சின்ன மலை தான். இதுக்கு பேரு சந்திரகிரிப்பா. ஆனா மேல பாருங்கப்பா, கண்காணிப்பு கூண்டுலாம் வச்சிருக்காங்க.
1: ஆமா சார்,
2: அந்த காலத்துல காவலர்களை கொண்டு இந்த மலை உச்சிகள்ல இருந்துகிட்டு யாராவது எதிரிகள் வராங்களா அப்படின்னு வேவு பாப்பாங்க. இருக்கு,
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார்.
2: அதனாலதான்ப்பா இந்த கோட்டையை கைப்பற்றின மராட்டிய மன்னன் வீர சிவாஜி, இது இந்தியாவில் உள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகள்ல சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்காருப்பா.
1: கரெக்டா சொல்லிருக்கா சார். ராம் சார், அது தெரியுது, அது ராணி கோட்டை தானே சொன்னீங்க?
2: ஆமா.
1: அது எப்படி சார் பேர் வந்தது?
2: அது ஒண்ணு இல்லப்பா, தேசிங்க ராஜன் அவருடைய மனைவியோட பேர் வந்து ராணிபாய், அவருடைய பேர்ல இருந்து உருவானதால ராணி கோட்டை அப்படின்னு வச்சாங்க. ஏன்னா அவரு பேர்லயே ராஜா இருக்கிறதுனால ராஜா கோட்டைன்னு ராஜகிரிய வச்சாங்க. இன்னொன்னுதான் நம்ம சந்திரகிரின்னு பார்த்தோம். இந்த மூணு மலைகள் தான்ப்பா இங்க இருக்குது. சரி சரிப்பா, காரை ஓரமா நிப்பாட்டுறேன்.
1: சரி சார்.
2: நம்ம சாரு நல்லா தூங்கிட்டே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் கீழெல்லாம் நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு
1: சரி
2: திரும்ப வந்து சாரை அழைச்சிட்டு போலாம்.
1: கண்டிப்பா சார்.
2: சரிப்பா. சரி நம்ம உள்ள போமா?
1: போயிடலாம் சார்.
2: சரிப்பா.
1: சார் அது தெரியுது, அது ராஜா கோட்டை தானே சொன்னீங்க?
2: ஆமா.
1: இப்ப அங்கதான் சார் போறோம்?
2: ஆமா ஆமா, முதல்ல ராஜா கோட்டைக்கு போடுவோம்ப்பா.
1: சரி சார். சார் நான் கொஞ்சம் வேகமா நடப்பேன், நீங்க பொறுமையா வந்தாலும் பரவாயில்ல சார்.
2: சரி சரிப்பா, நீ முன்னாடி போயிட்டே இரு, ஆனா நான் சொல்றதையும் கேட்டுக்கிட்டே இருப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஒன்னு இல்லப்பா, இந்த செஞ்சு கோட்டை மூன்று மலைகளையும் அப்புறம் அதை இணைக்கும் சுவர்களையும் எல்லைகளையும் கொண்டது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா?
1: ஆமா.
2: உள்ள அதோ பாருப்பா, கோயில்லாம் கீழே இருக்கு பாருப்பா.
1: ஆமா சார். ஆமா சார்.
2: ஆமா. அப்புறம் நம்ம இந்த கோட்டையுடைய மதில் சுவர், இந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறோம் இல்லையா?
1: ஆமா சார்.
2: அது வழியா உள்ள போனோம்னா அங்க நிறைய மண்டபங்கள், குளங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் பகுதி, நிற்களஞ்சியங்கள், எதிரிகள் கடக்க முடியாத அகலமான அகழி. எங்க இருக்கு? வெளியில இருக்கு பாருப்பா சுத்தியே.
1: இதுவா சார்?
2: ஆமாப்பா, ஏன்னா கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அகழி வெட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு காலத்துல முதலாளதான் வளர்த்திருப்பாங்க போல இருக்கு. இப்ப ஏதாவது இருக்கான்னு பாருப்பா.
1: சார் இப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது சார்.
2: ஆமாப்பா, ஏன்னா இப்ப தண்ணியும் ரொம்ப கம்மியா இருக்குது. முதலைகள்லாம் அழிஞ்சு போயிருக்கும். சரிப்பா, இந்த ராஜகிரி அப்படிங்கிற ராஜா கோட்டை, சக்லி துர்க்கம் அப்படிங்கிற அந்த சந்திரகிரி கோட்டை, அப்புறம் கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ராணி கோட்டை, இந்த மூணு தான்ப்பா இங்க முக்கியமான மூணு மலையா இருக்குது.
1: ஆமா சார், பாக்குறதுக்கு அழகா இருக்கு சார்.
2: சரி சரி, கொஞ்சம் டூரிஸ்ட் வராங்கல்ல?
1: ஆமா சார்.
2: அவங்கள்ட்ட எங்க இருந்து வராங்க, எதுக்காக வந்தாங்க எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ப்பா.
1: சரி சார்.

0: கொஞ்சம் கேட்டுட்டீங்களே, கொஞ்சம் விவரமா கேப்பீங்க.
1: சரிப்பா, நானே கேக்குறேன், நீங்க அழகா ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும்.
0: கண்டிப்பா.
1: அப்புறம் நம்ம வந்து அடுத்த வேலையை பாக்கலாம்.
0: சரி சார்.
1: தம்பி, எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு, ஊரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: சென்னையில இருந்து வரேன். பேரு கந்தசாமி.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க மெடிக்கல் ஒர்க் பண்றோம், மெட் பிளஸ்.
1: இப்ப இந்த செஞ்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிக்கோட்டையை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நண்பர்கள் மூலமா இல்ல வந்து ஏதாவது இணையத்துல போய் பாத்தீங்களா? எப்படி அந்த ஆர்வம் வந்துச்சு? ஏன் வந்தீங்க? எப்படி வந்தீங்க?
2: கூட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை பார்க்கறான். சோ அவனுக்கு வந்து திருவண்ணாமலை. சோ அப்பதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ அவன் இந்த இது ரெஃபர் பண்ணான். சோ அதான் பார்த்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. வந்து பார்த்தப்போ நிறைய வித்தியாசமா பண்ணு. 12th century அப்படிங்கும் போது பெரிய விஷயம். இவ்வளவு பண்ணியிருக்காங்க 12th century டெக்னாலஜியே இல்லாத டயத்துல இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இவ்வளவு பண்ண முடியுமாங்கிறது பெரிய இதா தான் இருக்கு.
1: என்னென்ன இடம்லாம் போய் பாத்தீங்க?
2: ஃபர்ஸ்ட் ராணிக்கோட்டை பார்த்தோம். ரெண்டாவது இப்ப எங்க வந்தோம்? இந்த தானிய கிடங்கு, இந்த உடஞ்ச அரண்மனை, கல்யாண மகால் பார்த்தோம். என்ட்ரன்ஸ்ல வந்துச்சு.
1: கல்யாண மகால் உள்ள போய் பாத்தீங்களா?
2: உள்ள போகணும்.
1: கல்யாண மகாலுங்கிறது அதாவது ராஜா குடும்பத்து உறுப்பினர்கள் வந்து ஒரு விளையாட்டு கூடமா வச்சிருந்திருக்காங்க. நீங்களும் போய் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உள்ள எப்படி அந்த விளையாட்டு கூடத்தை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமான விஷயம். சரி, இங்க வந்ததுல எப்படி இவங்க இதை போய் உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் வந்து இங்க இதை பாக்கணும், இல்ல உறவினர்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் வந்து பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமா இருக்குதா இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்?
2: கண்டிப்பா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பசங்க எல்லாம் மொத்தமா கூட்டலாம் தான்.
1: ஒரு காலத்துல வந்து இந்த மூணு மலை, அதாவது இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ராஜகிரின்னு சொல்லக்கூடிய ராஜா கோட்டை, கிருஷ்ணகிரி அதோ இருக்குது, அதுதான் வந்து ராணிக்கோட்டை. தேசிங்கராஜனுடைய மனைவி ராணிபாய் அவங்க பேர்ல உள்ள கோட்டை ராணிக்கோட்டை. சந்திரகிரிங்கிறது அந்த பக்கம் இருக்குது, இந்த முக்கோணமா இருக்குது. இப்ப இந்த மூணுத்துக்கும் வந்து நம்ம பழனி மலையிலலாம் கார் வச்சிருக்காங்க இல்லையா, ரோப் கார்ல வந்து போற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு மலையை மட்டும் ஏறிட்டு பாக்கி எல்லாம் அப்படி சுத்தி பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு தோணுதா?
2: இல்ல, ஆக்சுவலா நான் வந்த போய் சொன்னேன், இங்க இருந்து அங்க எப்படித்தான் ராஜா போவாரு? இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லாம் பெரிய பைப் லைன் வச்சிருப்பாங்க, மேல இருந்து குச்சா சார் போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பைப் லைன் வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதாவது இங்க இருந்து அங்க போறதுக்கு ஏதாவது பிரிட்ஜ் மாதிரி டாப்ல கட்டினாங்கன்னா, கொஞ்சம் எஸ்கலேட்டர் மாதிரி கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும்.
1: சரிப்பா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம். உங்க பேரு, ஊரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
3: என் பேர் சாலமோன், நான் வந்து சென்னையில இருந்து வரேன் மெடிக்கல் ஃபீல்ட்ல. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பாக்குறது, யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து சரி நம்ம போய் வந்து லைவா போய் பாக்கலாமேன்ட்டு வந்துட்டேன்.
1: எப்படி வந்தீங்க? பஸ்ல வந்தீங்களா, கார்ல வந்தீங்களா?
3: பைக்ல வந்தோம்.
1: சரி, இந்த ராஜா கோட்டையில நம்ம இப்ப இருக்கிறோம். இப்ப ராஜா கோட்டை மேல போகணும், இன்னும் பாதி தூரத்துல இருக்கிறோம். மேல என்ன இருக்குன்னு தெரியுமா?
3: அங்க போய் வந்து பார்த்தாதான் தெரியும்.
1: சரி, நீங்க கீழே என்னென்னலாம் பாத்தீங்க?
3: கீழே வரும்போது குதிரைங்களாம்
1: பாத்தீங்க. முதல்ல வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து அகழி பாத்தீங்களா? இந்த கோட்டையை சுத்தி கீழே வந்து தரைப்பகுதியில வந்து அகழி அமைச்சு அதுல தண்ணிய ஃபுல்லா வச்சு அதுல வந்து முதலை எல்லாம் விட்டு எதிரிகள் தாண்டி வர முடியாம எல்லாம் பாதுகாத்து இருக்காங்க.
3: அதெல்லாம் பார்த்தோம்.
1: இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையா பார்க்கும் போது, இப்ப நம்ம வந்து இங்க இருக்கிறோம், தப்புல நம்ம கண் பார்வையில வந்து ராணிக்கோட்டை இருக்குது, இப்ப வந்து சந்திரகிரி கோட்டை இருக்குது, அங்க வந்து வீரர்கள் நிக்கிறதுக்கான கூண்டுகள் எல்லாம் இருக்குது. ஒரு காலத்துல நம்மளும் ஏதாவது ஒரு வீரனா பிறந்து இந்த கூண்டுல நின்னு இப்படி எல்லாம் பாத்துருப்போமோ அப்படிங்கிற ஒரு கற்பனை நமக்கு அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஆதி காலத்துல ராஜாக்கள் காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அந்த கூண்டுல வந்து அப்படிலாம், அந்த மாதிரி ஒரு உங்களுடைய அந்த, ஏன்னா நம்ம ஒரு ஒரு மானுமெண்ட், அதாவது ஒரு தொல்லியல், ஒரு ஒரு அரண்மனையோ இல்ல ஒரு மேற்கோட்டையோ நம்ம பார்க்கும் போது நம்ம மனசுல பல இது தோணும் இல்லையா? உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுச்சு?
3: யூடியூப்லயே பாப்பேன் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம், சரி எப்படி வந்து இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து எதனா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் பாப்பேன். பட் ஆனா அதெல்லாம் அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் பண்ணல. எல்லாம் வந்து வாயில மட்டும் தான் சொல்றாங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் வந்து பாக்கணும்னு ஆனா வந்து ஆசை. அவங்களோட ஸ்பீச் பாக்கணும், அவங்க வந்து போற பிளான், இப்ப வந்து எதனா ஒரு மாளிகை மாதிரி கட்டுறது, அதெல்லாம் வந்து எப்படி கட்டுறாங்க, அதெல்லாம் வந்து பாக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப அதெல்லாம் நடக்காது.
1: இப்ப நம்ம மேல ஏறும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு செக்யூரிட்டி கார்டு உட்கார்ந்தாங்க. அது வந்து ஒரு தங்குற இடம் தான். அந்த இடத்துல அந்த ஒரு படிக்கல் மாதிரி வந்து ஒரு குறுக்க ஒரு கல் இருந்தது பெருசா. அதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த தாயம் விளையாடுற கட்டைங்க அந்த வரைஞ்சிருந்தாங்க. இந்த ஆடுபுலி ஆட்டம் போடுறது இதெல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஓ, ஒரு காலத்துல இந்த பக்கத்துல வந்து வீரர்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த ஆடுபுலி ஆட்டம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க
3: அப்படிலாம் தோணுச்சா? தோணுச்சாங்க.
1: வணக்கம். உங்க பேரு, ஊரு, எங்க இருந்து வரீங்க?
2: பேரு மோகன், சென்னையில இருந்து வரும்.
1: இந்த செஞ்சிக்கோட்டையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்தது? நண்பர்கள் மூலியமாவா இல்ல ஏதாவது யூடியூப்ல பாத்தீங்களா? எப்படி இங்க பாக்கணும்னு தோணுச்சு?
4: இல்ல, இது செவியலி செவியா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ராஜா கோட்டை ராணி கோட்டை அப்படின்னு இருக்கு அப்படின்ட்டு. சரி, நம்ம எவ்வளவு தூரம் எல்லாம் போய் பாக்குறோம், நம்ம சென்னைக்கு ரொம்ப அறியாமலே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அடி பார்த்தா என்ன அப்படின்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிவு பண்ண ஒரு அஞ்சு பேர் வந்தோம்.
5: இப்போ ஒரு கற்பனையோட இருந்திருப்பீங்க, ஒரு ராஜா கோட்டைனா இப்படிலாம் இருக்கும் அல்லது யூடியூப்ல கூட பார்த்துருப்பீங்க, அதனுடைய அந்த வியூஸ் பார்க்கும்போது வந்து நம்ம நேரடியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. இங்கே வந்த பிறகு வந்து சப்புன்னு அனுச்சா இல்லை வந்து நல்லா இருக்குதா இல்லை நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படி?
4: இல்லை நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதையும்

0: பார்க்கல, கேள்வி மட்டும் தான் பட்டோம். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா இன்னும் கண்டிப்பா ஏமாற்றமா இருக்கும். இப்ப இருக்க நவீன உலகத்துக்கு நீங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமும் ஆச்சரியமா இருந்துச்சு. எங்களாலேயே ஏறி வர முடியல, எல்லாருமே ஒரு 30 வயசு கீழே தான் இருக்கும் எங்களால முடியல. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு ஹைட்ல இவ்வளவு கற்களை வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். எப்படி கட்டினாங்க பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கும். எப்படி இதெல்லாம் உளிய வச்சு உடச்சிருப்பாங்க, எப்படி இதை கட்டிருப்பாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, எப்படி பாதுகாத்திருப்பாங்க. வரும்போது பீரை இங்க பார்த்தோம், அதை வச்சு அதை எப்படி சுட்டிருப்பாங்க அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே தான் வரோம். பட் ஆனா விட கிடைக்கல, கிடைக்கும் நினைக்கிறோம்.
1: இப்ப பெண்களும் வருவாங்க, இப்ப ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் இங்க எங்கேயுமே கிடையாது. இப்ப அதெல்லாம் வந்து அரசாங்கம் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா நிறைய இடத்துல பார்த்தா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி இருக்க சில இடத்துலயும் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும், பாதுகாக்கலாம். கண்டிப்பா பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த மாதிரி இடத்துல. நான் ரொம்ப தனிமையாவும் இருட்டாவும் இருக்கு, கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும், தெரியணும். இந்த தமிழ்நாடு டூரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இதை கொஞ்சம் விளம்பரப்படுத்தி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு மேம்படுத்தணும். இங்க இருந்து காணா போன சில பொருட்களையும் எடுத்துருந்து இங்க வச்சு அழகுபடுத்தினா இன்னும் நல்லா இருக்கும், பாக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
1: எப்ப வேலா சார், மூர்த்தி சார் கார்லயே இருக்காரு இல்லையா?
2: ஆமா,
1: அவரை போய் அழைச்சிட்டு வந்து அவரோட சேர்ந்து நம்ம உள்ள போலாம்.
2: சரி, நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடுறோம்
1: சார். சரி சரிப்பா, நம்ம மூணு பேரும் உள்ள போலாம்.
2: போலாம் போலாம் சார்.
1: அந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் அந்த சாப்பாடு தண்ணி இதெல்லாம் பத்திரமா எடுத்துக்கணும்.
2: கண்டிப்பா.
1: இங்க நிறைய குரங்கு இருக்குப்பா.
2: எனக்கு பயம் சார், குரங்குன்னா
1: பையோட புடிங்கிட்டு போயிடும். அதனால ஜாக்கிரதையா வச்சுக்கணும்.
2: சரி சரி சரி, கொம்பு எடுத்துக்கிட்டுமா?
1: சரி சரி, நம்ம உள்ள போலாம். ஏன்னா ராஜகிரின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜா கோட்டைக்கு இதுதான் நுழைவாயில். இப்படியே உள்ள போனோம்னா நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போய் அப்புறம் மலை ஏறணும்.
2: சார், இப்ப நம்ம மலை ஏறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எப்ப சீக்கிரமா வர முடியும்?
1: மலை ஏறதுக்கு எப்படியும் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும்பா. இறங்கறது வேணா நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளார இறங்கிடலாம். ஆக மொத்தத்துல ஒரு 2-3 மணி நேரம் நம்ம இந்த மலையில நம்ம செலவிட வேண்டியிருக்கோம்.
2: நான் கொஞ்சம் சீக்கிரமா எழுதிடுவோம் சார்.
1: எப்பா அப்படிலாம் போகாதப்பா, மூணு பேர் சேர்ந்து ஒன்னா போலாம்.
2: சரி சார், நீங்களும் கரெக்டா தான் சொல்றீங்க.
1: சரி வேலா, நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம்.
2: சரி சார், மூர்த்தி சார் என்ன கூட்டுறது சார், வாங்க சார் மலை ஏறும்.
1: சரி சரி, நம்ம மலை ஏறிட்டே போயிட்டே இருப்போம்.
2: சரி,
1: ஏதாவது பேச்சு கொடுக்கறேன், ஏதாவது உனக்கு கேட்கணும்னா ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கப்பா.
2: சார், இந்த செஞ்சி கோட்டையில சமண துறவைகள் எல்லாம் இங்க வாழ்ந்ததா நான் படிச்சிருக்கேன் சார், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும்பா. இந்த கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இது செஞ்சி மலை அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த காலத்துல அதாவது கிமு 2 நூற்றாண்டு முதல் கிபி 6 நூற்றாண்டு வரைக்கும் சமண துறவிகள் இங்க வாழ்ந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் பல்லவர்கள் இந்த செஞ்சி கோட்டைய ஆண்டு இருக்காங்க. இப்ப வேலா
2: சொல்லுங்க சார்,
1: ஓரளவு ஏறிட்டோம்.
2: ஆமா சார்,
1: இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்ப நம்ம கூட வந்தாரு இல்ல மூர்த்தி சார்.
2: ஆமா சார.
1: அவர் ஏன் அங்கே உட்கார்ந்துருக்காரு
2: சார்? மூர்த்தி சார் டயர்ட் ஆயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
1: சரி சரி, அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கட்டும். அதோ கொஞ்சம் டூரிஸ்ட் வராங்க இல்லையா, அவங்கள அவரை விட்டு நம்ம கேள்விகள் கேட்க சொல்லி
2: சரி
1: அதை ரெக்கார்ட் பண்ணுவோம்.
2: ஓ, அவங்களுடைய அனுபவங்களை அவங்க சொல்லுவாங்க இல்லையா சார்?
1: ஆமா ஆமா சார். சார் கேட்கட்டும்.
2: கேட்டோம் சார், கேட்டோம், ரெக்கார்ட் பண்ணிடுறேன் சார்.
1: ஓகே ஓகே.
3: நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்ன?
4: நான் பெங்களூர்ல இருந்து வரேன், என் பேர் ஸ்ருதி.
3: மகிழ்ச்சி. நீங்க இங்க செஞ்சி கோட்டையில என்ன இடங்கள்லாம் பாத்தீங்க, இந்த கோட்டையை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
4: ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க செஞ்சி கோட்டை பாக்கணும்னு, அதனாலதான் வந்தேன். நல்லா இருந்துச்சு.
3: இங்க உள்ள வசதிகள் எப்படி, மேல படியேறி வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இதுக்கு இதை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இந்த டூரிஸ்ட் அட்ராக் பண்ற மாதிரி?
4: ரொம்ப செடி வளர்த்து வச்சிருக்காங்களா, நிறைய பூச்சி இருக்கு, பரவாயில்லையா? அதை கிளியர் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் நடக்க.
3: நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இதுல வரலாறு அதை பத்தி எதுவும் உங்களுக்கு எண்ணம் இருக்கா, கருத்து?
4: இல்ல, நான் யூடியூப்ல ரிசர்ச் பண்ணேன், அவ்வளவு பெருசா ஒன்னும் டீடைல்ஸ் குடுக்கல. அவங்க இவங்க கிட்டயே கேட்டேன், இவங்க யாருக்கும் தெரியல டீடைல்ஸ்.
3: நிறைய விஷயங்கள் வெளியில தெரியாம இருக்குது, அதான் நாங்களும் வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. நல்லது, மகிழ்ச்சி. நீங்க
4: தேங்க்யூ.
3: செஞ்சிக்கோட்டைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன?
5: என்னோட நேம் கபில் ராஜ், நான் இங்கே பக்கத்தில் உள்ளதாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு விசிட் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் ஒன் டைம் வந்திருக்கேன், நல்லா வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நடக்கிறது மட்டும் ஏறி வரது சிரமமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மேலெலாம் வந்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பிளேஸ்லாம். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்கலாம்.
3: எந்த ஊர் இங்கே பக்கத்தில் உங்களுக்கு?
5: திருக்கோயிலூர்.
3: பக்கத்தில் திருக்கோயிலூரில் இருக்குதுங்க. திருக்கோயிலூரில் உள்ள வரலாறு புராண கதைகள் எல்லாம் தெரிஞ்சு, ஆனால் இந்த சமீப காலங்களில் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் இருந்திருக்கிறாங்க. பிரெஞ்சு படைகள் இருந்திருக்குது, ஆதிக்கத்தின் கீழே அந்த இடம்லாம் இருந்திருக்குது. ஆனால் அதுக்கான வரலாற்று குறிப்புகள் செய்திகள் நமக்கு குறைவாக இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு தேடணும்?
5: ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ கையில் எதை எடுத்துக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் எதுவும் உள்ளே அலோடு கிடையாது. ஆன்லைன்லேயே இப்போ புக்கிங் பண்ணுற மாதிரிலாம் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் புக் பண்ண மட்டும்தான் ஒன்லி அலோடு. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வர முடியும். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டுலாம் எதுவும் பண்ண முடியாது, வரவேற்கத்தக்கிறதாது. ராணிக்கோட்டையும் பார்த்துட்டு வந்தாச்சு, இப்போ ராஜா

0: போட்டியும் பார்த்தாச்சு. நல்லா இருக்கு பிளேஸ், வந்து விசிட் பண்ணலாம்.
1: சரி, நன்றி. சரிப்பா வேலா, நம்ம தேவையானதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம்.
2: ஆமா சார்,
1: இப்ப நம்ம மலை உச்சிக்கு போயிடலாம்.
2: சரி சார்,
1: ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி மேல ஏறிடுறது ரொம்ப நல்லது.
2: கொஞ்சம் காற்றெல்லாம் இதமா இருக்கு சார். என்ன ஒண்ணு, கொஞ்சம் அந்த ரெண்டு கால் முட்டியும் வலிக்குது சார்.
1: எல்லாருக்கும் தான்ப்பா வலிக்குது. மேல வந்துட்டோம் ஒரு வழியா.
2: ஆமா சார்,
1: அதோ அங்க இருக்கு பார்ப்பா ஒரு கோயிலு.
2: ஆமா சார், இதுதான் தேசங்கராஜன் காலத்துல கட்டின கோயிலா சார் இது?
1: ஆமாப்பா, அந்த காலத்துல கட்டினதுதான். அது பக்கத்துல ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்குல்ல?
2: ஆமாமா.
1: அது மேல பாருப்பா, ஒரு வளைவு இருக்கா?
2: அது என்ன,
1: அதுக்கு மேல பாருப்பா, கொடி ஏத்துறதுக்கு ஒரு கம்பம் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க.
2: ஓ ஆமா சார்,
1: அந்த காலத்துல ராஜாக்கள் ஒரு நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி உயரமான பகுதிகளில் அவங்களுடைய கொடியை நட்டு வச்சிருப்பாங்க.
2: ஓ சார், நீங்க சொல்ற சீன் நான் படத்துல எல்லாம் பாத்துருக்கேன் சார்.
1: ஆமாப்பா, எந்த நாட்டு கொடி மேல நிக்கிதோ அந்த நாட்டு மன்னன் தான் அதை அரசாள்றாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப நினைச்சு பாருப்பா, அந்த காலத்துல இந்த கொடியெல்லாம் இருந்து படை வீரர்கள் எல்லாம் இங்க உட்காந்து அவங்க எல்லாம் வந்து கத்தி சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படி இருந்தா எப்படி இருக்கும்?
2: அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் நீங்க சொல்றதே.
1: ஆமாப்பா, இங்க பாருங்க, இங்க எல்லாம் வந்து பீரங்கி எல்லாம் உணர்ந்து வச்சிருந்திருக்காங்க.
2: அது ஒரு ரெண்டு பீரங்கி இருக்கு சார்.
1: ஆமாப்பா, ஆமா, அந்தோ அந்த இடம் தான் அந்த தானிய கிடங்குன்னு சொல்றது. அதாவது அந்த காலத்துல மலை மேல வந்து ஒரு 500-600 வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடணும் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: அதனால அவங்களுக்கு தேவையான நெல்மணிகள் எல்லாம் மூட்டை மூட்டையா இந்த தானிய கிடங்குல தான் அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. அது மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்யறது போறது வரத்துக்கு பயன்படுத்திருக்காங்க.
2: தண்ணீர் வேணுமே இவ்வளவு உச்சியில இருக்கிற நம்ம வாழறதுக்கு.
1: அதுதான்ப்பா இந்த மலையோட ரகசியமே. இந்த மலை உச்சியில ஒரு சுனை இருக்குது.
2: சுனை இருக்குதா?
1: அத பாருப்பா, இந்த பக்கம் இந்த பக்கம் வாப்பா.
2: சரி சரி,
1: அதை எட்டி பாருப்பா. இருக்கா?
2: ஓ, கீழே இருக்கு சார், தண்ணி இருக்கு, கொஞ்சமா இருக்கு.
1: இப்ப கொஞ்சமா இருக்குது, ஊத்து மாதிரி அது எப்போதும் தண்ணி இருக்கும். அதனால அந்த காலத்துல இந்த தண்ணியை தான்ப்பா அவங்க குடி தண்ணியாவும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திருக்காங்க. சரி சரி, எல்லாத்தையும் ஓரளவு பார்த்தாச்சு
2: சார். அங்க கோயில் ஒன்னு இருக்கு சார்.
1: ஆமாப்பா, இப்ப வந்து உள்ள சாமி இல்லாம இருக்குது. ஆனா அந்த காலத்துல எல்லாரும் வழிபடுற ஒரு கோயிலா தான் இது இருந்திருக்கணும். நம்ம இப்ப கிளம்பலாமா?
2: கிளம்பலாம் சார்.
1: இப்ப கிளம்பினோம்னா தான் இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம கீழே போயிட்டோம்னா அப்படியே சாப்பாட்டுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும்.
2: சார், மேல தேசங்கராஜன் வாழ்ந்த அந்த காலத்துல கட்டடங்கள், தானிய கிடங்குகள் இதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். நாமளும் கீழே வந்துட்டோம் சார். அங்க தூரத்துல நிறைய குதிரைலாயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு சார்.
1: ஆமாப்பா, இதெல்லாம் கீழே வந்து குதிரைப்படைய வந்து பராமரிக்கிறதுக்கு, அந்த குதிரைகளை தங்க வைக்கிறதுக்கு இந்த குதிரைலாயங்கள் எல்லாம் கட்டிருக்காங்க. யானைய கட்டுறதுக்கு கூட இடம்லாம் இருக்குப்பா. அதோ அந்த இடம்.
2: ஓ, அது கொஞ்சம் பெருசா இருக்கு சார்.
1: அது பக்கத்திலயும் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு வச்சிருந்திருக்காங்க. அதோ எழுதி போட்டிருக்க.
2: ஆமா ஆமா, போர்டு இருக்கு சார்.
1: அது பக்கத்துல பார்த்தோம்னா தானிய கிடங்கு, அது உயரமா இல்ல?
2: ஆமா.
1: மேல ஏறி பார்த்தோம்னா அங்க தானியம் கொட்டுறதுக்கு கூட இடம் வசதி எல்லாம் வச்சிருக்காங்கப்பா.
2: ஓஹோ சார், இது யானை குளம்னு சொல்றாங்களே, யானை எல்லாம் கீழே இறங்கி குளிக்குமா சார்?
1: ஆமாப்பா, இந்த குளம் யானை குளம்ங்கிற பேரு யானை குளிக்கிறதுனாலதான் வந்துச்சு. அந்த யானை குளிச்சு அது ஏறி போற மாதிரி ஒரு சமதளமா, அதோ அந்த இடம் எப்படி இருக்கு பாருப்பா, ஒரு மேம்பாலம் மாதிரி கட்டிருக்காங்க.
2: யானை ஏற மாதிரி இறங்குற மாதிரி தான்
1: இருக்கு. அதனால யானைகள் எல்லாம் வந்து இங்க பராமரிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல ஒரு கொடி மரம் இருக்கு பாருப்பா, அந்த மேல பார்த்தோம்ல, அது மாதிரியே ஒரு வட்ட வடிவுல கொடிய உயரமா கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க பாருங்க. சரிங்களா?
2: சரி சார்.
1: சரி சரி, அந்தாண்ட ஒரு கல்யாண மகால்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா?
2: ஆமா சார்.
1: அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா?
2: தெரியல சார்.
1: இந்த கல்யாண மகால் பிற்காலத்துல, அதாவது செஞ்சி மன்னன் ஆண்டதுக்கு அப்புறமா தான் கட்டப்பட்டிருக்கணும். ஏன்னா கட்டடங்கள் வந்து முழுமையா செங்கலால் கட்டப்பட்ட கட்டடங்களா தான் இருக்குது.
2: ஆமா சார், பூசு வேலையெல்லாம் நடந்திருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா, இது ராஜா ராணி ஒரு விளையாட்டு மண்டபமா இருந்திருக்கும் இருக்கு. முன்னாடி கூட ஒரு தர்பார் மாதிரி ஒரு இடம், அதுல வந்து தண்ணி எல்லாம் நிப்பாட்டுறதுக்கான வசதி எல்லாம் கூட இருக்கு. ஆனா இந்த தண்ணி ஏதோ மலை உச்சியிலிருந்து வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரா வந்து இந்த இடத்துக்கு வருது அப்படின்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா.
2: என்னது?
1: ஆமாப்பா, அதாவது நீர் மேலாண்மையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிருக்காங்க. இந்த ராணி தங்கி இந்த குளிக்கிற இடம் இதெல்லாம் போய் இந்த தண்ணி வந்து அசுத்தம் ஆயிடுச்சுன்னா இது இங்க இருந்து அகழிக்கு போற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வசதி எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துல.
2: பரவாயில்ல சார், எல்லாமே ரெடி பண்ணி

0: வச்சிருந்திருக்காங்க.
1: நம்ம அடுத்ததா ராணி கோட்டை, அதுல மேல போய் பாக்கணும்
0: சார். இப்ப ஏறி இறங்கினதுல கை கால எல்லாம் வலிக்குது சார், அதனால ராணி கோட்டையை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த நேரத்துல மேல போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் சார்.
1: சரி சரிப்பா, ஒண்ணு இல்ல, ராணி கோட்டைங்கிறது இந்த ராஜா கோட்டையில இருந்து முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். ஏன்னா முழுமையா அந்த படியிலேயே போற மாதிரி கட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ராஜா கோட்டையிலாம் மேல ஏறணும்னா நிறைய காடுகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ராணி கோட்டையில இருக்காது. முழுமையா பாறைகள் உருண்டு திரண்டு ஒண்ணு மேல ஒண்ணு கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா மேல போனோம்னா அங்க வந்து எண்ணெய சேமிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வசதி பண்ணிருக்காங்க. அப்புறம் நெய் கோப்பரை வச்சிருக்காங்க நெய்ய சேமிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்னன்னா வந்து இரவு நேரத்துல வந்து தீப்பந்தத்துல வந்து எரிய விட்டு வெளிச்சம் வேணும் இல்லையா, அதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேமிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு பண்ணிருக்காங்க. அப்புறம் தண்ணிய சேமிக்கிறதுக்கு அவங்களே செயற்கையா ஒரு குளம் மாதிரி வெட்டிருக்காங்க. அப்புறம் மேல வந்து மண்டபங்கள் இருக்குது, அப்புறம் ராணி பயன்படுத்தக்கூடிய தனி அறைகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஓரளவு செயற்கையாவே எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க, வசதி வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பண்ணிருக்காங்க. இப்படிதான் அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த பகுதிகளில். சரிப்பா, நம்ம கிளம்புறதுக்கு நேரம் வந்தாச்சு.
0: சரி சார்,
1: இப்ப சாரும் ரெடி ஆயிட்டாரு, நம்ம மூணு பேரும் கார்ல ஏறி நம்ம பாண்டிச்சேரி கிளம்புவோம்.
0: கண்டிப்பா சார். சார் வரும்போது வண்டியை நீங்க ஓட்டினீங்க, இப்ப காரை நான் ஓட்டு போறேன் சார்.
1: தாராளமா நீ ஓட்டுப்பா, ஆனா நீ ஓட்டு, ஆனா நான் தூங்க போறேன்.
0: அப்படிங்களா?
1: நீ ஏதாவது பாட்டு கிட்டு கேட்டுட்டு காரை ஓட்டிட்டு பாண்டி வரைக்கும் வந்துருப்பா.
0: சரி சார்.
1: ஒழுங்கா வந்து என்ன சேர்த்திருப்பா பாண்டியில, நானும் சாரும் உனக்கு அப்பதான் ரொம்ப நன்றி சொல்ற மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பா நான் டிரைவ் நல்லா பண்ணுவோம் சார்.
1: சரி சரிப்பா,
0: புறப்படலாம் சார்.
1: புறப்படலாம்ப்பா.
2: நேயர்கள், இதுவரை சீர்மிகு செஞ்சி சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஆகியோர். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன். இணைப்பு குரல்கள் மூர்த்தி சாராக கண்ணையன் தட்சிணாமூர்த்தி, ராம் சாராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், வேலனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30 ஐந்து நோடி. பன்னிசை மாலை இன்றைய நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா இடம்பெறுகிறது. தொடக்கமாக பெற்ற தாய்தனை எனத் தொடங்குவது.

0: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்டீர்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz கேட்டு மகிழுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அனைத்து நாடுகளும் நாட்டு மக்களும் சமூகமும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இதற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் 140 கோடி மக்களின் உழைப்பால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகளாவிய பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதில் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார்.

0: உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தின் 66வது நிறுவன நாளையொட்டி அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு கல்வி அறிவை அளிப்பதில் இந்த கழகத்தின் பங்கு இன்றியமையாதது என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே உர உற்பத்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த திட்டம் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் 2035-36ஆம் நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்த உயிரி எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விலை 2,747.50 ரூபாயாக உள்ளது. விமான எரிபொருள் விலை 5.46% அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான எரிபொருளின் விலை லிட்டருக்கு 6.28 ரூபாய் அதிகரித்து 121.28 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டில் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் பாசனத்திற்கு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை. கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பியது. பின்னர் கபினி, KRS அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 96 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் 45 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்தும் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று அணை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 கன் மதகுகளை மின் விசையால் இயக்கி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை அவர் விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகம் முழுவதிலும் உள்ள 28 மாவட்டங்களிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு தகுதியான பயிற்சியை வழங்கவும் சிறப்பு விளையாட்டு வசதிகளை உருவாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆது அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ஒலிம்பிக் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரிய, கலாச்சார, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகள் என்ற வகையில் வீரர்களை பயிற்றுவிப்பதற்கு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து கூடுதல் வசதிகளுடன் அவற்றை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும் மாவட்டங்கள் தோறும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுக் கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஓடுதளம், நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் கட்டாயமாக்கப்படும் என்றார். நேபாள பெருவெள்ளத்தில்

0: உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அடையாளம் கண்டறிந்த பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. சடலங்களின் புகைப்படங்கள் எடுத்த பின்பு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு டிஎன்ஏ சோதனைக்கு பின் சடலங்கள் உறவினர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சரிபார்த்து உறவினர்கள் இந்திய தூதரகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பெரும்பாலான சடலங்கள் டிஎன்ஏ சோதனைக்கு பின் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற 28 பேர் பத்திரமாக கோவை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற 28 பேர் நேபாளம் வழியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போது நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வரை தாங்கள் நேபாளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்ததாகவும், அதன் பின்னர் அங்கிருந்து கைலாய யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றதாகவும் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்த யாத்திரிகள் தெரிவித்தனர். தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் கிடைத்தபோது தங்களது குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்திலும் பதட்டத்திலும் இருந்ததாகவும், தங்களது பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டதாகவும் யாத்திரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தங்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும், அதன் மூலம் பாதுகாப்பாக வெளியேற முடிந்ததாகவும் குறிப்பிட்டனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: கிழக்கு மத்திய ரயில்வேயின் சமஸ்திபூர் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 21 ரயில் நிலையங்களில் இன்டர்லாக்கிங் சிக்னல் அமைப்பதற்கு 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிக்னல் முறை அமைப்பதன் மூலம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு ரயில்வேயின் முராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் மூன்றாம் நாள் உணவு இடைவேளையின் போது வடக்கு மண்டலம் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தெற்கு மண்டல அணி 312 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:15.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: அம்மா என்று வறண்ட குரலில் சொன்னான் பாவல். நம்மில் யாராவது ஒருவன் அந்திரே என்று தான் வைத்துக் கொள்ளேன் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு எனக்கு பின்னால் வந்து ஒளிந்து கொண்டான் என்று வைத்துக்கொள். அப்புறம் அவனுக்கு பதில் என்னை சிறைக்கு கொண்டு போகிறார்கள் என்று நினைத்துப்பார். உனக்கு என்ன உணர்ச்சியமா உண்டாகும்? தாய் திடுக்கிட்டு ஒன்றும் புரியாதவளாய் மகனை பார்த்தாள். தோழனுக்கு தோழன் இப்படி துரோகம் செய்ய முடியுமா? ச, அது என்ன வேலை என்று தலையை அசைத்துவிட்டு சொன்னாள் அவள். ஆஹா பாவல், உன்னை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் என்று இழுத்தான் ரிப்பன். பிறகு அவன் தாயின் பக்கம் திரும்பி கேலியாக கண்ணை சிமிட்டி கொண்டு, இது ஒரு நாசுக்கான விவகாரம்தாம்மா என்றான். மீண்டும் அவன் பாவலை நோக்கி திரும்பி உபதேசம் பண்ணுகிற தோரணையில் பேச ஆரம்பித்தான். தம்பி, உன் எண்டங்கள் எல்லாம் இன்னும் பிஞ்சாய்த்தான் இருக்கின்றன, பழுக்கவில்லை. சட்டவிரோதமான காரியம் என்று வரும்போது கௌரவத்தையோ நாணயத்தையோ பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீயே யோசித்துப்பார். முதன் முதல் அவர்கள் சிறையில் தள்ளப்போவது எவன் கையில் புத்தகம் இருந்ததோ அவனைதான். உபாத்தியாயர்களை அல்ல. இது முதலாவது, இரண்டாவது, உபாத்தியாயர்கள் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றே வைத்துக்கொள்.

அந்த புத்தகங்களிலும் தடை செய்யப்பட்ட புத்தகங்களில் உள்ள உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். வார்த்தைகள் தான் வித்தியாசமாயிருக்கும். விஷயம் ஒன்றுதான். வேண்டுமானால் நீ தரும் புத்தகங்களில் இருப்பதை விட அதில் உண்மை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். சுருங்க சொன்னால், நான் எந்த கொள்கைக்காக வாழ்கிறேனோ அதே கொள்கைக்காகத்தான் அவர்களும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் சுற்றி வளைத்து திரிகிறார்கள். நான் நேர்பாதையில் விரைந்து முன்னேறி போகிறேன், அவ்வளவுதான். முதலாளிகளின் கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் எங்கள் இருவரையுமே தண்டிக்க வேண்டியதுதான். சரிதானே? இது இரண்டாவது மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. நடந்து செல்லும் தரைப்படை குதிரைப்படை ஆட்களோடு சிநேகம் கொள்ள முடியாது. முஜிக்காய் இருந்தால் நான் அந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டேன். ஆனால் அந்த உபாத்தியாயரோ ஒரு பாதிரியாரின் பிள்ளை, உபாத்தியாயினியோ ஒரு பண்ணையாரின் மகள். அவர்கள் இருவரும் ஜனங்களை ஏன் தூண்டிவிடப் போகிறார்கள்? என்னை போன்ற ஒரு முஜிக்கு அந்த கனவான்களின் மனத்தில் இருப்பது எட்டாது. எனக்கு நான் செய்கின்ற காரியம் நன்றாய் தெரியும். அவர்கள் அந்த படித்த சீமான்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் கூட தெரியாத புரியாத விஷயம். ஆயிரம் வருஷ காலமாக அந்த கனவான்கள் தங்கள் இடத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டு முஜிக்குகளின் முதுகுத்தோலை உரித்தெடுக்கிறார்கள். இப்பொழுது மட்டும் அவர்கள் திடுத்திடுப்பென்று முஜிக்குகளின் கண்களை மறைந்திருக்கும் திரைகளை தங்கள் கைகளாலேயே விலக்கி விடுவார்களா? எனக்கு அந்த மாதிரியான கட்டுக்கதைகளில் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொல்வது அபாரமான கற்பனை. ஆமாம், சீமான்களுக்கும் எனக்கும் வெகு தூரம். நீ குளிர்காலத்தில் வயல்வெளி வழியாக குறுக்கே நடந்து செல்கிறாய் என்று வைத்துக்கொள். ரோட்டு கரைக்கு வந்தவுடன் உனக்கு எதிராக ஏதோ ஒன்று தெரிகிறது என்றும் நினைத்துப்பார். அது என்ன? அது ஒரு நரி அல்லது ஓநாய், இல்லாவிட்டால் ஒரு நாயாக இருக்கும். என்னவென்று தெரியவில்லை. தாய் தன் மகனை பார்த்தாள். அவன் மகிழ்ச்சியற்று காணப்பட்டான். ரிப்பினின் கண்களில் ஒரு கரிய ஒளி பிரகாசித்தது. அவன் ஆத்ம திருப்தியோடு பாவலையே பார்த்து கொண்டும் தாடியை தடவிக்கொண்டும் இருந்தான். நல்லொழுக்கத்தை பற்றி நினைப்பதற்கு இது காலமில்லை என்று தொடங்கினான் ரிப்பின். வாழ்க்கையோ ஒரே சிரமமாயிருக்கிறது. நாய்கள் ஒன்று கூடினால் ஆட்டு மந்தையாகிவிடாது. ஒவ்வொரு நாயும் அதன் இஷ்டப்படி குலைத்து தள்ளும். சாதாரண மக்களின் நலனுக்காக படித்த சீமான்களில் பல பேர் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தனக்கு தெரிந்தவர்கள் முகமெல்லாம் மனக்கண் முன் கண்டவாறே பேசினாள் தாய். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையுமே சிறையில் கழித்து விடுகிறார்களே, அவர்களெல்லாம் ஒரு தனி ரகம் என்றான் ரிப்பின். முஜிக் பணக்காரனாகி படித்த கணவான்களோடு சரிசமானம் பெறுகிறான். படித்த கணவான்கள் ஏழைகளாகி முஜிக்குகளின் நிலைக்கு தாழ்ந்து விடுகிறார்கள். பணம் இல்லாவிட்டால் மனம் சுத்தமாயிருக்கும். பாவல், நீ எனக்கு சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கிறதா? ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே தான் சிந்திக்கிறான் என்று சொன்னாயே, அதுதான் சங்கதி. தொழிலாளி இல்லை என்று ஒரு விஷயத்தை சொன்னால் முதலாளி அதே விஷயத்தை இருக்கிறது என்பான். தொழிலாளி ஆம் என்று சொன்னால் முதலாளி தன் குணத்திற்கேற்ப இல்லை என்று கத்துவான். இதே முரண்பாடுதான் முஜிக்குகளுக்கும் படித்த சீமான்களுக்கும் இடையில் நிலவுகிறது. முஜிக்கொருவன் வயிறு நிறைய சாப்பிடுவதை பார்த்தால் உடனே பண்ணையாருக்கு வயிற்றை கலக்கிவிடும். ஒவ்வொரு வர்க்கத்திலும் சில நாய்ப்பிறவிகள் இருக்கத்தான் இருப்பார்கள். நான் ஒன்றும் எல்லா முஜிக்குகளுக்காகவும் பரிந்து பேசவில்லை. அவன் தனது பலம் பொருந்திய கரிய முகத்தை தொங்கவிட்டவாறே எழுந்து நின்றான். பற்களை பட்டென்று கடித்த மாதிரி அவனது தாடி நடுங்கி அசைந்தது. எழுந்து நின்று கொண்டு அவன் மெதுவான துணியில் மேலும் பேசினான். 5 வருஷ காலமாக நான் ஒவ்வொரு தொழிற்சாலையாய் இடம் மாறி திரிந்தேன். கிராமப்புறம் எப்படி இருக்கும் என்பதே எனக்கு மறந்து போயிற்று. கிராமத்துக்கு சென்று அங்குள்ள நிலைமையை பார்த்தபோது அந்த சூழ்நிலையில் உயிரோடு கூட வாழ முடியாது என்று உணர்ந்தேன். புரிகிறதா? என்னால் வாழ முடியவே இல்லை. நீ இங்கே வாழ்கிறாய், அங்கு நடக்கின்ற அநியாயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாது. அங்கே பசி கொடுமை மக்களை நிழல் போல தொடர்ந்து வாட்டுகிறது. தின்பதற்கு ஒரு ரொட்டி சீனி எதுவுமே கிடைப்பதில்லை. கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. பசிப்பேய்

0: அவர்களது இதயங்களையே தின்று விழுங்குகிறது, முகங்களை கோரமாக்குகிறது. அந்த ஜனங்கள் வாழவில்லை, எட்டாத தேவைகளில் அழுகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அவர்களை சுற்றியுள்ள அதிகாரிகளோ அவர்கள் கையில் ஒரு சிறு ரொட்டி துண்டு கூட சிக்கிவிடாதபடி கழுகுகளைப் போல கண்காணித்து வருகிறார்கள். அப்படியே தப்பித் தவறி ஒரு முஜீக்கின் கையில் கொஞ்சம் உணவு கிட்டிவிட்டால் உடனே அதனை தட்டிப் பறிப்பதோடு அவனது கன்னத்திலும் அறைகிறார்கள். ரிபின் மேசை மீது கையை தாங்கியவாறு திரும்பி பாவலை நோக்கி தலையை சாய்த்தான். அந்த குடிய வாழ்க்கையைக் கண்டு என் வயிறு கூட உள்ளடங்கி போயிற்று. அந்த வாழ்க்கையை என்னால் தாங்க முடியாது என்று நினைத்தேன். அப்புறம் எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், இல்லை நீ அப்படி செய்யக்கூடாது, மனதை தளரவிடக்கூடாது, இந்த வாழ்விலிருந்து நீ பிரிந்து செல்லக்கூடாது. உன்னால் அவர்களுக்கு உணவு அளிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீ அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். அதனாலேயே அங்கு தங்கினேன். மக்களுக்காகவும் மக்களின் மீதும் எனக்கு ஏற்பட்டுள்ள பகைமை வெறுப்பு எல்லாம் என் இதயத்துக்குள்ளே பொறுமி புகைந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வெறுப்புணர்ச்சி இன்னும் என் மனதை, ஏன் இதயத்தை கத்திப்போல் குத்தி கொண்டிருக்கிறது. மெதுவாக அவன் பாவலின் அருகே சென்று அவனது தோள் மீது கையை போட்டான். அவனது நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்தது, கைகள் நடுங்கியது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது புதிய குற்றவியல் சட்டங்கள். சோ இந்த புதிய சட்டத்தால பொதுமக்களுடைய உரிமைகள், காவல்துறை நடவடிக்கைகள்ல என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையா விளக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ பிஎன்எஸ் புதிய குற்றவியல் சட்டமான அந்த பிஎன்எஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா. பாரதியனா இந்தியா, நியாய அப்படின்னா நியாயம், நேர்மை, நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா, அது லா அப்படின்னு சொல்லலாம். சன்ஹிதா அப்படின்னா ஒரு கம்பைலேஷன், அவ்வளவுதான். சோ ஏற்கனவே இருந்தது வந்து இந்தியன் பீனல் கோட். இந்தியனுக்கு பதிலா பாரதியமும், நியாய அப்படின்னா நியாயம், பீனல், பீனல்னா வந்து ஒரு ஒரு குற்றம் புரிந்தவங்களுக்கு என்ன ஒரு அவாய்ட் பண்ணணுமோ

0: எப்படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து பீனல். அதை வந்து நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இது வந்து வெறும் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் மட்டும் கிடையாது, அதாவது இது வந்து வெறும் செக்ஷன்ஸை மட்டும் ஆல்டர் பண்ணி போட்டு இருக்கிற மாதிரி இல்லை. நமக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து துணியெல்லாம் அடுக்கி வச்சிருப்போம், அந்த துணியை வந்து பல காலமா அப்படியே போட்டு போட்டு போட்டு வச்சிருப்போம். அது எது வேணுங்கிற துணி, எது வேண்டாத துணி, எது அவுடேட்டட், எது தேவைப்படுது அப்படின்றத நம்ம பண்ணாம இருப்போம். இப்ப வந்து அதையெல்லாம் பண்ணி நீட்டா கலர் கோட் வைஸா நம்ம அடுக்கி வைக்கிறோம் இல்லையா, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இந்த செக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பல நியூ அடிஷன்ஸும் முக்கியமான அடிஷன்ஸும் வந்திருக்கு. இருக்கிற விஷயங்களும் இருக்கு, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து நீக்கியும் நீக்கி இருக்கிறாங்க. ஸோ ஐபிசின்றது வந்து 1860 பண்ணது, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கும்போது லார்ட் மெக்காலி அப்படின்றவர் தான் வந்து அந்த சட்டத்தை ஏற்கிருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் 2023 வரைக்கும் நமக்கு அந்த சட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பிரிட்டிஷர்ஸ் ஏக்கின சட்டம், அதனால அது தவறு அப்படிலாம் நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது நாள் வரைக்கும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. பல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, 1973 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு, அதெல்லாம்
1: புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். இன்னும் தொடர்ந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.
2: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இதுக்கு முன்னாடி ஐபிசியா இருந்தது, சோ அதுதான் வந்து இப்ப நம்ம பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்?
1: சோ ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பேர் மாற்றமும் இருக்கு, பிளஸ் வந்து ரீஃபர்மேஷன்ஸும் நிறைய இருக்கு, நிறைய அடிஷன்ஸும் இருக்கு, நிறைய டெலிஷன்ஸும் இருக்கு. சோ குறிப்பா இதுல என்ன முக்கியமான ஒரு அடிஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுல வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்னா வந்து ஒரு ஒரு குற்றத்துக்கு வந்து தண்டனையா ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ கூட கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து ஐபிசிலேயே வந்து விக்டிம் காம்பன்சேஷன் அதெல்லாம் இருக்கு. இந்த பிஎன்எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க.
0: ஓகே மேம். சோ கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: கம்யூனிட்டி சர்வீஸ்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் ஹெல்ப் பண்றதோ, இல்ல வந்து ஒரு ஒரு ஹோம்ல வந்து போய் ஹெல்ப் பண்றதோ அந்த மாதிரினா, இது வந்து மோர் ஆஃப் ரிஃபர்மேட்டிவ். அதாவது நம்ம வந்து ஒருத்தங்களை தண்டிக்கணும் அப்படின்றதோட அவங்களுக்கு அவங்க செஞ்ச குற்றம் வந்து புரியணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். பட் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு குழந்தை தப்பு பண்ணாலே அதை வந்து உணர வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம யோசிப்போம். சில குற்றங்கள் கிரேவ் அஃபென்சஸ், அதை வந்து திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் இல்லை. பட்

0: அது வந்து அந்த குற்றத்தை வந்து அவங்க புரிய வைக்கலாம், அதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த கம்யூனிட்டி சர்வீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல.
1: என்ன மாதிரியான குற்றங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கற மாதிரியான ஒரு பனிஷ்மென்ட் வந்து கொடுக்கறாங்க?
0: சோ இது வந்து ஒரு டிஃபைன்டா இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷனா இல்ல. பட் என்ன சில குற்றங்கள் ரொம்ப ஒரு ஒரு மாற்றக்கூடிய குற்றங்கள் இல்ல வந்து ஏற்கனவே ப்ரொபேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு, ப்ரொபேஷனோ இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த குற்றத்தோட தன்மை ரொம்ப கிரேவ் அஃபென்ஸா இல்லாம ஒரு சின்ன குற்றமா இருந்தா அதுக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சோ பிஎன்எஸ்ன்றது வந்து முக்கியமா வெறும் செக்ஷன்ஸ் அண்ட் ஆக்ட் மட்டும்தான், அதுல வந்து ப்ரொசீஜர் படி எதுவுமே இல்லை. அது வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்றது, அது வந்து ஏற்கனவே சிஆர்பிசி ஆனது ப்ரொசீஜரல் கோட், இதுல வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்றது வந்து எப்படி அந்த ப்ரொசீஜரை போறது வந்து அது டிஃபரன்ஸ். ஸோ பிஎன்எஸ்க்கும் பிஎன்எஸ்எஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ், என்னென்ன ஆஃபென்ஸ் இருக்கு, அதோட டெஃபினிஷன் என்ன, அது இந்த குற்றம் புரிஞ்சா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றது மட்டும்தான் அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து ஐபிசியில வரும். ஒரு ஒரு கிரிமினல் ஆக்ட் நடக்குது அப்படின்னா அதுல வந்து எப்பயுமே மூணு ஆக்ட் அதுல வரும். சோ பழைய படி பார்த்தோம்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ இங்க வந்து புது ரீஃபார்முக்கு அப்புறம் வந்து பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதுக்கப்புறம் எவிடன்ஸை வந்து பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, அதாவது எவிடன்ஸ் எப்படி வந்து ஒரு ஒரு குற்றத்துக்கு என்ன மாதிரியான எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இது வரும். ஸோ ஒரு ஒரு கிரிமினல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூணும் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தா தான், மூணுத்தையும் ஒரு சமைச்சு பார்த்தா தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஐபிசி ஆர் பிஎன்எஸ் வந்து எப்படின்னா வெறும் அஃபென்சஸ் என்னென்னலாம் குற்றம் அதுக்கான தண்டனை என்ன அப்படின்றதுதான் இதுல முக்கியமா கொடுத்திருக்காங்க.
1: ஓகே, சோ நேயர்களே பாத்தீங்களா, புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஐபிசி கூட கம்பேர் பண்றப்போ பிஎன்எஸ்ல ஏதாவது செக்ஷன்ஸ் நீக்கப்பட்டிருக்கா?
1: எந்த ஒரு செக்ஷனும் வந்து நீக்கப்படவே இல்லை. ஐபிசில இருக்கிற எல்லா செக்ஷன்ஸுக்குமே வந்து பிஎன்எஸ்ல வந்திருக்கு. பேர் மாற்றம் இடமாற்றம் மட்டும் தான் செஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், செடிஷன் அப்படின்ற ஒரு இது வந்து 120 இருக்கு. அதை வந்து இப்போ தேசத்துக்கு அகேன்ஸ்டா பண்ற குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி எதுவுமே வந்து நீக்கப்பட்டதா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பெயர் மாற்றம் இடமாற்றம், அதாவது மர்டர் வந்து 302 இருந்துச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து எதுவுமே வந்து நீக்கப்படல. பெயர் மாற்றம் வேணா நடந்திருக்கலாம். இன்க்ளூஷன்ஸ் நிறைய இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து ஸ்னாச்சிங் வந்து ஒரு ஆஃபென்ஸா வந்து ஐபிசியில தனியா இல்லை, பட் இதுல வந்து பிஎன்எஸ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. செயின் ஸ்னாச்சிங் அந்த மாதிரி இருக்கிற ஸ்னாச்சிங், அதே மாதிரி விமன் ரிலேட்டட் ஆஃபென்சஸையும் ஒன்னா கன்சாலிடேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து மேரிட்டல் ரேப் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா டிஃபைன் பண்ணி போட்டிருக்கிறாங்க.
0: ஓகே மேம். ஸோ தண்டனைகளை பொறுத்த வரைக்கும் ஐபிசியிலிருந்து பிஎன்எஸ்ல என்ன மாதிரியான

0: வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இந்த பிஎன்எஸ்ல நல்ல தெளிவாவே சொல்லியிருக்காங்க. To his life. Life-ன்றதுல வந்து ஜென்ரலா இதுதானே ஒரு மிஸ்கன்செப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு. என்னன்னா ஒரு 14 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா லைஃப் கொடுத்துட்டாங்க 14 வருஷம் அதுக்கப்புறம். அப்பெல்லாம் கிடையாது. லைஃப்னா லைஃப் ஃபுல்லும் அவர் வாழ்நாள் முழுவதும் தண்டனையை அனுபவிக்கும்.
1: அந்த மாதிரி இப்போ பிஎன்எஸ்ல
0: இருக்காங்க. ஐபிசிலையும் அப்படிதான் இருந்தது. பட் அது வந்து காலப்போக்கில் வந்து அந்த அவங்களுக்கு மர்சி அதெல்லாம் கொடுத்து அந்த வருஷத்தை குறைப்பாங்க. அது வந்து 14 வருஷம் லைஃப்னா 14 வருஷம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துட்டு இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க டில் ஹிஸ் லைஃப். அவங்க வாழ்நாள் முழுவதும் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கணும், ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றது தான் அதில் போட்டிருக்கு. ஸோ அந்த இந்த மாதிரி ஆஃபென்சஸ்க்கெலாம் வந்து கூடுதலான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. க்ரூவெல்ட்டிக்குமே, மேரேஜ் ரிலேட்டட் க்ரூவெல்ட்டிஸ் நடக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க பிஎன்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும்.
2: ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஷோவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஐபிசி கூட பிஎன்எஸ் நம்ம கம்பேர் பண்றப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கு, அண்ட் பெண்களுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு மேம்?
1: இது வந்து ஐபிசிய மட்டும் பார்த்தா நமக்கு வந்து ஐபிசியும் பிஎன்எஸும் மட்டுமே பார்த்தா செக்ஷன்ஸ் தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற செக்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியற மாதிரி, இன்னும் கொஞ்சம் நமக்கு இது பண்ற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உமன் ரிலேட்டடா ஒரு ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னாலே நீங்க வந்து கண்டிப்பா அதை வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ப்ளஸ் வந்து அதை அந்த இதுதான் இந்த இடத்துல தான் நீங்கள் நடந்துச்சு, இது இல்லைம்மா, இது என்னோட லிமிட் இல்லைம்மா, நீ வேற ஸ்டேஷன் போ அப்படின்னா சொல்லவே முடியாது. எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ப்ளஸ் அதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்குது, ஒரு சீரியஸான குற்றம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து எந்த இடத்துல சேஃப் பிளேஸாக நமக்கு தோணுதோ, ஒரு ஒரு பெண்ணுக்கு குற்றம் நடக்குது அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா சேஃப் பிளேஸில் நம்ம எங்க வேணாலும் போலாம். இதுதான் என்னோட ஜூரிஸ்டிக்ஷன், இங்க தான் இருக்கணும், இங்க தான் சொல்லணும், நீ வந்து உங்க வீடு வந்து ரெசிடென்ஸ் இந்த இடத்துல தானமா, நீ இங்க தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்ல. நீங்க எங்க

0: வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு ரேப் நடந்ததுக்கான ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா 24 hours அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பியே ஆகணும். அந்த 24 hours அவங்களோட கன்சென்ட்டோட அனுப்பணும். ப்ளஸ் அந்த கன்சென்ட் அனுப்பும் போது அவங்களுக்கு சப்போஸ் மென்டல் ஸ்டெபிலிட்டி சரியா இல்லை, டெம்பரவரியாவோ இல்லை பர்மனண்டாவோ இல்லை அப்படின்னா கூட இருக்கிற ரீகல் கார்டியன் யாரோ அவங்களோட கன்சென்ட் வாங்கி அனுப்பணும் அப்படின்றது இந்த ரூல்ல வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வந்து பல காலமாக பெண்டிங்லாம் வைக்கவே கூடாது. டாக்டர்ஸும் இதை வந்து 7 days அந்த ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டீட்டெயில்டா என்னென்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க, எப்போ கன்சென்ட் வாங்கினாங்க, எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்போ முடிச்சாங்க, அவங்க ஒரு கன்க்ளூஷன் சொல்றாங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன, இதுதான் என்னோட கன்க்ளூஷன் டாக்டர் சொல்ல முடியாது, அதையும் வந்து அவங்க ரீசண்டா தான் சொல்லணும் அப்படின்றதுலாம் இப்போ புதுசாக வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்.
1: ஓகே, ஸோ இதுக்கான தண்டனைகள் மேம்?
0: மேடம் இது வந்து என்ன டைப் ஆஃப் அஃபென்ஸ், அப் டு 10 years இல்லை லைஃப் வரைக்குமே கூட வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். அதுதான் தண்டனை. இதில் வந்து மினிமம் பீரியடும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 7 குறையாம தான் தண்டனை உண்டு. 2 or 3 years அப்படிலாம் கிடையாது, 7 இருக்கு. 10 years குறையாமலும் தண்டனை கண்டிப்பாக கொடுத்தாகும்.
1: ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் பல சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம ஷோல தொடர்ந்து கேளுங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலியா வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது, சோ இத பத்தி பிஎன்எஸ்ல என்ன சொல்லி இருக்கு?
1: சோ இது வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ திருமணம், நான் உன்ன திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் கிடையாது மேடம், ரெண்டு பேருக்குமே இது அப்ளிகபிள். ஸோ திருமணம் உன்னை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவல் இன்டிமேசிலேயோ இல்லை வந்து அவங்க கூட இருந்தாங்கன்னா அது வந்து ரேப்பில் வராது. ஸோ அது ரேப் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி ஏமாத்திட்டு திருமணம் செய்கிற நோக்கமே இல்லை, ஆனால் வந்து அவங்க நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்ஷுவலாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அஃபென்ஸாக வந்து சொல்கிறாங்க. அஃபென்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓகே, ஸோ இது வந்து ஜெண்டர் பேஸ்டு கிடையாது, ரெண்டு பேருக்குமே
1: இது வந்து இருக்கு, ஜெண்டர் பேஸ்டு இல்லை. பட் இது வந்து மெயினாக டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறது விமென் ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமான இந்த கல்யாணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பண்ணுறதுல 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கன்ஃபார்மாக 10 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இது அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க நம்மளை ஏமாற்றும் போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க இருக்கணும். இதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், ஏன்னா நீங்கள் அடுத்த கேள்வி அதான் வரும். நம்ம வந்து சரி, அவர் அந்த நோக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு, அவர் அந்த நோக்கத்தில் இருக்கிறாருன்றதுனால தான் கன்சென்ட்ல வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்க. அவங்க இல்லையா அப்படின்னா அவங்களோட

0: நடத்தையை வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். பட் இது வந்து ஜெனியூனா மேரேஜஸ் பிரேக் ஆகுது இல்ல, அதுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது.
1: ஓகே,
0: சும்மா ஒரு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, ஒரு இன்னும் கொஞ்சம் நார்மல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு அந்த பையனுமே இல்ல அந்த பொண்ணுமே வந்து நார்மலான ரீசன்ஸ், அதாவது சம்மதம் இல்லையோ இல்ல வேற ஏதோ ஒரு கண்டிஷன்னால இல்ல பிறகு பிடிக்காம போயோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆஃபென்ஸுக்கு கீழே வராது. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு ஃபெயில்டு மேரேஜஸ்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நின்று போச்சு, இந்த செக்ஷன்ல நம்ம கேஸ் போட்டுடலாம், இது கிடையாது. அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இருக்கவே கூடாது. அவரோ அவர் ரெண்டு பேருமே
1: ஏமாற்றப்பட்டதுதான் மட்டும்,
0: ஏமாற்றப்பட்டாதான் வந்து இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுமே தவிர்த்து, சும்மா ஒரு கல்யாணமே நடக்கல நின்று போச்சு, ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம், பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால நான் இந்த செக்ஷன்ல போட்டுருவேன்னா அது வராது. ஸோ கல்யாணம் பண்ற நோக்கம் அந்த சிச்சுவேஷன்ல இல்லாம உங்களை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னா அதுக்கு அதுல வந்து இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுமே தவிர்த்து, கல்யாணம் நின்று போச்சுனாலே இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது இதுல வராது.
1: ஓகே மேம், ஸோ நேயர்களே பார்த்தீங்களா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சட்டத்தை பற்றி எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போது ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த பிஎன்எஸ் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் கண்டிப்பா இந்தந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சே வச்சிருக்கணும் இதை பத்தி அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம்?
1: சோ முக்கியமான விஷயம் வந்து 2024ல இந்த பிஎன்எஸ் நமக்கு வந்துச்சு. சோ 2024க்கு அப்புறம் நடக்கிற ஆஃபென்சஸ்க்கு தான் வந்து பிஎன்எஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். 2024க்கு முன்னாடி நடக்கிற ஆஃபென்சஸ் என்ன ஆஃபென்ஸ் நடந்தாலும் அது ஐபிசியில தான் கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற பீரியட் வந்து டிரான்சிஷன் பீரியட். ஸோ நம்ம ஐபிசியை சுத்தமாக தூக்கி போட்டுட்டு பிஎன்எஸ்எஸ் மட்டும் பிஎன்எஸ்ஓ விஎன்எஸ்ஓ பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆஃபென்சஸ்க்கு ஐபிசி எப்படி கவர் ஆச்சோ அதே மாதிரி தான் நடக்க போகுது. 2024 இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூலை வந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கிற ஆஃபென்சஸ்க்கு தான் வந்து பிஎன்எஸ்ல இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எதில் கவனமாக இருக்கணும், இல்லை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் குற்றமாக நினச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே குற்றம் தான். நம்ம குற்றம் நினைக்கிறது எல்லாமே இதில் வந்து குற்றமாக சேர்த்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம இந்த பிஎன்எஸ்எஸ் வந்ததுனால பிஎன்எஸ் வந்ததுனால நம்ம வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுல ஏற்கனவே இருந்தபோது என்ன கேர்ஃபுல்லாக

0: நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சும்மா சொல்லும் போது ஒன்னு 302 போட்டோம், 302 இப்ப கிடையாது, 302 மர்டர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இப்போ அந்த செக்ஷனை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 420 சீட் பண்றீங்களா அப்படின்னு சொல்றோம், இப்போ அந்த செக்ஷன் மாறி இருக்கு. ரேப்போட செக்ஷன் மாறி இருக்கு. எல்லாமே வந்து செக்ஷனோ நம்பரோ தான் மாறி இருக்கே தவிர்த்து ஒஃபென்சஸ் அதே தான். அதனால நம்ம முன்னாடி எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருந்தோமோ எப்படி இருந்தோமோ அதே அளவுக்கு தான் இப்ப இருக்கணுமே தவிர்த்து, ஆனா தண்டனைகளும் அதை செயல்படுத்துற விதிமுறையும் இன்னும் கொஞ்சம் டைட்டர் ஆயிருக்கு, இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து குற்றம் செய்யறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா
1: தான் இருக்கணும்.
0: பிஎன்எஸ்ல வந்து சாப்டர் 5 அப்படின்ற ஒரு சாப்டரே வந்து விமெனுக்கும் அந்த சைல்டு ரிலேட்டட் ஆஃபென்சஸ்க்கும் கன்சோலிடேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஐபிசியில வந்து பல இடத்துல இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு சேரா எடுத்து சாப்டர் 5 போட்டிருக்காங்க பிஎன்எஸ்ல.
2: ஓகே மேம். ஸோ பிஎன்எஸ் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த குற்றங்கள் எல்லாமே ஐபிசியில கவர் ஆகும், அண்ட் அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே வந்து பிஎன்எஸ்ல கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஐபிசி அண்ட் பிஎன்எஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
0: ஐபிசியோட பிஎன்எஸ் கனெக்ட் ஆகாது. அந்த டேட்டுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அது ஐபிசி, டேட்டுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா பிஎன்எஸ். ஐபிசியில வந்து எந்த ஒரு குற்றமே வந்து இல்லை. இப்போ அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிற, புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்கிற குற்றங்கள் வந்து இப்ப கண்டினியூவிங் அஃபென்சஸ்க்கு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து, பழசு நடந்ததுக்கு வந்து 2024 அது நடந்துச்சு அதனால நம்ம இதுல பண்ண முடியும், அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கும். அது என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தா ஐபிசியில அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அது வந்து அது அந்த ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ் பார்த்தா தான் வந்து சொல்ல முடியும். அது வழக்கறிஞர் தான் கரெக்டா வந்து கைட் பண்ண முடியும் அதுக்கு. ஏன்னா அது அது வந்து ஒரு ஜென்ரலா நம்மளால வந்து சொல்ல முடியாது, இதுதான் வந்து இந்த இந்த குற்றம் நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஐபிசிலையும் போடலாம் பிஎன்எஸ்லயும் போடலாம் அது கிடையாது. டேட் ஆஃப் தி அஃபென்ஸ் தான் ரொம்ப இதுல முக்கியம்.
2: ஓகே.
0: அதே மாதிரி பிஎன்எஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ஐபிசியில குற்றம் இல்லைனும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
2: ஓகே மேம். ஸோ பெண்களுக்கு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது ஸ்டாக்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பா பெண்களுக்கு நடக்கக்கூடியது, அண்ட் இதுக்கு வந்து பிஎன்எஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்க, ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா?
0: மாற்றங்களோட பிஎன்எஸ்ல வந்து ஒரு பெண்ணை வந்து பின்தொடர்ந்தாலோ இல்ல வந்து அவங்க பிரைவேட்ல ஒரு விஷயம் நான் பிரைவேட்டா செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதை வந்து ஒரு அத்துமீறி பாக்குறதோ இல்ல வந்து படம் எடுக்கிறதோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக்கிங், ஸ்டாக்கிங் வந்து முன்னாடி பின்தொடர்றது மட்டும்தான் ஐபிசியில குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து இன்டர்நெட், இமெயில், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், நம்ம வாட்ஸ்அப் அதெல்லாம் கூட நீங்க வந்து மானிட்டர் செய்யறதெல்லாம் வந்து ஸ்டாக்கிங் அப்படின்றது டெஃபினிஷன்ல சரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 70 Section 77, 78, 79 இது மூணுமே பிஎன்எஸ்ல வந்து இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பெண்ணை ஒரு மாடஸ்டியை வந்து அவங்களோட இழிவுபடுத்துற மாதிரி, அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளோ, வார்த்தைகள் மட்டும் இல்லை ஒரு ஒரு ஆக்டாவோ ஒரு கெஸ்டர் கொடுக்கறதோ ஒரு எல்லாமே வந்து கருதும். இது வந்து வெறும் இதில் மட்டும் கிடையாது, நேரா மட்டும் கிடையாது, நீங்க வந்து எலக்ட்ரானிக் மீடியம்ல பண்ணாலுமே இது வந்து ஒரு ஆன்லைன்ல பண்ணாலும் சரி பிசிக்கலா பண்ணாலும் சரி அது வந்து குற்றமாகும் அவங்களுக்கு.
2: ஓகே மேம். சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம், அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம், அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் 2:19:52. என்ஜி மினிவேல். அடுத்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் குளமகள் ராதை படத்திற்காக ஒலிக்கும் குரல். டி எம் சவுந்தரராஜன்.

இனிமையான பாடல்களோடு தொடர்ந்து கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் பாத காணிக்கை படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசீலா எல்லாரீஸ்வரி.

0: அலையில் மிதந்து வரும் பாடல்கள்.
1: தண்ணிலவ தேனிரைக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடைபயின்றே செல்றாள்.
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 2:32, 45 நொடி. என்ஜிமினிவேல் அடுத்து தர்மம் தலைக்காக்கும் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: என்று மினிவேல் அடுத்து கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் காதலிக்கு நேருமில்லை படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

2:55 வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகபட்சமான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 3.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் அளவு ஒரு சில இடங்களில் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் மேலும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் குறைந்தளவாக 11.6 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பநிலை அதிகமாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. தஞ்சாவூர், சென்னை விமான நிலையம், கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர்

0: Over the years, FM Gold has evolved into one of Akashwani's prominent radio services, catering to listeners with a mix of information, analysis, and entertainment. The channel carries regular news bulletins and headlines, along with programs covering current affairs and issues of national importance. Some of its programs include popular shows such as Surkhiyon Mein, Spotlight, Market Mantra, Sports Scan, and Countrywide, among others. While programs such as Aaj Savere and Parikrama provide listeners with news, current affairs, and analysis in a magazine format, reflecting FM Gold's focus on combining information with engaging presentation.
1: World number one Arina Sabalenka brushed aside Colombia's Camila Osorio 6-2, 6-4 in the first round of the US Open at Arthur Ashe Stadium in New York. And with that, we end this news bulletin.
2: Akashwani, Puducherry, Neeramoonjuvani, 10 nimidam. பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தெலுங்கு, ஹிந்தி, மலையாள திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவிலேருந்து சாங் கேட்கலாம். தமிழ் படத்திற்காக ரமணா கோகுலா வாய்ஸில் ஒரு பாட்டு வருது, கேட்கலாம்.

நேரம் 3:17:35. பன்மொழி பாடல்களில் தெலுங்கு சாங் கேட்டுட்ருக்கோம். அடுத்து ஒரு தெலுங்கு பாட்டு தான் கொண்டு விட்டிட்டோங்க. படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரலில்.

0: ¡Sintonizamos!
1: நேரம் 3:22 பன்மொழி பாடல்கள்ல தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஒரு ஹிந்தி சாங் கேட்கலாம். பண்டி அவர் பாப்லி படுத்திருக்காங்க.

பன்மொழி பாடல்கள் வரிசையில் தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது நம்ம மலையாள பாடல் கேட்க போகிறோம். ஸ்வப்னகூடு படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: கேட்ட அந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி வி பாலசாயி அவர்களின் புல்லாங்குழல் இசையும் ஏ துர்கா பிரசாத் அவர்களின் கோட்டுவாத்திய இசையும் இடம்பெறுகிறது. தொடக்கமாக கஞ்சதலாய தாக்ஷி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமலா மனோகரி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ராஜராஜ ராதிதே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கிருதி, நிருஷ்டராகம் ஆதி திஸ்ரநடை.

0: சங்கீதசார நிகழ்ச்சியில் இதுவரை பி வி பாலசாயி அவர்களின் புல்லாங்குழலிசையும் ஏ துர்கா பிரசாத் அவர்களின் கோட்டுவாத்திய இசையும் கேட்டீர்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

0: இதில் நடித்தவர்கள் விஜயகாந்த், சுகாசினி, ரேகா, பெண்ணிரடை மூர்த்தி, ஜனகராஜ், வி கே ராமசாமி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, இயக்கம் மனோபாலா.
1: வெங்கடாஜலபதி, தினோ உனக்கு விளக்கேத்துறேன், என் மகனுக்கு கொஞ்சம் புத்திய சரி பண்ணு.
2: ஏயா, போற வரவன்ட்ட புகார் சொல்றது இல்லாம இப்ப வெங்கடாஜலபதிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
1: இப்ப வேடா சொல்றேன், நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது.
2: காதுல ஏறலைன்னா என்ன? கல்லாப்பட்டி நிறையுது இல்ல, வச்சு அமுக்குறியா?
1: அமுக்குறனா? உன்னாலேட அமுக்குற? யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசமா வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்குற மாதிரி வர்றவங்க கிட்ட எல்லாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி

0: என்ன மணி ஆராய்ச்சி என்ன நீ போலயா? நீ
1: மலாளி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போயிடுறேன்.
0: ஐயோ இந்த பார்ப்பா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி ஓ வீட்டுல வைக்கிற வெடி உண்டு ஏ வீட்டுல வெடிக்கும், சீக்கிரம் போ.
1: இல்ல முதலாளி ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க பாத்துட்டு போ.
0: வேணாப்பா நீ போ.
1: முதலாளி நான் கொஞ்சம் சொல்றேன்.
0: ஐயோ வேணா நீ போ. இந்தப்பா போயிட்டா கடைய மூடுங்க, போது வியாபாரம்.
1: என்ன கூட்டி இருக்கு? என்னமா உள்ள இருக்கிற?
2: மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி.
1: எங்க
2: தெரியலையே, எனக்கு பசிக்குது டாடி.
3: தம்பி நீ இந்த வீட்டை வேணாலும் ஓட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது.
1: எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க?
3: ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனை கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க. பாவம் அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான், ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க.
4: யாரப்பா இது வச்சலா? மேனேஜர் கூப்பிடறா. அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடறா, சீக்கிரம் போமா.
2: தெரிஞ்சிருக்கும்
5: நாக்குறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும்.
1: ஏடி ரசம் தனியா இருக்குது?
0: அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு.
5: இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா. இவ அண்ணன் ஃபர்ஸ்ட்ல போன் ஓன்னு அழுகுறா.
0: ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே.

0: கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம்.
1: நான் வேலை பார்த்த இந்த இடத்துலயே நான் ஆபீசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு.
2: இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுங்களா? வீடு கட்டி வச்சிருக்கோம், வாடகைக்கு ஒரு பய வர மாட்டேங்கிறானுங்களே.
1: இப்ப எப்படி வீடு தேட போறீங்க?
2: கவலையே படாத, போட பாரு.
3: எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை, விருப்பம் உள்ளவர் காரை நிறுத்தவும்.
2: சத்தப்படி தப்பு எது? நாங்க முறையான பாதையில போயிட்டு இருந்தோம், நீங்க மனதவரை இங்க வந்து விழுந்துட்டீர். கிபி 1943 காரக்குடியில பிறந்த, கும்பகோணத்துல வளர்ந்த, மெட்ராஸ்ல படிச்ச, திருச்சியில தொழில் தொடங்கின, கும்பகோணம் கொழுந்தவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டாண்டிட்டேன். புட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன். பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன், பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன், தாம்பரத்துல தாயக்கட்டை விளையாடி 8 பேரை வெட்டினேன். மீறி போன உங்களையும் வெட்டுவேன்.
4: இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம்.
1: சித்தப்பா
5: என்னம்மா
1: வாங்க.
5: சரி
4: ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க, அத நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்ச கிடையாது, அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டைப்பூச்சி கடிக்காது. இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான்.
6: மம்மி மம்மி, அப்பிக்கு முதல்ல என்ன வரும்?
7: உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்த்து போய் கேளு.
4: அது இதான் கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு.
6: டாடி டாடி, அப்பிக்கு முதல்ல என்ன வரும்?
5: முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதாம ஆப்பிள் வரும்.
4: பாத்தீங்களா, இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம், எவ்வளவு காசு மிச்சம்.
6: நீங்கதான் புதுசா குடி வந்திருக்கான்டியா?
1: ஆமா. நீ யாருமா?
6: நான் எட்ட வீட்டுல இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா?
1: அடே அப்பா, நீ பெரிய மனுஷி, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா?
8: வா வா வா வா வா.
1: கர்ணமா, ரொம்ப அழகா பேசுறியே, உன் பேர் என்னமா?
6: எனக்கு ரெண்டு பேரு. அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க.
2: சட்டப்படி தப்பு எது? பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது, புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது.
1: நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. அம்மா உன்ன உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க?
6: அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க, அம்மா வந்து சாரிதான் கூப்பிடுவாங்க.
1: அட, என் பேர் கூட சாரதாதா? உங்க டாடிக்கு சாரதாங்கிற பேர் பிடிக்காதா? ஏன்?
6: அது டாடி தான் பேர் வச்சாங்க, அதனால கூப்பிட மாட்டாங்க.
2: சட்டப்படி தப்பு எது? சட்டத்தை போடுறவனே அத மீற மாதிரி பேர் வச்சவனே அத கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு. ஏன் உங்க அப்பா உன்ன சாதாரண கூப்பிடல?
6: தெரியலையே, எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்.
1: இத பாரு.
6: தேங்க்யூ ஆண்டி. உங்க வீட்டுல பொம்மை எல்லாம் இருக்கா?
1: நிறைய இருக்கே, நீ அப்ப வேணா வந்து விளையாடலாம்.
6: தேங்க்யூ ஆண்டி.
7: நினைச்ச பெரிய ஆபீசரா அழகா இருக்கிறவனா ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சேன். எல்லாம் என் தலைவிதி, உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன். எங்க அப்பா தான் சொல்றேன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த அப்பன் காரணங்களை நம்பவே நம்பாத. எல்லா அயோக்கிய பசங்க, கௌரவம் பாக்குறவனுங்க, தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால இருப்பாருங்க. நான் சொல்றத நல்லா கேளு, நல்லா படி. பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா, சொத்து உள்ளவனா, நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க தப்பி தவறி பெரியவங்களை பார்த்து கேட்டுறாத. நேரம் அவங்க கிட்ட போய் யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையான்னு கேளு, மாட்டேன்னு சொல்லிட்டான்னு
5: வச்சுக்க. என்னமா அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா?
6: போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா, தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரு தான் பேர் வச்சீங்க.
5: ஆமா,
6: பின்ன கூப்பிட மாட்டீங்க நீங்க?
9: உங்க பேர் என்னங்க?
1: சாரதா. எப்ப கொடுப்பீங்க?
9: December 27.
1: டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க, எனக்கு பொங்கலுக்கு டிரஸ் வேணும்.
9: பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க.
10: மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு, உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you'll have to wait, otherwise take it back.
1: Thank you. கடைக்கு முதலாளி, அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ்.
5: மேடம், உங்க துணி நான் தச்சு கொடுக்குறேன்.
1: உங்க கடை எங்க இருக்கு?
5: அதான் என் கடை.
1: ஏயா, அதுவா உன் கடை?
5: ஆமாங்க.
1: ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா?
5: நான் இது வரைக்கும் புது துணியே தச்சது இல்லைங்க, என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க.
1: துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு காசு தருவியா?
5: பழைய மிஸ்ராச்சன் பாக்குறீங்களா, பழைய பேனாவில புது கருத்து எழுதுறது இல்லையா?
1: பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுறா, ஆனா துணி தர முடியாது. வாங்கிட்டு போலாம்.

0: ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவிலதான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும்.
1: என்னடி பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க?
0: வாங்க.
2: வணக்கங்க.
0: வணக்கம்.

0: கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில்தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க.
1: என்னடி பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க?
0: வாங்க.
2: வணக்கங்க.
0: வணக்கம். இவர் தான்.
1: இவரா தச்சாரு? நம்ப முடியல, இவரா தச்சாரு?
3: போய் சொல்லாம சொல்லு, இந்த டிரஸ் இவரா தச்சாரு?
0: இது பாருங்க, நீங்க தான் இந்த டிரஸ் தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒன்னு பண்ணுங்க, இந்த டிரஸ் தச்சது போக மிச்சம் பீசஸ் எல்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா?
2: என்ன
0: பண்றீங்க? பரவாயில்ல, காமிங்க. இப்போ நம்பிக்கை வந்ததா? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், உங்களுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ்.
3: என்ன
0: எனக்கு
2: உங்க
0: மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடகாக்கலாம்.

0: உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என்ன ஹரியானா பிரான்ச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க.
1: ஏங்க உங்களை அப்படி திடீர்னு மாத்துறாங்க?
0: அவங்கள மாத்தல, நானா தான் வேற பிரான்ச்க்கு போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறேன்.
1: எனக்கு
0: ஒரு கிறுக்கு சித்தப்பா இருக்காரே, அவர் என்ன கேட்காம செப்டம்பர் 15 தேதி என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. நான் மட்டும் இந்த ஊர்லயே இருந்தா பந்தல யாராவது பிடிச்சி எனக்கு தாலி கட்ட வச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கத்தான் ஓடி போறேன். கொஞ்சம் வயசான ஆள் இல்ல, அவ்வளவு தூரம் ஹரியானா வரைக்கும் வந்து தொந்தரவு பண்ண முடியுமா? எப்படி
1: ஏன் அவருக்கு பயந்துட்டு அவ்வளவு தூரம் போறீங்க? உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதானே?
0: எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன கட்டிக்க போறவருக்கு என்ன பிடிக்க வேண்டாமா?
1: உங்களை கூட யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா?
0: நான் என்ன அழகுல தேவதையா இல்ல அந்தஸ்துல கோடீஸ்வரியா? இருக்கிறது ஒரே ஒரு வீடு, எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிட்டு இருக்கிற ஒரு சித்தப்பா. இந்த காலத்துல புருஷனை விட்டாலும் விடுவாங்க, உத்தியோகத்தை விட மாட்டாங்க. நான் மாப்பிள்ளை போற ஒவ்வொரு ஊருக்கும் அவரையும் இழுத்துட்டு போக முடியுமா என்ன?
1: அப்படின்னா எப்பவுமே உங்க கூட இருக்க சம்மதிக்கிற ஆள் கிடைச்சா நீங்க அவரை ஏத்துக்கிறீங்களா?
0: Why not? ஏன் ஏத்துக்க மாட்டேன்? எனக்காக அப்படி ஒரு தியாகம்ன்ற ஒருத்தர் கிடைச்சா நிச்சயமா நான் கொடுத்து வச்சுவேன். ஆமா, எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாரு நினைக்கிறீங்களா?
1: நிச்சயமா கிடைப்பார்.
0: கிடைச்சா பிள்ளையா இருக்கும் போது தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு ஏன் கையாலேயே திருக்கல்யாணம் பண்ணி வைப்பேன்.
1: விநாயகா, எனக்கு இப்படி ஒரு நினைப்பு ஏற்படலாமா கூடாதான்னு எனக்கே தெரியல. தயங்கி தவிக்கிற மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடு. நான் எழுதி அனுப்புற லெட்டரை படிச்சுட்டு இப்படி உனக்கு ஒரு ஆசை வரலாமான்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் உசுரையே போயிடும். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணலப்பா. நான் எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும், இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தோணல, அவ்வளவுதான்.
2: படிக்கலையோ? இப்பதான் பிரிக்கிறாங்க.
0: என்னங்க இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க? உங்களைதான் கேக்குறேன், யாருக்கு எழுதிருக்கீங்க? இந்த லெட்டர் நீங்க தான் எழுதினீங்க, ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே. மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்கன்னு மரியாதை எல்லாம் அமக்கப்படுதே. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு தெரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை எங்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா எடுத்துக்குவேன், ஆனா நான் ஒரு மனுஷி, என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கறேன், பாசத்தை தான் எதிர்பார்க்கறேன், பக்தி இல்ல. நீங்க எங்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாதான் நினைக்க வைக்கிது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான், ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. ரெண்டே

0: சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: அடியே சாரதா அப்படின்னு
0: என்ன கூப்பிடுங்க. உங்களால முடியாது. சரி அட்லீஸ்ட் சாரதான்னாவது கூப்பிடுங்க.
2: டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா?
3: நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா?
2: ஐயோ நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன்.
3: அதாமா நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது.
1: மாமா தயவு செய்து என்ன காப்பாத்துங்கம்மா. அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா?
4: போது முடிஞ்சா போதும், உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானே? ஆமா நினைச்சேன்.
0: பொங்கி போடுறவா பிள்ளை குட்டி பத்தி அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க?
4: என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுது விட்டு பொம்பளை எழுமா?
1: யோ பொம்பளை கிம்பளை சொன்னேன், பல்ல 32 எகிரிடும் எகிரி. என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்த உடனே நீயே சொல்லு.
0: ஆத்திரப்படாதீங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க.
1: அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.5 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு கொடுத்தா என்கிட்ட வந்து 1.5 ரூபான் தான் சொன்னா. என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு பா நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்கார மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன் என் வீட்டுக்காருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க.
4: சட்டப்படி தப்பு எது? உன் புருஷன 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிறேன். இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க.
1: சீக்கிரம்
4: வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு.
5: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒரு சித்திரம் தொடரும். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒரு சித்திரம் தொடர்கிறது.
6: ஹலோ சேட்டா, யாரு? ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஒரு 25 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துடுறேன்.
7: கண்டிப்பா கொடுத்துருவேன் சார்.
6: ஓகே தேங்க்யூ. ஏய் சொல்லிட்டா போய் பணம் வாங்கிக்க. ஆமா என்ன பிசினஸ் பண்ண போற?
8: எதுல விட்டுனோ அதுலதான்.
9: மேடம்
0: வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன்.
0: என்ன உங்க பேரு? நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே. குட், வெரி குட்.
9: இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க.
0: இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல, சில பேர் குடுக்கற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது, அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க?
9: ஒண்ணு வேண்டாங்க.
10: அம்மா வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம், நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்.
0: பரவாயில்லையே, ரொம்ப பழகுனவங்களே கல்யாணத்தை கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே? சார் மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல?
10: என்னமா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு.
0: அப்படியா?

0: ஆனா மர்த் ரெட்மேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகியாங்கிற பேர்ல இருக்கு.
1: ஏ சார், உங்க பேரை மாத்திக்கிட்டீங்களா?
2: அது என் பேர் இல்ல மேடம். தியாகியாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும் போது அவங்க கேக்குறத வரதுச்சுன்னா கொடுக்கணும். என்னோட துரதிருஷ்டம், என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு.
1: உங்க தங்கச்சி அது நல்லா இருக்காங்களா?
2: இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு யாரோ ஒரு மார்வாடிக்கு செக் கொடுத்திருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல பணம் இல்ல, அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக் திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான்.
1: அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏ சார், அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா?
3: இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கௌண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தாருன்னா பையன் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
1: ஓ எஸ், அப்படி செய்யலாமே.
2: அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒண்ணா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர்.
1: நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன்.
3: ஓகே மேம்.
1: அப்ப என்ன செய்யலாம்?
2: அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கௌண்ட்ல கட்டிடுறேன்.
1: ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியா செக் ஹானர் பண்ணிடுறேன்.
2: தேங்க் யூ மேடம், நான் வரேன்.
1: மிஸ்டர் கிரேட்.
2: என் பேரு கிரேட் இல்ல, மருது.
1: மறக்கல, உங்க குழந்தைக்கு என் பேரை வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே. உங்களை நான் இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தங்கச்சியை தள்ளி விட்டா போதும் நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யூஆர் கிரேட் மேன். உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும்.
2: நன்றி, நான் வரேன்.
4: இந்த பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, போய் விளையாடு. ஓடு.
5: சட்டப்படி தப்பு. எது? ஒரு மாமியார் வரும்போது மருமக பாக்காத மாதிரி ஆட்டோல போறது. நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க எனக்கு தெரியுது.
1: சித்தப்பா நீங்க போங்க. என்ன ஞாபகம் இருக்கா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க?
6: என் மகனை பாக்கணும்னு வந்தேன். மருமக எங்கயோ வெளியே போயிட்டு இருக்கா. ஆமா, நீ எங்க?
1: எங்க வீடு இங்கதான் இருக்கு. வாங்களேன், வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பேத்திதான். அவ ஸ்கூலுக்கு போற நேரம் தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் இங்கதான் இருப்பா. ஏய் குட்டி, யார் வந்திருக்காங்க பாரு, உங்க பாட்டி.
7: ஐயா, என் பாட்டி இல்ல, இது பிச்சைக்கார கேள்வி.
1: ஏய், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
7: எங்க அம்மா தான் சொன்னாங்க. சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க, அதனாலதான் கோபம். எங்க அப்பா பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதனாலதான் இது வரும்போதெல்லாம் எங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு பூட்டி சாவிய ஜன்னல் வழியா கிட்ட கொடுத்துருவாங்க.
1: என்னமா இது, அக்கிரமா இருக்கு.
6: என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுமா?
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
6: என் பிள்ளையோட பொழப்புக்கு விளக்கேத்தி வச்சவனி என் குறைய உங்ககிட்ட சொல்றமா? தன்னோட தங்கச்சி மேல உயிரையே வச்சிருந்தா என் புள்ள. உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான். தேடாத இடம் எல்லாம் தேடி கற்பக வெற்றி மாட்டு ஒரு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சா. அன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கேத்திட்டு இருந்த என் மக பாவடையில தீ பிடிச்சிருச்சு. அதை சுலபமா அணைச்சிட்டேன். ஆனா என்னடி சொல்றேன்?
1: ஆமாமா அண்ணன், இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க. நான் காலேஜ்ல படிக்கும் போதே ஒருத்தர் விரும்பிட்ட.
6: அவ யார விரும்பிட்டேன்னு
8: சொன்னாலும்
1: என்னடா?
8: உங்க மக விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டு.
9: சும்மா நிறுத்துறா, நான் என்ன முடியாது நான் சொல்றேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு, உன்னால குடுக்க முடியுமா?
8: என்னடா பெரிய வேலை, எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான்டா முக்கியம். சொல்றா.
1: அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன்,
8: சொல்லுங்க.
1: முதல் முடிச்சுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம். ரெண்டாவது முடிச்சுக்கு 100 பவுன் நகை. மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கிய கடன், அத உனால குடுக்க முடியுமா சொல்லு.
10: பிரமாதம் தம்பி, பெரியவங்க மூணு முடிச்சோட நிறுத்திட்டாங்க. நாலாவது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பான். ரெண்டு பணத்தை கேட்ட நகையை கேட்ட சரி, கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா கொள்ளக்காரி?
9: சும்மா நிறுத்தியா? அதே கடையில இவன் வேலை செய்யட்டும், நான் வேணா சம்பளம் போட்டு தரேன்.
10: சம்பளம் நீயா?
2: உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க.
10: என்னடா சம்பாரிச்ச காசை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேனு பாக்குறீங்களா? விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான், கவலைப்படாதீங்க.
2: ஐயா,
10: உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவனே எதிர்த்தாலும் என் பொண்ணு உங்களுக்கு தான். நீங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள.
6: தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டோம்னு என் பிள்ளையோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக. அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும்? அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல, மகனோட வாழறதுக்கும் வழி இல்ல. என் தம்பி வீட்டுல இருந்துட்டு இருக்க என் பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் எட்டு நின்னு பாத்துட்டு கண்ணு கசக்கிட்டு போயிடுவேன்.
1: நீங்க இப்படி எட்டு நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா?
6: தாயாச்சே, அவன் மனசு கேக்குமாமா.

0: மாசம் ஒரு தடவை வருவான், என்ன பார்த்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு போவான். என் சந்தோஷம் எல்லாம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவன் மடியில உசுர ஓடணும்னு தான். அது எங்க நடக்க போகுது? அவன் கொள்ளை வைக்கிற கொடுப்பனையாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும்.
1: அப்ப நான் கிளம்புறேமா. என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேமா. வரேமா.
2: சரி.
3: எனக்கு ஒரு நிமிஷம், இப்ப ஆட்டோல போறாங்களே அவங்க யாரு?
2: என்ன விஷயம்?
3: அது ஒண்ணும் இல்ல, என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறைய ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன்.
2: ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லீங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணும் இல்ல, நிறைய டைம் குடுக்கறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க போதும். வரட்டுமா? உள்ளதான் இருக்கேன்.
4: ஏமா அழுகுற?
5: அம்மா அடிச்சாங்க.
4: ஏன்
5: தெரியலப்பா.
4: அடம்பிடிச்சியா?
5: இல்லப்பா.
4: தெருவுல போய் விளையாண்டியா?
3: வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம், வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா?
5: பொறுப்பு
4: வரல அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தே அர்த்தம்.
3: நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டுயா, பொறுக்கறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன்.
0: என்ன
6: சட்டப்படி ரொம்ப தப்பு.
7: என்ன எங்களுக்கு வேண்டியது? ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரசபரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம்.
8: நிரூபிக்க வேண்டியது
7: உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் எத்தனை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.
8: சட்டப்படி தப்புமா? எது இவங்கெல்லாம் பேசினது? மாயிருக்கம்மா, மாயிருக்கேன். உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ள.
3: யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா?
9: எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் இல்ல. என்ன விஷயம்?
3: நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
9: எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது, அங்க இருந்தே பேசுங்க.
3: நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல, என் வாழ்க்கை பிரச்சனை பத்தி பேசணும்.
9: எனக்கு இப்ப இதுதான் முக்கியம், என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு, முச்சந்தில நின்னுகிட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க.
3: பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா?
9: பழியா? எது பழி?
3: அதான் என்னையும் புருஷனை அணைச்சு நீ ஊர் பூரா பேசினது.

0: இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன்.
1: அதான் கேக்குறேன், ஏன் பேச வைப்பேன், எதுக்காக பேச வைப்பேன்?
0: வாட்ட சட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்டேன்.
1: தெரியும்
0: ரொம்ப நல்லா இருக்குமா நீ செஞ்சது, இப்படியா செய்வா ஒரு
2: பொம்பளை? போங்கம்மா போங்க, எந்த வீட்ல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு, போங்கய்யா போங்க. நீ வருத்தப்படாதம்மா, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், கண்ணை மூடிக்குவாங்க, காதை திறந்து வச்சுக்குவாங்க. திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம். இத பாருமா, எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுகிட்டு இருக்கணும்? பேசாம வேற ஒரு இடத்தை பாத்துக்கிட்டு குடி போயிடுமா.
1: கிளம்பிச்சுப்பா.
3: சட்டப்படி தப்புமா. எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்திருக்க என்ன முடிவு, அது ரொம்ப தப்புமா.
1: முடிவு லட்சத்தப்பா, இனிமேதான் ஆரம்பம். எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துட கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம யுத்தம்.
3: நான் சொல்றத கொஞ்சம்
1: வேண்டாம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க.
4: சுப்ரபாதம்
1: சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி விஷயத்த சொல்லுங்க.
0: ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு டிரெஸ் வேற போட்டு விடுறியா?
1: இனிமே என் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவ நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன்.
0: என்னது நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
1: ஆமா, நீ கட்டிக்கிட்டவ நான் வச்சுக்கிட்டவ, என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே. ஆசை வேகத்துல அதை கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷனானு பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலனோட ஞாபகத்துக்கு வருது, அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எங்க இருக்கிறாரு?
0: எங்க இருக்கிறாரா? ஏடி உனக்கு என்ன திமிர் இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன்.
1: உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம ஓ புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழிபடுவேன்.
0: அப்படிதான் போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட, அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன், அதுக்காக அதுக்காக ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா?
1: என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டினிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும்.
0: தெரியலனா
1: சிம்பிள், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்.
0: போக மாட்டேன்.
5: உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா? நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு.
1: எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல. காத்துல போன என் மானம் மரியாதை, எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நான் அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நான் சொன்னதெல்லாம் பொய்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்.
5: குட்டி உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ.
6: வாங்க மம்மி போலாம்.
0: விடுறேன் ஐயா. ஆயிரந்தா பொன்ஜாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தி கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா?
5: இதுவரைக்கும் அப்படி ஒரு நினப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு, இதுக்கு அப்புறமா அந்த நினப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு? என் மனுஷத்தன்மை மறந்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது செய்.
0: செய்யறேன். நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்.
7: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
8: எங்க
6: மாமா வராங்க.
8: அவன் வரான், உணர்ச்சி வசப்பட்டு என் தங்கச்சி அவன் கூட அனுப்பலான்னு நினைச்ச நடு வீட்டுல ஒரு குலைய விடும். ஜாக்கிரதை.
5: வணக்கம் முதலாளி.
9: வாங்க மாப்பிள்ள.

0: வாங்க வாங்க உட்காருங்க.
1: மாப்பிள்ளைய பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களா? முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க.
2: மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் ஏன் உன்ன கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன்.
0: மாப்பிள்ள எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா, குத்தம் குறையிருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க.
1: இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்.
2: அவகாசம் தரேன்,
3: வீட்டுக்குள்ளார இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பல, நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன். உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன்.
2: என் தங்கச்சி வச்சு மிரட்டி என்ன பணிய வைக்கிறான்னு பாக்குறியா? இத பாரு, நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என் தங்கச்சிய வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றிய, அவன் என்ன தப்பு பண்ணா? புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு சினிமாவுக்கு போனாலா? இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னு உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க அம்மா உன்ன பாக்க வரும்போது வீட்டை பூட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா? உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சிய வளைச்சு என் சொத்த வரதட்சணைங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்டேன். அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தார வார்த்து கொடுத்தண்டா. இந்த பெரிய மனுஷ ஆசைக்காக உன் தங்கச்சிய சல்லி காசு கூட வாங்காம நான் சம்சாரமா ஏத்துக்கிட்டேன்டா. ஏய், உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக என் தங்கச்சிய பலியாட ஆக்க நினைச்ச
1: உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அவர் தங்கச்சி மேல அவருக்கு இருக்காதா? எல்லாத்தையும் எனக்கா தாரவத்தன் தாரவத்தன் சொல்றியே, நான் சந்தோஷமா வாழணுங்கிற என்ன உனக்கு கொஞ்சமாவது இருந்தா உன் வீட்டுல இருக்க அவங்கள வெளியில அன்படி எங்க அண்ணியை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து. இல்லனா
2: கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தடிதான் போறேன்.
4: Excuse me, உங்களுக்கு transfer order வந்திருக்கு மேடம்.
1: எனக்கு transfer ஆகுதா?
4: பிரிச்சு படிச்சு பாருங்க.
1: Excuse me sir.
4: Yes.
1: நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு transfer order கொடுத்துருக்கீங்களா?
4: நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண மருதுங்கிற உத்தரோட இல்லீகலா குடும்பம் நடத்துறதா எங்களுக்கு petition வந்திருக்கு. இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் தெரிய வந்தா நம்ம பேங்கோட பேர் கெட்டு போகும். அதனால தான் உங்களை transfer பண்றதா முடிவு பண்ணிருக்கோம்.
1: என் வேலையில ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது யாரோ கட்டி விட்ட வதந்தி, இதுக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்றீங்களே?
4: யாரோ கட்டி விட்ட வதந்தி இல்லீங்க, மருதுவோட வைஃப் பத்சலா தான் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால தான்
1: சாரி சார், இத நான் ஏத்துக்கலன்னா பேங்க் சட்டத்திட்டபடி என் வேலை மட்டும் தான் போகும். ஏத்துக்கிட்டேன்னா என் மானமே போயிடும். ஐ ரிசைன் மை ஜாப்.
0: அப்பா பச்சோன்னா உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி, என்ன இட்லி! ஏமாப்ள
2: என்ன முதலாளி,
0: இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு?
1: பிரிக்கவே
0: முடியாது போல இருக்க.
2: அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு.
0: இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான்.
1: அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன?
0: அதை விடு, நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான்.
5: கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா? இப்ப என்ன பண்ணணுங்கிற?
0: என்ன பண்ணணுங்கிறண்ணா? கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க, போங்க.
1: என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் புருஷனை.

0: எப்பவுமே உமேல ஒரு தனி பாசம்
1: தான்.
0: அதுவா ஒரு சின்ன கோவம், அதனாலதான் விட்டுட்டு
1: போயிட்டேன்.
0: பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலயாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா
1: சொல்லு பாக்குறேன்.
0: நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டேடி கிட்ட போய் எனக்கு அந்த ஓங்கிய புடிக்கல, மம்மிய கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன். அடம் பிடிக்கணும். என்ன சொல்லுவியா? எப்படி சொல்லுவ?
1: அப்பா அப்பா, ஆண்டிய வழி அமிச்சுட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன்.
2: என்ன
3: மாப்பிளைக்குதான்
0: புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி
2: வந்திருக்கேன்.
3: கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எப்ப கூட்டு போறீங்க?
4: நீ நல்லா இருப்பியா? என் பொண்ண போட்டு இப்படி அடிச்சிருக்கீ, வாடி பாத்தீங்களா? இந்த கொடுமைய பாத்தீங்களா? எலி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா?
5: நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்றேன்? இதே மாதிரி உன் தங்கச்சி நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னு நீ சும்மா இருப்பியாடா?
2: சொல்லுங்க.
5: உங்க பொண்ண போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேக்குறேன். நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா?
4: நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா?
5: என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவ இல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்ற சுமக்கிற பெரு தாயிலடி, அதோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு சுமக்கிறப்பார் அவதான்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோக்கியதை இருக்கு? இதப்பா, இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டும் இல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது.
4: சரதா, சரதா, சாரதா வெங்க பாத்தீங்களா?
6: பாக்கலமா.
4: சாரதா விளையாட வந்தாளா?
6: இல்லையே.
4: சாரதா வெங்க அது பாத்தீங்களா?
6: இல்லையம்மா.
4: இங்கதான் விளையாடிட்டு இருந்தா எங்கயோ
6: உள்ள. நீ பெத்திருந்தாதான புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி
7: பெத்தவங்கள விட இவங்கதான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு.
6: ஆமா, பாசமா போலாத பாசம்.
7: வாய மூடிட்டு போமா.
4: குழந்தை எங்கன்னு தெரியலையே.
7: நீ ஒண்ணு கவலைப்படாத, குழந்தை இங்கதான் எங்கயாவது விளையாடிட்டு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். மனசு அழுத்திக்காம வீட்டுக்குள்ள போமா.
4: சரி,
3: வாங்க மாப்பிள்ள வாங்க.
5: குழந்தை இங்க வந்தாளா?
3: குழந்தையா இங்க வரலையா? என்னாச்சு?
5: இல்ல விளையாடி இருந்த குழந்தைய காணும்.
8: என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்.
9: ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவனம் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர், தேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18.
5: நீங்க தான் சாரதாவா?
4: ஆமா. குழந்தை கடிச்சிட்டாளா?
5: இல்ல, அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
4: சாரதா, என்ன சொல்றீங்க நீங்க?
5: ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். வாங்கம்மா, போலாம். அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும், அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
10: சுத்த போய் சார், என் குழந்தை மேல இவங்க உசிரிய வச்சிருக்காங்க. பெத்த புள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்கிற பொறாமையிலதான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது, அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க
5: மிஸ்டர் மருது. ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். காஸ்டபிள்,
11: எஸ் சார்.
5: குழந்தை காணா போன போட்டிருந்த ட்ரெஸ் தானே?

0: திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு.
1: செத்துக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவள நான் இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவள என்ன நம்புக மருது? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புக.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒரு சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: நான் மருந்து வந்திருக்கேன், என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறந்தானே பாக்காம இருக்கீங்க.
2: இல்ல மருது, உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த உடனே பழசையும் பழகுனவங்களையும் மறந்துடுற இந்த காலத்துல உங்க உழைப்பால உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க, உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே, அந்த நினைப்பு ஒண்ணு போதாதா? நான் உங்களையே சந்தேகப்படுவேன். நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம்னா, நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகர் சந்தேகப்படலாம்,
1: ஏற்பாடு
2: எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல இருந்துதான். மருது, நான் உங்க மனைவிய பாக்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா?
1: இவ்வளவுக்கு காரணம் அவதான், அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க?
2: இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது என் தப்புதான், அதுக்காக நான் அவங்க கால வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்ட போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது.
3: உங்க பேர் தானே வத்சலா?
2: ஆமா.
3: நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
2: பிஎஸ்சி.
3: உங்க வீட்டுக்காரர்
2: 8வது வரைக்கும்.
3: ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க?
2: எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு.
3: ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல?
4: அப்செக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க,
3: சட்டப்படி தப்பு. எது விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுறது தப்புங்கிறான் யுவர் ஆனர்.
5: எஸ் பிரசே,
3: தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரிய அதிகம்.
2: ஆமா.
3: உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசி எப்ப பாத்தீங்க?
2: போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு.
3: உங்களை கூட்டு போக வந்திருந்தாரா?
2: இல்ல.
3: பின்ன
2: என்ன? வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு?
3: ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க.
2: ஆமா.
3: நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க?
2: அவ படிக்கிற கான்வென்ட்ல.
3: எதுக்கு போனீங்க?
2: அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போனேன்.
3: அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேக்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்து ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க
2: கொன்னுட்டீங்க.
4: அப்செக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தானற்ற குழந்தைய கொலை செய்வாளா?
3: யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலும் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தைய இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு, அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன்.
5: பர்மிஷன் கிராண்டட்.
3: தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா?
6: முத்தினுங்க.
3: என்ன தொழில்?
6: கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க.
3: இந்த டிரஸ் வளையல ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு
6: வந்து? நான் தான் கொடுத்தேன்.
3: எங்க இருந்து எடுத்தேன்?
6: கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து.
3: சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்ததான் தண்ணியா?
6: தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்துருக்குமோ நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க.
3: சரி, நீ போகலாம்.
2: நான்
3: பொய் சொல்லல, நீ தான் பொய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க, இதான் உண்மை.
4: அப்செக்ஷன் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்செக்ட் பண்றேன்.
3: மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது.

0: பேரும் அங்க நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா?
1: பாத்திருக்கேன்.
0: எங்க?
1: எதிர் வீட்டுல கூடியிருந்தாங்க.
0: இப்ப அவங்க எங்க இருக்காங்க?
1: இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க.
0: அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க உண்டா இல்லையா?
1: ஆமா.
0: அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா?
1: இல்ல.
0: பாக்காம எப்படி நினைச்சீங்க?
1: இருக்கும்போது யோகிச்சு.
0: அப்ப கண்ணால பாக்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யுகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யுகத்தால சாரதா மேல பழிய போட சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான். இப்படி யுகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. யுவர் ஆனர், இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
2: ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும்.
1: ஐயா வக்கீல், கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழி தடுத்துட்டீங்களே.
4: வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு அப்பறிஞ்சு பேசுறீங்க.
1: ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமக மருமக தான், நான் அவளுக்கு மாமியார் மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ண நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நீத்து போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி ஏறிய வச்சுட்டாள. இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா?
5: அப்படிலாம் இல்லம்மா.
6: ஆமா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நான் செஞ்சே தீருவேன்.
1: உன் பேச்ச நம்பி ஏதோ என் புருஷன் அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவே நினைச்சேன். எந்த விஷயத்துக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல, இப்ப நானே உள்ள போயிருவ போல இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு.
7: சாட்சியே குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேக்குற. என்ன பழி வாங்கின அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன்.
8: எனவே ஏபிகோ 302வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு
9: நிறுத்துங்க.
1: எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க?
10: எப்பவாவது வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா.
0: சட்டப்படி தப்பு எது? அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நீ பாட்டுறது அடி அஜிக்கு.
4: அடே மாமா, முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கேன். இந்த சந்தனம் எடுத்துக்க.
11: அப்பா, இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம் ஆக வேண்டிய வேலைய பார்ப்போம்.
1: இதுக்கு நீங்களும்மா உடந்த தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்த இப்படி எடுத்து நீங்களே நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா?
11: எடுத்தேன் கவுத்தேன் நடந்தா இப்படித்தான் தெருவுல நிக்கணும். ஏன் பேயறிஞ்ச மாதிரி நீ நிக்கிற?
1: என்ன கட்டி பிடிச்சு என் கண்ண தொடச்சு என் மனசு தேத்துவியே இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற? அம்மா என்னம்மா இதெல்லாம்? அம்மா
9: மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க. நீ பாட்டு வெட்டியா பேசிட்டு இருக்கிய. சீக்கிரம் தாலி
1: எடுத்துட்டு போட்டேன். நடத்த விட மாட்டேன்.
6: வாங்க என் குட்டி, இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரு.
1: வாங்க ஆண்டி. எனக்கு
6: குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியால மாத்த முடியாது.
4: ஆ,
6: ஒண்ணு பண்ணுங்க, அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க.

0: இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமா போகுது. இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க.
1: போக மாட்டேன், நான் போறதுக்காக வரல, உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட வாழ்க்கை தீரணும்.
0: என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை. அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேடு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ கேக்குற ஜீவனாம்சத்தை நான்
1: கொடுக்கறேன். சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாத்தனமா இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன்.
0: காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் மாதிரி. உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன். ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டுமல்ல, நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன். ஓ அவதூறால அவங்க கௌரவம் போச்சு, நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. பத்தும் பத்தாதுக்கு உன்னால அவங்க வேலையும் போச்சு. கள்ள காதலுக்கு தடையா இருந்ததால என் பிள்ளைய கொண்டுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிட்டேடி பாவி. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா? உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோசனம் வேண்டாமா?
1: சொல்றேன், சுமத்துனது பழிதா, நான் சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்த பெத்தெடுத்து புள்ள மேலானியா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன்.
2: நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த
1: முடியாது. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பொணத்து மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான், என் புருஷன் எனக்கு மட்டும்தான்.
2: இதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணில பிறந்தவதான். அப்பழுக்கில்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின, அவரோட அருமை பெருமை எல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஏன் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசம் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல. காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பாரு.

0: எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் மருதுவுக்கு சோதனை ஏற்படுத்துறாத. இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது

0: இதில் நடித்துள்ளவர்கள் விஜயகாந்த், சுகாசினி, ரேகா, வெண்ணிராடை மூர்த்தி, ஜனகராஜ், வி கே ராமசாமி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, இயக்கம் மனோபாலா.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5 மணி. வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது ஆசை சொற்கொண்ட பாடல்கள். கற்பனையில் நாம் தேடும் தேவை ஆசை.

கேட்டது ரோஜா பட பாடல், ஒலித்தது மின்மினியின் குரல். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் மாறுபட்டாலும் ஏதாவது தேவைகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருப்பதனால் ஆசையும் அழிவில்லாது இருந்து கொண்டே இருக்கிறது.

குழுவினர் சேர உன்னிகிருஷ்ணன் குரலில் கேட்டது திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பட பாடல். நேரம் 5:09:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது

ஆசை சொல் கொண்ட பாடல்கள். தன்னோடு இருக்கும் பொருள்களின் தன்மையும் தன்னிடம் உள்ள தேவை, அது இயற்கை செயற்கை எதுவானாலும் ஆசை ஆசைதான்.

பி. சுசீலா குரலில் கேட்டது எங்க ஊர் காவல்காரன் பட பாடல். ஒரு விஷயம் தேவை என்று எண்ணும் எண்ணமே ஆசைதான்.

மாவீரன் இது கேட்ட பாடலின் படம். ஒழித்தது ஆர் ஜெயதேவ், மரகதமணி, ஜானகி ஐயர் குரல்கள். ஆசை மற்றும் தேவை என்ற சொற்களை மாற்றி மாற்றி உபயோகித்தாலும் வேறுபாடுகள் உண்டு.

கேட்ட பாடலின் படம் மறுபடியும் ஒலித்ததேஸ் ஜானகியின் குரல். வணிக மொழியில் தேவைகள் என்பது ஒருவரின் அத்தியாவசியமான தேவை என்றும் இதற்கு உணவு, உடை, இருப்பிடம் என்பதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது.

கேட்ட தூள் படப்பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अपने घर की सीढ़ियों से नीचे उतर रहे थे कि तभी
1: Oh,

0: ஓடி, நான் வரேன்.
1: திரும்பி வர.

0: மொத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.

0: எந்த வீடு?
1: ஆ சொல்றேன்.
0: வந்து பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊர்காரதா?

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்.
2: கேட்டது விடுதலை படப்பாடல். திரை இசையை நிறைவு செய்ய வருவது மெர்சல் படப்பாடல்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சிரவணகுமார்.

தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளுக்கான ஆதரவு கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாய கழிவுகள் மற்றும் கரிம கழிவுகளில் இருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ளது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுச்சேரியில் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உட்பட பல்வேறு மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். இனி விரிவான செய்தி.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுச்சேரியில் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உட்பட பல்வேறு மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாட்டில் உரையாற்றினார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இரட்டை வேடத்திற்கு இடமில்லை என்றும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவான நிதி, ஆள் சேர்ப்பு மற்றும் புகலிட கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநாட்டின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது ஆண்டை ஒட்டிய பிஷ்கேக் பிரகடனத்தில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டனர். நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஏதுவாக அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் கூடிய விரிவான திட்டம் ஒன்றும் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் பிணக்குகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் கவலை வெளியிட்டார். போர்கள் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு அல்ல என்றும், பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலமாகவே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார். உறுப்பு நாடுகளின் சந்தைகளை ஒருங்கிணைத்து வர்த்தக வாய்ப்புகளை பெருக்கவும் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கவும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என பிரதமர் தெரிவித்தார். அதே சமயம் இதற்கான முயற்சிகள் தனிப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை மதிப்பதாக அமைதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கீழ் உறுப்பு நாடுகளின் பழமையான நாகரிகம் குறித்து பேச்சுவார்த்தை பேரவை ஒன்றை வேண்டும் என இந்தியா கடந்த ஆண்டு உத்தேசம் வெளியிட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இப்பேரவையின் முதலாவது கூட்டம் இவ்வாண்டு இந்தியாவில் நடைபெற இருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்று அவர் மேலும் கூறினார்.
0: கரும்பு, சக்கை உள்ளிட்ட விவசாய கழிவுகள் மற்றும் மாட்டு சாணம் உள்ளிட்ட கரிம கழிவுகளில் இருந்து சிமிஜி என்னும் உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவிலான இத்திட்டம் 2035-36 ஆண்டு வரை அமலாகும் என்றும், நாட்டின் எதிர்கால எரிசக்தி கட்டமைப்பின் முக்கிய தூணாக சிபிஜி எரிவாயுவை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் சிபிஜி எரிவாயு உற்பத்தியை 10 மடங்காக அதிகரிக்கவும், கழிவுப் பொருட்களை பயனுள்ள பொருட்களாக மாற்றும் வகையிலான சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும், இத்துறையில் தனியார் முதலீடுகளை பெரிய அளவில் திரட்டவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்று 987ஆக அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களிலிருந்து இன்று மேலும் பல உடல்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டன. நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் ஆறுகளின் நீர்மட்டம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில், ஆங்காங்கே வெள்ளத்தில் சிக்கியவர்களை கண்டுபிடித்து மீட்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 12,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு படையினர் மற்றும் வெளிநாட்டினர் உட்பட சுமார் 4,000 பேரை காணவில்லை என்றும் நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை அடையாளம் கண்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க தற்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் இன்று வெளியிட்டுள்ளது. நேபாள காவல்துறையின் இணையதளம் மூலம் உயிரிழந்தோர் உடல்களை உறவினர்கள் இனம் காண முடிந்தால் அது குறித்த விவரங்களை தெரிவிக்கலாம் என்றும் தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தின் குடிநீர் தேவைகள் மற்றும் டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறந்துவிடப்பட்டது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அணையின் மதகுகளை திறந்து வைத்து காவிரி தாயை மலர்தூவி வழிபட்டார். ஆரம்பத்தில் வினாடிக்கு 3,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும், இன்று இரவுக்குள் 8,000 கனஅடியாக உயர்த்தப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் இன்று 91.56 அடியாகவும், அணையின் நீர் இருப்பு 54.452 TMC உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,587 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாகவும் மின்சார மோட்டார் மூலமாகவும் காவிரியிலிருந்து நீர் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இத்தகைய சட்டவிரோத செயல்களை தடுக்கும் வகையில் நீர்வளத்துறை, காவல்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற சாகுபடி முறைகளை பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியிலும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும்

0: மீன்பிடிக்க புதிய வாய்ப்புகளை அரசு திறந்துவிட்டுள்ளதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்டத்தின் கீழ் இன்று புதுச்சேரியில் 36.49 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். நல்லவாடு மீன் இறக்கு மையம், தரம் உயர்த்திய தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகம் மற்றும் கடல்பாசி பதனீடு தொடர்பாக காரைக்காலில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையம் ஆகியன இதில் அடங்கும். நீல பொருளாதாரத்தின் கீழ் கூட்டுறவு முறையிலான கடல்பாசி வளர்ப்பு என்பது குறித்த பல் பரிமாண திறன் கட்டமைப்பு மாநாட்டையும் மத்திய அமைச்சர் இன்று தொடக்கி வைத்தார். மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், மாநில அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: கூட்டுறவு மீனவர் சங்கத்தினர் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தேவையான அனுமதி கடிதம் பெற 25,000 ரூபாய் கட்டணம் 5,000 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் சுட்டிக்காட்டினார். மீனவர்கள் பெரிய மீன்பிடி படகுகளை வாங்கி ஆழ்கடலில் மீன்பிடிக்க வேண்டும் என்றும், படகிலேயே மீன்களை முறையாக கையாளவும் சந்தை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளவும் தற்போது கிடைக்கும் வசதிகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் மீன்பிடி உற்பத்தி 5% அதிகரித்து தற்போது 197.7 லட்சம் டன் என்னும் அளவை எட்டியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார். 2013-14 முதல் கடந்த ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் மீன் ஏற்றுமதியும் 73,890 கோடி ரூபாயாக 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மாஹி மீன்பிடி துறைமுகம் 67 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இதற்கான உத்தேசத்தை புதுச்சேரி விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல் இன்று புதுச்சேரி ஜிப்மருக்கு நேரில் சென்று மருத்துவ கல்வி, சுகாதார சேவை மற்றும் ஆராய்ச்சி வசதிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி விரிவான விளக்குரை வழங்கினார். தொடர்ந்து ஜிப்மர் அதிகாரிகளுடன் அமைச்சர் நடத்திய கலந்துரையாடல் கூட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்கம் தொடர்பான ஜிப்மர் முன்னெடுப்புகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. ஜிப்மர் வளாகத்தில் உள்ள மத்திய விலங்கு இல்ல வசதியை அமைச்சர் பார்வையிட்டார். மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சிறு அளவில் செயல்படும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலுவான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா முக்கியமான அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை செயலர் திரு அபிலேஷ் லிக்கி கூறியுள்ளார். சிறு மீனவர்களுக்கான தேசிய செயல்திட்ட வரைவை உருவாக்குவது குறித்து புதுச்சேரியில் நடைபெற்ற 2 நாள் தேசிய பயிலரங்கு நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். திட்ட வரைவு உலக மீனவர் தினமான நவம்பர் 21 வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் மீன்வளத்துறையும் வங்காள விரிகுடா நாடுகளின் அரசுகளுக்கு இடையிலான அமைப்பும் ஐநா உணவு வேளாண் அமைப்பும் இணைந்து இக்கருத்தரங்கை நடத்தின. ஆயுஷ்மான் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் சிகிச்சை விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய ஏதுவாக அனைவருக்கும் ஆபா எண் வழங்குவதற்கான மாதிரி மாவட்டமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 7 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளுக்கான ஆதரவு கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாய கழிவுகள் மற்றும் கரிம கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுச்சேரியில் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உட்பட பல்வேறு மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:20:35. வருவது மனோரஞ்சன்.

நிறமாறுமணி 31 நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர்கள் பிரியா சகோதரிகள்.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகம் பங்கேற்கிறார்.

காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்டம் எடலாக்குடி ஓ முஸ்தப்பா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஐரா குணசீலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். சேவை செய்தி 6:35 குழவர்களுக்கான செய்திகள். இதில் மண் பரிசோதனை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சாலையோர மரங்களை காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை தமிழமுது தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ சர்வதேச ஊட்டச்சத்து வாரத்தின் கருப்பொருள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8 மணிக்கு உலக தேங்காய் தினம் குறித்த சிறப்புரை. படைப்பு ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துபவர் மலர்விழி. பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி கொம்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ளவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரர் நிகழ்ச்சியில் சார்மதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை கே வி மகாதேவன். கதை திரைக்கதை இயக்கம் ஏ வி நாகராஜன் அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நினைவு என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணைச்சதியாகவே இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 6:45 மாநில செய்திகளும், 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்தி ஒலிபரப்பாகும். 10 மணி, 11 மணி பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:12 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நாளை பகல் 1:02 ஆய் சிநேகிதியே, பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்று காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், ஆண்களின் வாழ்க்கை முறை, உடல் பருமன் மற்றும் குழந்தையின்மை குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவ மற்றும் இனப்பெருக்க மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் சசிகலா அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு. 6:20 முதல் 7 மணி வரையும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்கள் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியில் அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM ரெயின்போ புதுவையில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஸ்ரேயா கோஷல், நகுல் அபயங்கர் குரலில் கேட்டது கோப்ரா பட பாடல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70

0: என்பதை தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 7:06. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: தி குரலில் கேட்டது தக் லைஃப் பட பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 7:40. திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் மெகந்தி சர்க்கஸ்.

0: நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 7:11:40. திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் மெகந்தி சர்க்கஸ்.

0: தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய ஜெர்மனி சுற்றுச்சூழல் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை மாற்றம், பல்லுயிர் இனப்பெருக்க குறைவு, காற்று மாசு மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பருவநிலை பாதிப்புகளுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பெரிதும் போற்றத்தக்கது என்றும் திரு வீரேந்திரகுமார் குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உற்பத்தி பொருட்களாகவும் புதிய தொழில்களாகவும் மறுவடிவம் பெற வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் 30ஆம் ஆண்டு விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்ப மேம்பாடு மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மீதான அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என கூறிய திரு ஜிதேந்திர சிங், தனியார் துறையினரின் பங்களிப்பையும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வலிமையான புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறிய அவர், 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு நகரங்களிலும் இத்தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், அணுசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் தனியாரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவில் சுயசார்பை எட்டும் என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைத்திருப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. எனினும் அந்தந்த பகுதிகளின் தேவையை பொறுத்து கூடுதல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக கொல்கத்தாவில் தொடர்ந்து 4000 குவிண்டால் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே மன்னர் 5ஆம் ஹரால்டு மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரகத்திற்கு சென்ற குடியரசு துணைத்தலைவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மன்னரின் மறைவுக்காக இந்திய அரசு மற்றும் மக்களின் சார்பில் நார்வே அரச குடும்பத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காலஞ்சென்ற மன்னர் 5ஆம் ஹரால்டு இந்தியா நார்வே இடையிலான நட்புறவை வலுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்சி, நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் புலனாய்வு அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.

0: நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தேதிக்கு பின் மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளங்களுக்கு ஏற்ப மக்கள் தொடர்பு முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒருங்கிணைந்த அம்சமாக திகழ்வதாக கூறினார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவது புதிய கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் பேருதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், டீப் ஃபேக் போன்றவை புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு சஞ்சல் குமார் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அதன் துணைவேந்தர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிபுரா மாநிலத்தின் பழங்குடியினர் சுயாட்சி மாவட்ட கவுன்சில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8ஆம் தேதி தொடங்குகிறது. மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 11ஆம் தேதி கடைசி நாள். போட்டி இருப்பின் இம்மாதம் 28ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில்வே பணிமனையை 125 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாவ்நகர் பகுதியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு கூடுதல் ரயில்களை இயக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நெரிசல் குறைவதோடு ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கவும் வகை செய்யும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று முதல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒடேசா நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா திட்டமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவதால் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குமாறு நட்பு நாடுகளை திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் நடைபெறும் மோதல்கள், பொருளாதார சவால்கள் போன்ற நெருக்கடிகளுக்கு இடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிகரித்திருப்பது இந்தியாவின் வலிமையான நிலையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேலாண்மை குறித்த புரிதல் இன்றி இருப்பதையே அவரது கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25:10. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு, மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1,020 ஹெக்டேருக்கு ரூபாய் 670 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண்மை துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலம் பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் வரை 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும், அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை அனுமதிக்கப்படுகிறது.

இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம், 2 எண்கள், சிறு குறு விவசாயியாக இருப்பின் சிறு குறு விவசாயி என்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே நுண்ணீர் பாசன இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார எண் அல்லது நில புல எண் மற்றும் உட்புரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்த பின் அவர்களும் நிறைவடைந்து இருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்து கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசீடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பயனளிக்கும். கிளரிசீடாவில் கிளரிசீடியா செபியம், கிளரிசீடியா மேகுலட்டா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் வளர்ச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டும் கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாக அமைகிறது. மேலும் கிளரிசீடியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதிகளில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்தியின் நிகழ்ச்சியில் மண் பரிசோதனை குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், நாட்டுப்புறப்பாடல் பண்ணைச்செய்தி ஆகியவை இடம்பெறும்.

கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஏதோ சொல்லுவாங்களே, அந்த கதையா தான் இருக்கீங்க. ஏதோ நானும் நிலம் வச்சிருக்கேன், நானும் விவசாயம் பாக்குறேன்னு இங்க எல்லாம் சும்மா பேருக்கு தான் நடக்குது, செயல்ல ஒண்ணுத்தையும் காணோம்.
4: என்ன பட்டக்கா தன்னந்தனியா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க?
3: வா வா முத்தழக, என்ன இப்படி தனியா புலம்பு விட்டாரு உங்க மாமா? என்ன பண்றது, நான் வாங்கி வந்த வரம் அப்படி.
4: அக்கா என்ன நீங்க பொசுக்குன்னு மாமாவை குத்தம் சொல்லிவிட்டீங்க? மாமா உங்களை எம்புட்டு நல்லபடியா பாத்துக்கிறாரு.
3: ஏது நீ தான் பார்த்த, அடப்போ முத்தழகு. இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சுதான் இந்த வட்டம் வெள்ளாமை வேலைகளை ஆரம்பிச்சாரு. இப்ப முதலுக்கே மோசமாகற நிலைமை தான்.
4: என்னக்கா இப்படி சொல்றீங்க, ஏன் என்ன ஆச்சு? மாமா விவசாய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாலாம் இருப்பாரு.
3: எல்லாம் இருப்பாருதான், ஆனா என்ன போதாத நேரமும் தெரியல. இந்த வட்டம் விளைச்சலே இல்லை முத்தழகு.
4: ஏங்கா அப்படின்னா விளைச்சலுக்கு ஏற்ற உரமா வாங்கி போட வேண்டியது தானே?
3: அப்படிதான் புள்ள வாங்கி போட்டாரு. பக்கத்துல இருக்கிற மாயாண்டெண்ண நிலத்துல நல்ல மகசூலா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அவர் நிலத்துல என்ன உரத்தை போட்டாரோ அதை கேட்டுதான் இவரும் வாங்கி போட்டாரு. ஆனாலும் மகசூலே இல்லை.
4: அக்கா இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உரத்தை போட்டதுதான் தப்பு.
3: பின்ன என்ன பண்றது புள்ள, அவங்க அப்படி போட்டுதானே விளைச்சல் அமோகமா வந்திருக்கு.
4: அக்கா முதல்ல உங்க நிலத்து மண்ணை பரிசோதனை பண்ணுங்க.
3: மண்ணை பரிசோதனை பண்ணணுமா? நீ சொல்றது என்னமோ, நமக்கு மேலுக்கு முடியாதப்ப டாக்டரை போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பாங்களே, அது மாதிரி இல்ல இருக்கு?
4: அக்கா கிட்டத்தட்ட அதேதான்.
3: சரி அதை எப்படி முத்தழகு பண்றது?
4: எல்லாமே என்கிட்டயே கேட்டா எப்படி? நீங்க என் கூட வாங்க, நம்ம ஊரு வேளாண் அலுவலகத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம்.
3: முத்தழகு இங்க நான் வந்துட்டோம், இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
4: சொல்றேங்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
5: விளைச்சலுக்கு வித்து தான் ஆதாரம்பாங்க.
6: ஆமாம்,
5: அதே விளைச்சலுக்கு மண்ணும் ஆதாரம். சரியான மண் வளம் இருந்தால்தான் நாம் போடுற வித்து முளைக்கும். வளமான மண் அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செய்கிறது, அதற்கு என்ன ஆதாரம்?
6: மண்ணில் வந்துட்டு நம்ம பார்வையால் சொல்ல முடியாது, அதனால் நாம் மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் வந்து மண்ணில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னது அப்படி தான் நம்ம வந்துட்டு மற்றபடி உரங்கள் பரிந்துரை மற்றும் அந்த மண் வள மேலாண்மை மற்றும் பார்க்க முடியும்.
5: மண் பரிசோதனையினுடைய முக்கியமான நன்மைகள் பற்றி,
6: மண் பரிசோதனையில் வந்துட்டு முக்கியமான நன்மைகள் என்னன்னாக்க, அதிகப்படியான உரம் வந்து நாம் விவசாயிகள் வந்து நம்ம என்ன பக்கத்து வயல்காரர் வந்து போன வருடம் போன மகசூலப்ப நல்லா போட்டு வந்தது அப்படின்ட்டு அவர் என்ன பயன்படுத்தினாரோ அதையே வந்துட்டு விவசாயிகள் பயன்படுத்துவாங்க, அல்லது வந்துட்டு லோக்கலில் இருக்கிற அந்த உரக்கடைக்காரங்க வந்துட்டு பரிந்துரைக்கிறத வந்துட்டு இவங்க நம்ம மண்ணில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண் இருக்கும், அந்த மண்ணுக்கான வளங்கள் வந்து வேறுபடும், நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அப்போ பரிசோதனைகள் செய்தால் மட்டும்தான் அந்த இட மண்ணில் வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும். இதுலயுமே ஒன்று ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க. ஊட்டச்சத்து சமநிலை என்னன்னா, இப்போ நம்மளுக்கிட்ட வந்துட்டு பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்ற ரெண்டு வகையான ஊட்டச்சத்துக்கள் தான் இப்போ வந்துட்டு உரங்களாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்றதுக்கு அடிப்படை சத்துக்கள் அப்படின்னு அத்தியாவசிய சத்துக்கள் இருக்குது, அது 18 வகையான சத்துக்கள் தேவைப்படுது ஒரு பயிர் வந்து நல்ல மகசூல் தரணும்னா. இந்த 18 வகையான சத்துக்களில் நாம் உரங்களாக வந்துட்டு பேரூட்ட சத்துக்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு 5 வகையான சத்துக்கள் வரைக்கும் தான் இப்போ வந்துட்டு குறைபாடுகள் காட்டியிருக்கு. அந்த குறைபாடுகள்

0: சத்துக்களுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள் மக்கள் விவசாயிகள் போட்டுட்ருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக போயிட்டால் இன்னொரு ஊட்டச்சத்து தாவரம் உறிஞ்சதில் குறைச்சிரும். அப்போ நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக தலைச்சத்து நைட்ரஜனுக்கு உரம் அதிகமாக போட்டுருங்க, அல்லது மணிச்சத்துக்கு உரங்கள் அதிகமாக போட்டுருங்க. இதில் வந்துட்டு எதிர்வினையாக என்ன நடக்கும் அப்படின்னா, துத்தநாகம்னு இருக்கு இல்லைங்களா, ஜிங்க்னு இருக்கும், அதை உறிஞ்சதில் வந்துட்டு தாவரம் உறிஞ்சதில் அப்படியே தடைப்படுத்தி அதில் வந்துட்டு துத்தநாக குறைபாடை வந்து ஏற்படுத்தும். இதனால் இந்த 18 வகையான சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னீங்களா, இருந்தால் மட்டும்தான் மகசூல் நல்லா வரும்னு சொன்னீங்களா, இந்த 18 ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் மகசூலில் பாதிக்கப்படும். 18 இருந்தால் தான் நல்ல மகசூல், இதில் ஒன்று இன்னொன்று வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க.
1: மண் பரிசோதனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கு வழிமுறைகள் என்ன, மண் மாதிரி எடுக்கிற முறை என்ன, விளக்குங்க.
0: ஓகே, மண் பரிசோதனை நம்ம செய்யணும் அப்படின்றதில் ஒரு வயல் இருக்குங்க, அந்த வயல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு சாம்பிள் ஒரு மாதிரின்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா விவசாயிகள் வந்து தங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு குறுகிய சதுரம் சதுரமாக தான் அவங்க வயலை வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சதுரத்துக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு சாம்பிள் ஒரு மாதிரிகள் எடுக்கணும். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்க, எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னாக்க, இப்போ எடுக்கிற இடம் தெளிவாக தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எருவு குழிகள், நம்ம மாட்டு சாணம் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுவோம்ங்களா, அந்த பக்கத்தில் இருக்கிற எருவு குழிகள், அப்புறம் நிழலடி, அப்புறம் மாட்டு பட்டிகள், அந்த பகுதியில் எடுக்கக்கூடாது. தாழ்வான இடம், மேடு பள்ளமாக இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எடுக்கக்கூடாது. நிழலடி மரம் நிழலடி இருந்தால் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. நம்ம பாசனத்துக்காக இருக்கிற தண்ணி வந்து ஊற்றுறது இல்லைங்களா, அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. வாய்க்கால் வழிகளில் வந்துட்டு எடுக்கக்கூடாது. வரப்புகளில் எடுக்கக்கூடாது. இதிலெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, வெட்ட வெளியாக பயிர்கள் தெரியும் இல்லைங்களா, பார்த்தா பயிர்கள் தெரியுது இல்லையா, அப்புறம் வெயில் நல்லா படுற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல எடுக்கணும். நீங்கள் குறுக்க நெடுக்க நடந்து வயலில் நடந்து போகிறீங்க, தோராயமாக நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க, குறுக்க நெடுக்க நடக்கிறீங்க, ஒரு ஏக்கருக்கு 4-5 இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே தான் பண்ணுறீங்க, அதுக்கு அந்த மேல் பரப்பில் வந்துட்டு புற்கள்லாம் இருக்கும், அதை செதுக்கி எடுத்துடுறீங்க. குச்சிகள் சருகுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆங்கில எழுத்து வி வடிவம் இருக்கு இல்லைங்களா, வி வடிவத்துக்கு வெட்டி அந்த மண்ணை எடுத்து வேறு இடத்துல தூக்கி போட்டுட்டு, இந்த சாயில் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணையே வெட்டி ஒரு 2 பக்கமும் மண்ணை வெட்டி எடுத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மண் தேரும். இப்போ ஒரு 6 இடத்துல எடுக்கிறீங்கனாக்க 1/2 கிலோங்கும் போது 6 இடத்துல வந்து 3 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை எடுத்துட்டு நெழற்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விரிப்பு தார்ப்பாயோ ஏதோ விரிச்சிட்டு அதில் மண்ணை வந்துட்டு கொட்டி நல்லா வந்துட்டு கலக்குறீங்க. இந்த 6 இடத்துல எடுத்த இந்த 3 கிலோ மண்ணை வந்து நல்லா கலக்குறீங்க, அதில் கல் சருகுகள் ஏதாவது இருந்ததுனாக்க அதெல்லாம் எடுத்துடுறீங்க. இப்போது பகுதி பிரித்தல் அப்படின்னு ஒரு இது பண்ணணும். எப்படின்னாக்க, நீங்கள் நல்லா வந்துட்டு சதுரமாகவோ அல்லது வட்டமாகவோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு அதுக்கு நீங்கள் நல்லா பரப்பிட்டு கூட்டல் 6 பெருக்கள் அந்த மாதிரி 4 பிரிக்கிறீங்க. பிரிச்சுட்டு எதிர் எதிர் திசையில் இருக்கிற மண்ணை வந்துட்டு விளக்கிட்டு ரிமைனிங் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணை வந்துட்டு திருப்பி வந்துட்டு 3 கிலோ இருந்தது இப்போ 1.5 கிலோ வந்திருக்கும், திருப்பி அதே மாதிரியே பரப்பி கூட்டல் குறைய இது பண்ணிவிட்டு அதில் 2 பிரிக்கிறீங்க, 2 விலக்கி விடுறீங்க, 2 மட்டும் சேர்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு 750 கிராம் வந்திருக்கும். திருப்பி இதை பண்ணும்போது ஒரு 400 to 500 கிராமுக்கு மண் கிடைக்கும். இந்த மண்ணை வந்துட்டு ஆய்வகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பேக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் எந்த வயல்னு உங்களுக்கு விவசாயிகள் ஒவ்வொரு வயலுக்கும் நீங்களே ஒரு பேர் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு 1, 2, 3 பேர் கொடுத்துட்டு என்ன நாளில் எடுத்தோம், என்ன இடத்துல எடுத்தோம், சர்வே நம்பரு இதெல்லாம் குறித்து எங்களுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.
1: மண் மாதிரி எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம்,
0: நேரம் அப்படிங்கும் போது மண் வந்து நீங்கள் ஒரு மகசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி, பயிர் சாகுபடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே செல்றேன்னா, ஒரு வருஷத்தில் 3 போகம் பண்ணுறீங்கன்னா 3 போகமும் செய்தாகணும். இது வந்து விவசாயிகளால் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு செயல். என்னன்னாக்கா நெல் வாங்குறாங்க, தரமான நெல் பார்த்து வாங்குறாங்க, மண்ணெல்லாம் உழுகுறாங்க, பயிர் நடுறாங்க, அதுக்கு ஏற்ற உரங்களை கொடுக்குறாங்க, அதுக்கு ஏற்ற பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் விவசாயிகள் இது ஒரு பகுதியாகவே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மகசூல் செய்யும் போதும் முன்னாடி வந்துட்டு அவர் வந்து மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் உரம் மேலாண்மை வந்து மண்வள அட்டைப்படி நம்ம கொடுக்க முடியும்.
1: மண்வள அட்டைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, மண்வள அட்டைனா என்ன, அதில் என்னென்ன இருக்கும் விவரங்கள்?
0: மண்வள அட்டையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதில் ஒவ்வொரு காரணிகளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். பிஹெச் அமிலக்கார, மண்ணையோட அமிலக்கார சமநிலை, அப்புறம் மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மை, அப்புறம் அங்கக கரிம கார்பன், அப்புறம்

0: பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள். இதை இத்தனையும் நாங்கள் வந்துட்டு ஆய்வகத்தில் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையுமே வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் நம்பரை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதில் வந்துட்டு நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருப்போம். உங்கள் மண்ணில் வந்துட்டு பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஒரு எடுத்துக்காட்டாக நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குன்னாக்க குறைவு, அதோட ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு கீழே வரும்போது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் மீடியமாக நடுத்தரமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இதுக்குள்ளார கொண்டு வந்து ஆய்வகத்தில் இது பண்ணி ஆய்வகம் தரவுப்படி நாங்கள் அதை குறிப்பிட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுப்போம். எப்படின்னாக்க
1: என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரம்னு,
0: ஒவ்வொரு பயிருக்கும் எடுத்துக்காட்டாக நெல்லுக்கு வந்து அதோட நெல் பயிர் ஊட்டச்சத்துக்குன்ட்டு ஒரு பரிந்துரை இருக்குது. என்னன்னாக்கா 150 50 50 NPK kg per hectare அப்படின்னு ஒரு பரிந்துரை இருக்குது. அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம மண் வளத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மண் வளத்தில் வந்துட்டு நமக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கு இல்லைங்களா. இந்த நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்குது, பாஸ்பரஸ் நடுத்தரமாக இருக்குது, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது கம்மியாக இருக்கிற இடத்துல நாம் வந்துட்டு உரம் வந்து 150 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதுக்கேற்றபடி கணக்கிட்டு அதை அதிகப்படுத்துவோம். நடுத்தரமாக இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு உரங்களை கொடுப்போம். அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்றார் போல் நாங்கள் கணக்கிட்டு அளவை குறைத்து நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுத்துருப்போம். அதில்
1: மண் பரிசோதனை செய்யும் போது வேற என்னென்ன வகையான முடிவுகள் அல்லது தரவுகள் நமக்கு கிடைக்கும்? பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான உரங்கள் தேவை, அளவுகள் தேவை, அதற்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் நாம். நேரடி உரங்கள் அல்லது கலப்பு உரங்கள் அப்படிலாம் பரிந்துரை பண்ணுறோம். அந்த வகையில் இன்னும் வேறு என்னென்ன விளக்கங்கள் விவரங்கள் நமக்கு கிடைக்கும்?
0: இப்போ நெற்பயிரே வச்சுக்கோங்களேன், இந்த நெற்பயிருக்கு வந்து முக்கியமான பருவங்கள்னு ஒன்று இருக்குது. முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க ஒரு நாளாக வந்து 4 பருவங்கள் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். மண் வளத்தில் இருக்கிற சத்துக்கள் இருக்குது, உரங்களால் நம்ம வந்து அதை வந்துட்டு அந்த சத்துக்களை பருவங்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னாக்க இந்த உர மேலாண்மையில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, நாம் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கல, மண்ணுக்கு நாம் ஊட்டச்சத்தை கொடுத்தோம், மண்ணிலிருந்து தான் வந்து பயிருக்கு போகுது. இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு கருத்து. அதில் என்ன அப்படின்னாக்க பயிருக்கு கொடுக்க வேண்டிய சத்தை வந்து மண்ணுக்கு கொடுக்குறோம், அதுவும் வந்து நம்ம பிரித்து தான் கொடுக்கணும். பிரித்து கொடுத்தோம்னாக்க பயிர் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க பயிருக்கு வந்து இந்த தூறு கட்டும் சமயம், அடி உரமாக ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அடுத்தது தூறு கட்டு சமயம், அப்புறமேல் வந்துட்டு அந்த பேனிக்கல் இனிஷியேஷன் சொல்லுவாங்க, அந்த பூக்கள்
1: வெளிவரும்
0: சமயம், அப்புறம் வந்து பால் கட்டுற சமயம், இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு அதிகப்படியான சத்துக்கள் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு நாம் அந்த டைமில் வந்துட்டு நாம் உரங்களை வந்து பிரித்து தனித்தனியாக வந்துட்டு இது ஸ்பிளிட் அப்ளிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரித்து நம்ம வந்துட்டு உரங்களை கொடுப்போம். அதில் கொடுக்கும் போது கரெக்டாக வந்துட்டு சரியான உரத்தின் வகையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் சரியான அளவு கொடுக்கணும். சரியான நேரத்தில் அந்த டைம் சொன்ன இல்லைங்களா 4 வகை ஒன்று, அந்த டைமில் கொடுத்தோன்னிங்கனாக்க உர மேலாண்மை வந்துட்டு சீராக ஊட்டச்சத்து மனநிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க.
1: இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் நாட்டம் அதிகமாகிட்டுருக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக விவசாயிகளும் அதற்கு துணை போகிறாங்க, நல்லது தான். இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மண் பரிசோதனையின் பங்கு என்ன அந்த இடத்துல?
0: நல்ல கேள்விங்க. இதில் வந்துட்டு இயற்கை உரங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த ரசாயன உரங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, கூடவே வந்துட்டு ஒருங்கிணைந்த உர மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு இயற்கை உரங்களான கம்போஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட், இதில் மண்புழு உரம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்தும் போது இது வந்துட்டு மண்ணில் வந்துட்டு ஒரு என்னன்னாக்க நம்ம கொடுக்குற உரம் வந்து ஒரு கேட்டானி எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவோம்னாக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டு அது வந்து சில டைமில் தேவையான டைம் பயிருக்கு தேவையான டைமில் இது கொடுக்காது. அதுவே வந்துட்டு நம்ம இந்த கரிம அங்கக பொருட்களான கம்போஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ண அதில் வந்துட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணில், இது என்ன பண்ணுவோம்னாக்க சத்துக்களை வந்துட்டு பிடித்து வச்சுக்கிட்டு பயிர்களுக்கு தேவையான போது அது கொடுக்கும். அப்புறம் என்னன்னாக்க இதில் உயிர் உரங்கள்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையில் நம்ம இந்த உயிர் உரங்களை நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது இவைகள் எல்லாமே என்னன்னாக்க இந்த உரங்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறவங்க. எப்படி அப்படின்னாக்க, நைட்ரஜனை வந்துட்டு அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் சொல்லுவோம் இல்லைங்களா, தலைச்சத்தை வந்துட்டு இந்த அசோஸ்பெரிலம்னு ஒன்று இருக்குது, இந்த அசோஸ்பெரிலம் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை பிடித்து பயிருக்கு தேவையான போது கொடுக்குற மாதிரி அது ஒரு நல்ல வேலையை செய்யுது. அதே மாதிரியே பாஸ்பரஸ் சொலிபிலைசிங் பாக்டீரியா பாஸ்பரஸை வந்துட்டு கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். பொட்டா

0: பொட்டாசியம் சொலிபிளைசிங் பாக்டீரியா பொட்டாசியத்தை கரைச்சு பயிர்களுக்கு கொடுக்கும். அப்புறம் ஜிங்க் சொலிபிளைசிங் பாக்டீரியா ஜிங்கை கரைச்சு பயிர்களுக்கு கொடுக்கும்.
1: இப்போ இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் பயன்பாடு அல்லது கனிம உரங்களின் உபயோகம் இதெல்லாம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய நிலைமையில் இருக்கணும், அவர்களது விவசாயம் லாபகரமான விவசாயமாக இருக்கணும் அப்படின்னா மண் பரிசோதனைங்கிறது அவசியம்.
0: அவசியம்
1: மண் பரிசோதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, நாம் என்ன விவசாயிகளுக்கு?
0: நம்மள்கிட்ட ஆய்வுக்கூடம் இருக்குங்க ஐயா. நாங்கள் வந்துட்டு விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை செய்து தந்துட்டுருக்கோம். அவங்க கொண்டு வர சாம்பிள் மண் சேகரித்து கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு 250 ரூபாயும் வாட்டர் சாம்பிள் நீர் பரிசோதனைக்கு 200 ரூபாயும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.
1: இது குறித்து உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: ஆ, தொடர்பு கொள்ளலாம்.
1: ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 88 88 38 38 38 13 13 64 64.
2: என்ன பட்டக்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
3: ஆமாம் முத்தழகு, இம்பிட்டு காலம் இது தெரியாமல் இருந்திருக்கோமே. மண்ணை பரிசோதனை பண்ணாமல் மேலும் மேலும் உரத்தை போட்டு காலத்தையும் பணத்தையும் வீணாக்கிட்டு இருந்திருக்கோமே.
2: உங்கள் மண்ணில் என்ன சத்து குறைவாக இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற சமச்சீர் உரத்தை கொடுத்தா நீங்களும் விளைச்சல அமோகமாக அள்ள முடியும்.
3: முத்தழகு, இந்த விஷயத்தை உடனே என் மச்சங்கிட்ட சொல்லணும். சொல்லி மண் விளையாட்டையே போட்டுக்கணும். வாப்புள்ள போவோம்.
2: அக்கா இருங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க பாருங்க.
3: அட, ஆமாம், யாரு என்ன விவரம் சொல்ல போகிறாங்க புள்ள?
2: கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில் அவர் அடைஞ்ச பயன்களை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு. அதையும் கேட்போம்.
4: உங்களுடைய கடந்த கால வேளாண் ரீதியான அனுபவத்தை சொல்லுங்க.
5: அரசு வேலையில் இருக்கக்கூடிய டைம்லேயே தானே வந்து நம்ம வேளாண்மை துறையில் தான் என்னுடைய சேவைகள் இருந்தது. 2 வருஷம் தானே வந்து நான் டீ கல்லுப்பட்டியில் பயிற்சி எடுத்த முறை விவசாயிகளுடைய ஒண்டி தானே வந்து பணியாற்றுகின்ற ஒரு பணி தான் எனக்கு கிடைச்சது. 1997 தானே வந்து வளர்ச்சி பணியாளராக ஓய்வு பெற்ற பிறகு 25 வருஷமாட்டு இந்த விவசாயத்திலே தான் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்துக்கு தானே கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் நிலம் உண்டு எங்களுக்கு. எல்லாம் நஞ்ச புஞ்ச தோப்புகள் இதெல்லாம் இருந்து நான் ரிட்டையர்டுக்கு பிறகு இந்த நிலங்களை அவ்வளோ தானே வந்து என் கைவசம் எடுத்து நான் அதை தானே வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகையினால என்னுடைய உடல்நிலை நல்லாயிருக்கு.
4: நான் வந்து ஓய்வுக்கு பின்னால் என்னுடைய 7 ஏக்கர் விளைநிலத்தையும் கைவசம் எடுத்து சிறுபிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்?
5: நான் இன்னைக்கு 25 வருஷம் விவசாயத்தில் ஈடுபட்டதுனால தான் என்னுடைய உடல்நிலை நல்ல முறையில் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே தானே வந்து எப்படி 2 நாள் தானே வந்து நான் ஃபீல்டுக்கு போயிடுவேன். கம்ப்ளீட்டாக நெல் விவசாயத்தில் தான் நான் இப்போ ஈடுபட்டுருக்கேன். இந்த நெல் விவசாயம் தான் வந்து மேக்சிமம் 1 ஏக்கருக்கு 3000 கிலோ நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: இந்த 3000 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்காக கையாண்ட வழி நுட்பங்கள் என்ன?
5: பெரும்பாலும் தானே வந்து நான் கெமிக்கல் உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை தான் நான் ஜாஸ்தியாக பயன்படுத்துவேன்.
4: இயற்கை உரங்கள் அப்படிங்கிறதுக்காக இலை தழைகளா இல்ல மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கறது கூட என்னுடைய பணியில ஒரு அங்கம்ங்கிறீங்களா?
5: அதாவது கொலையை போட்டுதான் நான் பயிர் வைக்கிறது. அது போக இந்த சீசன்ல பயறு குளிஞ்சி வகைகளை தானே வந்து நிலத்துல விதைச்சு விட்டுருவோம். அது இல்லாத முறையில ஊட்டமேற்றிய சாணி உரம் 50 கிலோ சாணி உரம், 1 கிலோ சூடோமோனஸ், 1 கிலோ ஃபேசோ பாக்டீரியா, 10 பாக்கெட் அசோபைரலாம், 10 பெட்டி தானே வந்து செம்மண், இந்த மூணையும் கலந்து குவியல் முறையில் தானே வந்து வச்சு அது நீத்தின முறை அதை எடுத்து பயன்படுத்தியாச்சுன்னா 1 டன் சாணி உடம் போடுறதுக்கு உண்டான சக்தி அதில் இருக்கு.
4: மற்ற விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவங்களையும் உட்படுத்திட்டீங்களா? அப்படி
5: இந்த என்னுடைய நிலத்தினுடைய தன்மையை பார்த்து தான் பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் இதில் ஈடுபடுதாங்க. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம மாவட்டத்தில் 10 இடத்துல தானே வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு தானே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
4: கொள்முதல் நிலையத்தை அணுகணும், கொள்முதல் நிலையம் வழியாக விற்பனை செய்து நாமளும் வருவாய் பெறணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலுக்கு வராங்கன்னா வழிகாட்டுதல் சொல்லுங்க, என்ன செய்யணும் அவங்க விவசாயிகள்?
5: விவசாயிகள் என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிட்ட அடங்கல் வங்கி பாஸ்போர்ட் ஆதார் கார்டு இவ்வளோ தான் தேவை, வேறு ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய ஆளுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணி இதோட அட்டாச்

0: பண்ணிட்டா போதும். சொந்த ஆள்கிட்ட தான் போய் கையெழுத்து வாங்கணும், அது இதுன்னா விஷயம் இல்லை. அதனுடைய சிட்டாடங்கள் இந்த பாட்டம் பெயர் வைக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸினுடைய சான்றிதழ் இவ்வளோ இருந்தாலே போதும். அதாவது ஈரப்பதம் 17% இருக்கணும்னு நான் அனுபவிக்கிறேன். சாதாரண ஒரு விவசாயி 3 ஏக்கர் 4 ஏக்கர் பயிர் வைக்கக்கூடிய விவசாயி 100 கோட்ட நெல் அவன் உற்பத்தி பண்ணுதான்னு வைங்க, இதை கொள்முதல் பண்ணியாச்சுன்னா 500 ரூபா வீதம், 50,000 ரூபா 1 ஏக்கரில் கிடையாது.
1: இது வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையை அனுபவபூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க.
0: இந்த விவசாயத்தில் நிலைச்சு நிற்க காரணமே எனக்கு இதுதான். மார்க்கெட்டிங் கமிட்டி, கொள்முதல் நிலையம், இப்போ தானே வந்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணுதாங்களே, இந்த இதனால தான் இந்த விவசாயம் இல்லாமல் இருந்தால் நஷ்டம்.
1: கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா, தேவைங்கிறீங்களா, அல்லது இல்லை செயற்கையில் கூட சில விவசாயிகள் வந்து லாபகரமான சாகுபடியை எடுக்கிறாங்கங்கிறீங்களா?
0: கண்டிப்பாக தான் வந்து கால்நடை தேவை. ஒவ்வொரு விவசாயியும் 2 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய இடத்துல தானே வந்து இன்னைக்கு 2 பால் மாடாவது நிற்கணும். பழைய காலத்தில் 10 வண்டி 15 வண்டி தானே வந்து தொழுவரம் அடிப்பாங்க வயலுக்கு, இப்போ அது குறைஞ்சி போச்சு. 300 கிலோ சாணி இருந்தாலே போதும், சூடமான ஃபெஸ்டோபாக்சியோ அசோபயிரிலோ இதோட போட்டு கலக்கி குவியல் முறையில் உரமாக்கி பயன்படுத்தினாலே போதும்.
1: இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரியான நடைமுறைகள், இந்த மாதிரியான நுட்பங்களை கையாளணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி தந்தது யார்?
0: இது நம்ம மாவட்டத்தில் தானே வந்து கேவிக்கில் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும், நேரடியான முறையில் தான் நம்ம ஃபீல்டுக்கே வந்து நிவர்த்தி பண்ணுதாங்க.
1: இயந்திரமயமாதல் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறீங்களா? இப்படி
0: கண்டிப்பாக, அதாவது மனிதனுடைய உழைப்பும் வேணும், இயந்திரமும் வேணும். 1 ஏக்கர் தானே வந்து அறுத்து சூழடித்து நெல்லை கெட்டதுக்கு 40 ஆட்கள் ஆகணும். ஆனால் அதே இதில் 1.5 மணிக்கு நேரத்தில் 2500 ரூபா இதில் நமக்கு தானே வந்து நெல்லையும் தனியாக எடுத்துடலாம், வைக்கலையும் தனியாக எடுத்துடலாம்.
1: விதைநெல் சேகரிப்பு, விதைநெல் பாதுகாப்பு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
0: விதைநெல் தானே வந்து கவர்மெண்ட்டில் தான் வாங்குதாங்க. மின்னாலையெல்லாம் என்னன்னா ஒரு வயலில் தானே வந்து அவங்க செலக்ஷன் பண்ணி தனியாக சாணி உரத்தை போட்டு அதை கையால் அறுத்து சூடடித்து தலையடி அடித்து அதனுடைய நிலை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் அந்த இதையே மறந்துட்டாங்க.
1: மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வாழலாம் அப்படிங்கிறாங்களே, அது நெல் விவசாயத்துக்கும் பொருந்துமா?
0: சம்பா நெல் தானே வந்து இன்றைக்கி அவர் வாங்கி கை குத்தல் முறையில் தானே வந்து அரிசியாக்கி இன்றைக்கி 1 கிலோ 80 ரூபா வச்சு விற்றுக்கிட்டு இருக்கார். அதே நேரத்தில் தானே வந்து அவள் தயார் பண்ணி வைக்காரு, 1 கிலோ அவள் தானே வந்து இன்றைக்கி 100 ரூபா. அதே நேரத்தில் இன்றைக்கி பொரி தயார் பண்ணி விற்காங்க, அதே போல் மாவு சம்பா புட்டு மாவு தயார் பண்ணி விற்காங்க. அது இல்லாமல் இப்போ மாடர்ன் மில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தானே வந்து தவிட எடுக்காங்க, அரிய உம்மியை தனியாக பிடிக்காங்க, தவிட தனியாக பிடிக்காங்க. சவுண்டு எக்கோ அடிக்காத முறையில் தானே வந்து பிளைவுட் இது இருக்குல்ல அதுக்கு உம்மியை பயன்படுத்துதாங்க. தவிட்டில் இருந்து தானே வந்து தவிட்டு எண்ணெய் தயார் பண்ணுதாங்க. தவிட்டு எண்ணெய் தானே வந்து 1 கிலோ எண்ணெய்க்கு 240 ரூபா விலை.
1: ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு நிலத்தை வளப்படுத்துவதற்காக பயிர் உளுந்து சாகுபடி செய்கிறது நல்லதுன்னு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கீங்களா? எப்படி
0: கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தானே வந்து இது என்னுடைய இதில் தானே வந்து வயல் அறுப்பு தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது முடிஞ்ச உடனே பேச்சுப்பாற தண்ணி ஒரு நனப்பு நினச்சி ஒரு உழவு போட்டு விதைச்சி விட்டுருவோம்.
1: முன்னால் மிதி உளுந்து அப்படிம்பாங்களா, அந்த நடைமுறை இப்போ மறுவிடுச்சா?
0: அந்த மிதி உளுந்து போடுறதுக்கு தானே வந்து நம்ம இப்போ என்னன்னு கேட்டாச்சுன்னா நிலத்தில் ஈரத்தன்மை இருக்கக்கூடிய சமயம் ஆட்களை வச்சு மிதிச்சு விடணுங்க. 1 ஏக்கருக்கு நம்ம மிதி உளுந்து போட்டு நம்ம மிதிச்சு விடணும்னா எப்படியும் 2 ஆள் வேணும். இன்றைக்கி 1 ஆளுக்கு 800 ரூபா சம்பளம்.
1: இப்போ என்ன நடைமுறையை கையாளுறீங்க?
0: அறுவடை முடிஞ்ச முறை தான் வீசி விட்டு முளைக்க வைக்கிறது.
1: தண்ணீர் கொடுத்தல் அப்படிங்கிறது கட்டாயமா, அல்லது அது வந்து ஓரளவு வறட்சியை தாங்குமா?
0: வறட்சியை தாங்கக்கூடியது. மம்பன் இன்னைக்கு 1 கிலோ உளுந்து தானே வந்து 120 ரூபா விளையாட்டு.
1: என்ன காரணம், இவ்வளவு விலை இருந்ததுக்கு பிறகும் விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் நிறைய போகங்கள், தரிசா போட்ட மாதிரி நிலத்தை போட்டுட்டு அடுத்த பயிர் நெல்லை தான் ஏற்றுறாங்களே தவிர இடைப்பட்ட நேரத்தில் மாற்றுப்பயிர் அப்படின்னு இந்த மாதிரியான தானிய வகைகளில் ஈடுபாடு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்?
0: ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது இல்லை. முன்னாலையெல்லாம் வந்து ஒரு புறவுன்னா ஒரு கிராமத்தில் 50-60 ஏக்கருக்கு ஒரு புறவாட்டை தானே வந்து அவங்க குழுவாக பிரிச்சுடுவாங்க. நம்ம வயல் அறுத்தவொடனே வரக்கூடிய சமயம் வருவாங்க, 2 முறைக்கா 3 முறைக்கா நெல் அவருக்கு. இப்போ அந்த இது கிடையாது. இந்த பயிர் வைத்து இதை உற்பத்தி பண்ணி நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுக்கறதை விட வெளியில் அங்கேருந்து கிடைக்கக்கூடியதை வாங்கி பயன்படுத்திடலாங்க கூடிய லெவலுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க.
1: உங்கள் சந்தையினரை இந்த பக்கம் திருப்பி இருக்கலாம்.
0: என்னுடைய சந்ததிகள் என் பையன் தானே வந்து வயலுக்கு வருவான், அவ்வளோதான்.
1: இருந்தாலும் வயல் எங்கே இருக்குது, அதில் கையாளக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தையினருக்கு தெரியும்.
0: ஓரளவு தானே வந்து சரி, ஒரே பையன்தான் வயல் அடக்கக்கூடிய சமயம் வருவான், சாப்பாடு கொண்டு வருவான், அங்கே இருந்து கவனிச்சுக்கிடுவான், என்ன எவ்வளோ கூலி இல்லைங்கிறத அவன் கணக்கு பண்ணுவான், பார்த்துக்கிடுவான். இதை செய்யக்கூடிய டைமில் அவங்களுக்கு தான் வந்து லாப நஷ்டங்கள் பார்ப்பாங்க. 25 வருஷமாக அனுபவம்.

0: சோத்தினால தான் செய்துக்கிட்டு இருக்கு. 3 டன் வச்சு பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, இதை கொண்டு நம்ம மாவட்டத்தில் 2 மாதத்துக்கு ஆகாரம் காணாது. இங்கேயே கொள்முதல் பண்ணக்கூடிய அரிசியை சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு கொண்டு வந்து அங்கே இருந்தே தானே வந்து விவசாயிகளுக்கு தானே வந்து ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணக்கூடிய திட்டம். இப்போ இந்த சீசனில் அப்படி தான் ஒவ்வொரு மில்லுக்கும் 5 மில்லை செலக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரேஷன் கார்டு உள்ள ஆளுக்கு தரமான அரிசி கிடைக்கும்.
1: என்ன பட்டக்கா, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில் அவர் அடைஞ்ச பயன்களை பற்றி எம்பட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாருல்ல.
2: கேட்டே முத்தழகு, நெல் சாகுபடி செஞ்சு இம்புட்டு பயனடைஞ்சிருக்காரு இவர். இவர் சொன்னதையும் நான் தெளிவாக கேட்டுக்கிட்டேன்.
1: அக்கா, கேட்டதோட மட்டும் விட்டுறாதீங்க, அதை உங்கள் நிலத்திலையும் செயல்படுத்துங்க. அப்போ தான் அவர் மாதிரி நீங்களும் பயனடைய முடியும்.
2: நிச்சயம் முத்தழகு, இம்புட்டு நாளா வழிவகை தெரியாமல் தானே வெள்ளாமை வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் அதுக்கான எல்லா வழிகளும் கிடைச்சிருச்சு. இனி பாருக்குள்ள
1: அப்போ இனி பட்டக்காவை கையில் பிடிக்க முடியாது, சும்மா பட்டாம்பூச்சியாக பறப்பீங்க, அப்படி தானே?
2: இல்லையா பின்ன?
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் உயிர் மீட்கும் வரம் உறுப்பு மற்றும் திசு தானம் குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குடல் அறுவை சிகிச்சை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஹெச் சக்திவேல். நேர்முகம் காண்பவர் என் வான்மதி.
2: வணக்கம் நேயர்களே. உறுப்பு மற்றும் திசு தானம். நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிறுநீரகம், கல்லீரல், இதயம் போன்ற உறுப்புகள் செயலிழந்து மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். ஆனால் தேவைக்கேற்ப உறுப்புகள் கிடைக்காததால் பலர் தங்கள் உயிரை இழக்க நேரிடுகிறது. ஒரு மனிதனின் மரணத்திற்கு பிறகும் அவனுடைய உறுப்புகள் மற்றொருவருக்கு புதிய வாழ்வை தரும் அற்புதமான வாய்ப்பு, அதுதான் உறுப்பு தானம். இந்த முக்கியமான தலைப்பில் நமக்கு வழிகாட்ட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சக்திவேல் அவர்கள்

0: நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம்.
1: வணக்கம் சார்.
2: சோ முதல் கேள்வி, நம்மளுடைய நேயர்களுக்காக உறுப்பு தானம் மற்றும் திசு தானம் இதுக்கான வேறுபாடு என்ன?
3: ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நெஞ்சில் வந்து நுரையீரல் இருக்குது, ஹார்ட் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு உறுப்பு. அதே மாதிரி வயிற்றில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் இருக்குது, லிவர் இருக்குது, ரெண்டு சிறுநீரகம் இருக்குது, கிட்னி இருக்குது, கணையம் பேங்க்ரியாஸ் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சிறுகுடல் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தால் பாதித்து செயலிழந்துடும். நுரையீரல் செயலிழந்துடும், அதுக்கு சில ரீசன்லாம் இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும், அதுக்கு சில ரீசன் இருக்குது. கல்லீரல் சிரோசிஸ் நிறைய விஷயத்தால் அது பாதிச்சிடும். சிறுநீரகம் கோளாறு, நிறைய சுகர் பிபி நீரிழிவு நோயால் சிறுநீரக கோளாறுலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் விஷயத்தால் இந்த உறுப்பு சுத்தமாக செயலிழந்ததுன்னா, ஆர்கன் ஃபெயிலியர் லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, ஸோ அந்த உறுப்பு திருப்பியும் அவங்க செயல்படுறதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா, முன்னூத்தரவங்க கிட்டேருந்து நார்மலாக செயல்படுற உறுப்பை எடுத்து அவங்களுக்கு மாற்றி வைக்கிறது. அதுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ எந்த உறுப்பு செயலிழுதோ அந்த உறுப்பை எடுத்து மாற்றி வைக்கிறது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அதுதான் ஆர்கன் டொனேஷன். ஸோ மெயினாக பார்த்தா நுரையீரல், இருதயம், கல்லீரல், சிறுநீரகம், கணையும், சிறுகுட்டல் இதெல்லாம் பண்ணி வைக்கலாம். டிஷ்யூ டொனேஷன்னா என்னென்னா, ஆர்கன்றது ஃபுல் ஆர்கனை எடுத்து வைக்கிறது தானே, உறுப்பு தானே. டிஷ்யூன்றது ஒரு சின்ன திசு, ஒரு சதையை மட்டும் எடுத்து வைக்கிறது. அது ரொம்ப காமனாக டிஷ்யூ டொனேஷன் பார்க்குறோம்னா, கண்ணில் வந்து பார்த்தோன்னா கண் தானத்துக்கு அப்புறம் அந்த கருவிழியை மட்டும் எடுத்து முன்னூத்திரங்களுக்கு அந்த பார்வை கொடுக்கறதுக்காக வைக்கிறது, அது ரொம்ப காமன் நடக்கிறது. அப்புறம் அந்த தோல் தானம் பண்ணுவாங்க, அது ஒரு வகையான திசு தானம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இருதயம் இருக்குல்ல, இருதயம் உள்ள இருக்க வால்வுன்னு இருக்குது. நிறைய பேருக்கு வால்வ் பிரச்சனையில் பாதிச்சிடுறாங்கல்ல, ஸோ அந்த இருதயத்தில் இருக்கிற வால்வை மட்டும் எடுத்து முன்னூத்திரவங்களுக்கு தேவையானவங்களுக்கு பொருத்தி வைக்கிறது. அப்புறம் ரத்த நாணம், நிறைய பேருக்கு வந்து புத்துநோய் வந்து ரத்த நாணத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னா அந்த ரத்த நாணத்தோடு சேர்த்து எடுக்கணும். ஸோ அதை அவங்க திருப்பியும் அதை சீரமைக்கிறதுக்கு அந்த ரத்த நாணத்தில் அந்த எடுத்து வச்ச ரத்த நாணத்துலேருந்து அதை வச்சு சீரமைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனான டிஷ்யூ டொனேஷன். இது ரெண்டுத்துக்கும் மெயினாக வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உறுப்பு தானம் பண்ணும்போது மூளைச்சாவை அடைஞ்ச உடனே அவங்க உயிரோடு இருக்கும்போது, அதாவது அவங்க இருதயம் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த உறுப்பை எடுத்து உடனே உணவுத்திரங்களுக்கு செயலிழந்தவங்களுக்கு எடுத்து மாற்றி வைக்கணும். ஸோ இப்போ திசு தானம் பார்த்தீங்கன்னா, இயற்கையாக வீட்டில் இறந்துட்டாங்க கூட 24 to 48 hours அப்புறம் இருதயம் கம்ப்ளீட்டாக நின்றுட்டப்புறம் கூட அவங்களோட டிஷ்யூ, இந்த நான் சொன்ன இந்த கருவிழி, தோல், இந்த இருதயத்தில் இருக்கிற வால்வ் அதெல்லாம் எடுத்து அது உடனே அவங்கள மாற்றி வைக்கணும்னு இல்லை. அதுக்குன்னே சில க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ், அதை ஃப்ரீசரில் ஏதாவது வச்சுட்டு அதை வந்து ஒரு 3 to 5 years வரைக்கும் எடுத்து வச்சு தேவையான பிறகு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது டிஷ்யூ டொனேஷன். ஸோ அதாவது ஒருத்தவங்க இந்த மாதிரி தானம் பண்ண முன் வந்தாங்கன்னா அந்த உறுப்பால் ஒரு 8 புது வாழ்வு கிடைக்கும். இந்த டிஷ்யூவால் 50+ பேருக்கு வந்து ஒரு புது வாழ்வு கிடைக்கும். அந்த சீரமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கண், கருவிழி, எலும்பு, தோல், நான் சொன்ன மாதிரி இருதயத்தில் இருக்கிற வால்வு, அப்புறம் ரத்த நாணங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம அதெல்லாம் டிஷ்யூலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
2: ஒருவர் உயிருடன் இருக்கும்பொழுதே அவங்க தானம் பண்ணலாமா, இல்ல மரணத்துக்கு பிறகுதான் அவங்க தானம் பண்ண முடியுமா?
3: உயிரோட இருக்கும்போது தானம் பண்ணலாம், பட் எல்லா உறுப்பையும் தானம் பண்ண முடியாது. சரிங்களா? நமக்கு எல்லா உறுப்பும் நமக்கு அவசியமா இருந்தா தான் நம்ம உயிர் வாழ முடியும். ஸோ அதனால எந்த உறுப்பு தானம் பண்ணலாம்னா, உயிரோட இருக்கும்போது கிட்னி நமக்கு 2 இருக்கு. ஸோ சிறுநீரகம் தானம் பண்ணலாம், உயிரோடு இருக்கிறவங்கிட்ட தானம் பண்ணலாம். கல்லீரல், கல்லீரல் வந்து என்ன பண்ணலாம், கல்லீரலுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அது என்ன தன்மைனா, கல்லீரல் நம்ம பாதி அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தாலும் மீதி வளர வாய்ப்பு இருக்குது. 2 to 4 weeks நீங்கள் எதை நம்ம அகற்றுறோமோ அந்த கல்லீரல் திருப்பியும் புதுசாக வளர்ந்துடும். ஸோ அதனால் கல்லீரல், சிறுநீரகம் இது ரெண்டும் உயிரோடு இருக்கிறவங்ககிட்ட நம்ம மாற்றி வைக்கலாம். அதான் ரொம்ப ரொட்டீனாக நம்ம பண்ணுறது. ரொம்ப ரேராக காமனாக பண்ணுறது வந்து சிறுநீரகம், கல்லீரல்லேருந்து உயிரோட கிட்டேருந்து மாற்றி வைக்கிறது. உயிரோடவங்கனா யாருன்னா, இப்போ யாருக்கு அந்த ஊர் கையில் இருந்திருக்கோ அவங்களோட உறவினர்கள் மட்டும்தான் கொடுக்கணும். மற்றவங்க யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தால், உறவினர்கள் இல்லாமல் யாராவது கொடுக்குறது இருந்தால் அதுக்குன்னு சில அன்ரிலேட்டட் டோனர்னு வருவாங்க. அதுக்குன்னு ஒரு கமிட்டிலாம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அது முடிஞ்சோடனே தான் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக செயலிழந்தவங்களோட சொந்தத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் மட்டும்தான், நியர் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் அவங்க தானம் பண்ண முடியும். ஓகே, இது மரணத்திற்கு பிறகுன்னு பார்த்தா எந்த மரணம்னா, வீட்டில் இயற்கையாக சாகிறாங்கல்ல அவங்க வந்து உறுப்பு தானம் பண்ண முடியாது. அவங்க கிட்டேருந்து கருவிழி எடுக்கலாம், இல்லை டிஷ்யூ டொனேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். பட் உறுப்பு தானன்றும்போது மூளைச்சாவை அடைஞ்சு இருதயம் துடிக்கும் போது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த உறுப்பை எடுக்கிறது தான் மரணத்துக்கு அப்புறம் இந்த மூளைச்சாவுன்றது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம உறுப்பை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்ண முடியும்.
2: உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம வந்து கண் தானம் பண்ணுறோம், இல்லை முழு உடலே வந்து தானம் பண்ணுறோம்.
3: ஓகே,
2: தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டொனேஷன் கொடுத்துட்றோம். சப்போஸ் அவங்க வந்து தவறி போயிடுறாங்க, இயற்கையான முறையில் தவறி போயிடுறாங்க, அப்போ அவங்களுடைய உறுப்புகளை நம்ம எடுக்க முடியுமா?
3: உறுப்பு தான அறுவை சிகிச்சை யாருக்கிட்டேருந்து எடுத்து பண்ண முடியும்னா, மூளைச்சாவு அடைஞ்சு இருக்கிறவங்ககிட்டருந்து மட்டும்தான் எடுத்து பண்ண முடியும். வீட்டிலேயே இயற்கையாக இறக்குறாங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாலை விபத்தில் வந்து ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க, இருதயெல்லாம் நின்று போயிடுச்சு, அவங்க கிட்டேருந்து நம்ம உறுப்பு தானம் பண்ண முடியாது. இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் உறுப்பு தானத்துக்கு என்னென்னா, மூளைச்சாவு அடைஞ்சு ஹார்ட் வந்து பீட் ஆகிட்டு இருக்கணும். சரிங்களா? இருதயம் துடிச்சா தான் அந்த எல்லா உறுப்புக்கும் ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கும். அப்போ தான் எல்லா உறுப்பும் உயிரோடு உயிரோடு இருக்கும், அதாவது மூளை இறந்துருச்சு பட் இருதயம் துடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதான் அந்த பிரெயின் மூளைச்சாவோட கான்செப்ட். அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான்

0: இந்த உறுப்பை வந்து நம்ம தான அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்து நம்ம உறுப்பு செயலிழந்தவங்களுக்கு மாற்றி வைக்க முடியும். இயற்கையாக வீட்டில் இறந்து இருதயம் கண்டிப்பாக நின்னவங்கக்கிட்ட இருந்து எடுக்க முடியாது.
1: ஓகே, தேங்க்யூ சார். பிரெயின் டெத் அப்படின்னு சொல்லப்படுற மூளைச்சாவு அப்படின்னா என்ன? இது சாதாரண இறப்பிலிருந்து எப்படி வேறுபடுது? இந்த உறுப்பு தானத்தில் ஏன் மூளைச்சாவு முக்கியமானது?
0: அதாவது இந்த உறுப்பு தானம் மாற்று அறுவை சிகிச்சை, அதில் வந்து முக்கியமான கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டியது இந்த பிரெயின் டெத் கான்செப்ட். ஸோ பிரெயின் டெத் மூளைச்சாவு அப்படின்னா என்ன, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய பேருக்கு இது புரியாததால தான் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து எப்போ ஒருத்தரவங்க மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறோம், நேச்சுரல் டெத் எப்படி சொல்கிறோம், வீட்டில் போய் ஏதாவது பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பாங்க, கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, நாடி துடிப்பு பார்ப்பாங்க, நாடி துடிப்பு இருக்காது, பிபி பார்ப்பாங்க, பிபி இருக்காது, இதுவே ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா இசிஜிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் கண்ணில் டார்ச் லைட் வச்சு பார்ப்பாங்க, கண் ஏதாவது ரெஸ்பான்ஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னா அவங்க வந்து இயற்கையாக இறந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிடுவோம், அது இயற்கை மரணம், அது வந்து நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சாலை விபத்து நடக்குது, தலையில் பாரமாக அடிபட்டுருச்சு, ஸ்ட்ரோக், மூளையில் ரத்த கசிவு ஆயிருக்கு, இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்காக ஹார்ட்டை கொஞ்சம் கார்டியாக கரஸ்ட்னு சொல்லுவாங்க, ஹார்ட் நின்று போயிட்டு கொஞ்சம் நேரம் மூளைக்கு ரத்த ஓட்டம் போவதால் ஹைபோக்ஸிக் இஸ்கெமிக் என்கெஃபலோபதின்னு இருக்கும், அது மூளைக்கு ரத்த ஓட்டம் போவதால் மூளை நல்லா பாதிச்சிருக்கு. ஸோ இது எல்லா கண்டிஷன்லையும் மூளை ரொம்ப அதிகமாக பாதித்ததால் மூளை திருப்பியும் மீள முடியாத அளவுக்கு பாதிச்சிட்டதால மூளை இறந்து போன மாதிரி ஆயிடும். ஸோ இறந்து போற மாதிரி என்னன்னா மூளையிலேருந்து வர எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. ஸோ மூளையிலேருந்து வர முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாக மூச்சு வாங்குறது, நம்ம ஹார்ட்லாம் பீட் ஆகுறது மூளையிலேருந்து வர முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ அது நடக்காது. ஸோ இந்த பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வென்டிலேட்டர்னு இருப்பாங்க, ஸோ செயற்கை சுவாசம், அது வழியாக மூச்சு விடுவாங்க. இருதயம் துடிக்கிறது வந்து சில மருந்தாலேயோ அந்த சப்போர்ட்டால தான் நடந்துட்டுருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த மெஷினை விட்டு எடுத்தால் அவங்களால மூச்சு விட முடியாது. எனக்கு அந்த மூளை தண்டுன்னு சொல்லுவாங்க, பிரெயின் ஸ்டெம், அதில் தான் வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சென்டர்லாம் இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி மூளையில் ரொம்ப அதிகமாக பாதித்தவங்களுக்கு வந்து பிரெயின் ஸ்டெம் டேமேஜ் அதிகமாக இருக்கிறதால இவங்களுக்கு இந்த மூளைச்சாவுன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. இது வந்து மூளைச்சாவுக்கும் இது எப்படி வித்தியாசம், கோமாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளைச்சாவுன்றது வந்து இர்ரிவர்சிபிள், அது திருப்பி மீளவே முடியாது, சரிங்களா? மூளைச்சாவுன்றது மூளை வந்து சுத்தமாக இறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம், அது திருப்பி மீள முடியாது. கோமான்றது என்னன்னா அவங்களால சாதாரண மூச்சு விட முடியும், வேற ஏதாவது ரீசனால அவங்க வந்து தற்சமயத்துக்கு ஒரு டெம்பரரியா எழுந்து பார்க்க மாட்டாங்க, நினைவு சுய நினைவு இல்லாமல் இருப்பாங்க, அதுல இருந்து அவங்க திருப்பி மீள வந்துருவாங்க, தானா அவங்களால மூச்சு விட முடியும், அது கோமா. ஸோ கோமாவுக்கும் மூளைச்சாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மூளைச்சாவுன்றது அதுலேருந்து மீளவே முடியாது அவங்களுக்கு. ஸோ இந்த மூளைச்சாவுன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா மருத்துவர்கள் வந்து இதுக்குன்னே ஸ்பெஷலாக பரிசோதனைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பரிசோதனைகள்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லா பரிசோதனைகளும் அவங்க பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா சரி இவங்க மூளைச்சாவு அடைஞ்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளைச்சாவு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இதை டெஸ்ட்டு யார் பண்ணுவாங்கன்னு கேட்டால் 4 தீவிர சிகிச்சை நிபுணர்களோ இல்லை நரம்பியல் நிபுணர்கள் எல்லாருமே, அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், அதுக்குன்னே ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அந்த டெஸ்ட் ஒன்று டெஸ்ட்டும் பார்ப்பாங்க அதெல்லாம். ஸோ அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு அப்னியா டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது சிம்பிளாக சுருக்கமாக சொல்லணுன்னா அவங்களால இயல்பாக மூச்சு முடிய முடியுமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. அந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 100% அவங்களுக்கு மூளைச்சாவை அடைஞ்சிருச்சு, அதுலேருந்து அவங்களால மீளவே முடியாது அப்படின்னு 100%, அதில் தவறவே தவறாது. அது ஒரு மாட்டி மட்டும் பண்ண மாட்டோம், அது 2 வாட்டி பண்ணுவோம், 6 மணி நேரம் கேப் விட்டு பண்ணுவோம், 4 டாக்டர் அந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னா அதை சைன் போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு தான் அவங்க மூளைச்சாவுன்னு டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இந்த மூளைச்சாவுன்றது மருத்துவ ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஒருத்தரவங்க இறந்ததாகவே கன்சிடர் பண்ணுறது. ஸோ இதில் என்னன்னா இந்த மூளை இறந்துட்டாலும் இருதயம் துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும், இருதயம் துடிப்பு இருக்கிறதால எல்லா உறுப்புக்கும் ரத்த ஓட்டம் போயிட்டே இருக்கும், அந்த ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கிற மூளைச்சாவு அடைஞ்சவங்க கிட்டேருந்து தான் நம்ம உறுப்பு தானே எடுத்து இன்னொருத்தரவங்களுக்கு எந்த உறுப்பு செயல் இருந்ததோ அவங்களுக்கு மாற்றி வைக்க முடியும். இயல்பாக வீட்டில் இறக்குறாங்கல்ல நேச்சுரல் டெத், அவங்களாம் வந்து பார்த்தினா இருதயம் நின்று போயிடுது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம உறுப்பை எடுத்து மாற்றி வைக்க முடியாது.
1: இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு மாற்று உறுப்பு தேவைப்படுது, அப்போ அவங்க தேவைப்படுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாரை போய் சந்திக்கணும், எந்த மாதிரியான நடைமுறைகளை அவங்க பின்பற்றணும்?
0: மெயினாக நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த அறுவை சிகிச்சைன்றது அது ஒரு மிக ஹை ரிஸ்க் சர்ஜரின்னு தான் சொல்லுவோம். அது எனக்கு ஒருத்தவங்க கிட்டேருந்து உறுப்பை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி வைக்கிறது ஒரு பெரிய ஹை ரிஸ்க் சர்ஜரி. ஸோ அந்த அறுவை சிகிச்சைக்கு ஓரளவுக்கு அவங்க ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக அவங்கள வந்து டெய்லியும் கொஞ்சம் டயட்டெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்க சொல்லுவோம், நல்ல புரதச்சத்து ப்ரோட்டீன் ரிச் சாப்பாடு சாப்பிட சொல்லுவோம், கொஞ்சம் நாச்சு அவங்க வீட்டில் படுத்த படுக்கையே எடுக்காமல் கொஞ்சம் டெய்லியும் வாக் பண்ணுறது, அந்த அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் இதெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் மெயினாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்போம். யூஸ்வலாக மோஸ்ட் ஒன்ஸ் அவங்க இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அவங்க டிசிஷன் எடுத்துட்டா அந்த எந்த ஆஸ்பத்திரியில் அவங்க பிளான் பண்ணுறாங்களோ அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கிறது தான் பிளான். எனக்கு அடிக்கடி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், ஒரு உறுப்பு செயல் இருந்துருச்சு இல்லையா, ஸோ அதுக்கான பிரச்சனைலாம் நிறைய வரும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வரும்போது உடனே உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்க சொல்லுவோம், அது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன், உறுப்பு வந்துருச்சுன்னா உடனே எடுத்து வைக்கணும் சீக்கிரமாக. ஸோ அதனால உடனே

0: வரணும், அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும், இல்லை ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே இருக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் சொல்லுவோம். மெயினாக அவங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அவங்க ஒழுங்காக ப்ரோட்டீன் ரிச் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஆஸ்பத்திரி வந்து பார்க்குற மாதிரி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்துருவோம்.
1: இப்போது தானம் செய்யப்படும் உறுப்பு அது பெறுநருக்கு, அதாவது யார் அந்த உறுப்பை வந்து தானமாக பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அது பொருந்துகிறதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தீர்மானிப்பீங்க?
0: கரெக்ட் மேம், ரொம்ப ஆப்டான க்வெஸ்சன் இது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க மூளைச்சாவை அடைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து முதல்ல நாங்கள் எந்தெந்த பேஷண்ட்லாம் எங்களுக்கு கல்லீரல் செயலிருந்து எங்களுக்கு வராங்கல்ல, அவங்களெல்லாம் நாங்கள் ஒர்க்கப் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு மல்டி டிசிப்ளினரி போர்டு இருக்குது. எல்லா துறையில் இருக்கிற டாக்டரும் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி இந்த பேஷண்ட் வந்து கல்லீரல் செயலிருந்தது நாங்கள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னா எல்லாரும் ஓகே சொன்னோடனே நாங்கள் லிஸ்ட் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு லிஸ்ட் பண்ணால் அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருப்பாங்க. அவங்க வந்த உறுப்பை யாருக்கு வேணால் கொடுக்கணுன்றது கிடையாது. ஸோ இது எப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரியில் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அது பிரகாரம் தான் கொடுப்போம். அது நம்பர் ஒன். ரெண்டாவது, அது எந்த உறுப்பு யாருக்கு வேணா கொடுப்பாங்கன்னு அப்படி இல்லை, கல்லீரலை பொறுத்த வரைக்கும் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும், அது மட்டும் மேட்ச் ஆனால் போதும். இப்போ சிறுநீரகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் மட்டும் இல்லாமல் HLA-னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு தனியாக 100 பிளட் டெஸ்ட் பண்ணி

0: கேஸ் பண்ண உடனே நாங்கள் லிஸ்ட் பண்ணிவிடுவோம். அவங்க லிஸ்ட் பண்ணால் அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருப்பாங்க. அவங்க வந்த உறுப்பை யாருக்கு வேணால் கொடுக்கணுன்றது கிடையாது. ஸோ இது எப்படின்னா, அந்த ரெஜிஸ்ட்ரியில் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அது பிரகாரம் தான் கொடுப்போம். அது நம்பர் ஒன். ரெண்டாவது, அது எந்த உறுப்பு யாருக்கு வேணால் கொடுப்பாங்கன்னு அப்படி இல்லை, கல்லீரலை பொறுத்த வரைக்கும் பிளட் குரூப்பு மேட்ச் ஆகணும், அது மட்டும் மேட்ச் ஆனால் போதும். இப்போ சிறுநீரகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் மட்டும் இல்லாமல் ஹெச்எல்ஏன்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு தனியாக இன்னொரு பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த இதுவும் பொருந்தினா தான் அந்த சிறுநீரகத்தை மாற்றி வைக்க முடியும். ஆனால் கல்லீரலில் பொறுத்த மட்டும் இல்லை, எப்படி நீங்கள் ரத்த தானம் பண்ணுறீங்கல்ல, ரத்தம் வந்து இப்போ பி பாசிட்டிவ்னா பி குரூப் கொடுக்கலாம், ஏனா ஏ கொடுக்கலாம், ஓனா யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அதே மாதிரி தான் கல்லீரல். பிளட் குரூப் மேட்ச் ஆகுதுன்னா போதும், அது ஒன்று. ஸோ ரெஜிஸ்ட்ரியில் ப்ரையாரிட்டி பேஸ் தான் கொடுப்போம், பிளட் குரூப் மேட்ச் ஆகணும் அப்படி தான் கொடுப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு 50 வயசில் ஒருத்தவங்க வந்து முளைச்சாவடைஞ்சு அவங்க வந்து உறுப்பு தானம் பண்ணுறதுக்காக முன் வராங்க அவங்க பெரியவங்களுக்கு தான் உறுப்பு மாற்றி வைக்க முடியும்.
1: ஸோ இப்போது உறுப்பு மாற்று சிகிச்சை முடிஞ்ச பிறகு அந்த பேஷண்ட் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க ஒரு நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியுமா?
0: 200% சாதாரண வாழ்க்கை அவங்க வாழ்க்க முடியும். அது இந்தியாவை இப்போ உலகத்திலே ஒரு லீடிங் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவிலே ஒரு லீடராக இருக்குது. அதுவும் அந்த கடந்த ஒரு 30 வருஷங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு, ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பகுதி அந்த அறுவை சிகிச்சையோட ஒரு ஒரு பகுதியும் சரி, அதுக்கான மயக்க மருந்து கொடுக்கறதும் சரி, அந்த ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமான ஐசியூ கேரும் சரி, அதுக்கு தேவையான அந்த ஒவ்வாமைன்னு வரும், அந்த ரிஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்னொருத்தரவங்களோட உறுப்பை நம்ம உடம்புல போட்டால் நம்ம உடம்பு வந்து அந்த உறுப்பை என்ன இல்லைன்னு சொல்லி தடுத்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுடும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கான மருந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதால இப்போ ரொம்ப அதிகமாக ஒரு இயல்பு வாழ்க்கையை வாழறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அறிவியல் ரீதியாக சொல்லணும்னா 5 இயர் சர்வைவல்னு சொல்லுவாங்க. 5 இயர் சர்வைவல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் 90% மேலே, 10 இயர் சர்வைவல்னா 10 வருஷத்துக்கு மேலே 80% மேலே இருக்கிற பேஷண்ட் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உயிரோட இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நார்மல் இயல்பு வாழ்க்கையை வாழலாம். சில கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இம்யூனோ சப்ரஷன் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்கல்ல அந்த ரிஜெக்ஷனுக்காக. ஸோ அதனால் அவங்க இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட்டிருக்கணும், கூட்டமான இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஸோ அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட்லாம் பார்க்கணும், அந்த டேப்லெட்டோட லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைலாம் மாற்றணும், இன்ஃபெக்ஷன் எதாவது இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. மற்றபடி இயல்பு வாழ்க்கை சாதாரணமாக வரலாம்.
1: இப்போது நீங்கள் நிறைய உறுப்பு தானங்கள் பற்றி கேசஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ பொதுமக்கள் கிட்ட நிறைய தவறான எண்ணங்கள் இருக்கு உறுப்பு தானம் பத்தினது. ஸோ அதை எப்படி அவங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துவீங்க?
0: இது ரொம்ப முக்கியமான கேள்விமா இது. எனக்கா கண்டிப்பா பொதுமக்கள் கிட்ட இந்த உறுப்பு தானத்தை பத்தி தவறான கருத்துக்கள் நிறைய இருக்கிறதால தான் நிறைய பேர் முன் வர மாட்டாங்க உறுப்பு தானத்துக்கு. இதுக்கு என்ன காரணங்கள் பார்த்தா நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு இதுல. இதுல முக்கியமான காரணங்கள் சில பார்த்தா நிறைய பேருக்கு இந்த மூளைச்சாவுன்ற கான்செப்டே தெரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், என்ன டாக்டர் சொல்றீங்க, இருதயம் துடிக்குது, இசிஜி எல்லாம் நல்லா வருது, இருதயம் துடிக்குது, மூச்சு விடுறாங்க, அப்புறம் என்ன இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மூளைச்சாவுன்ற கான்செப்ட் அவங்களுக்கு புரியல. அதனால தான் நான் விளக்கணும் கிளியராக, மூளைச்சாவுன்றது கான்செப்ட் என்ன, அதை நம்ம எவ்வளோ தெல்ல தெளிவாக டாக்டர்லாம் சீரியஸாக அந்த டெஸ்ட்லாம் பாசிட்டிவாக இருந்தால் தான் கொடுக்கறது, அது இருந்தால் தான் அவங்க மூளைச்சாவுன்னு சொல்லி உறுப்பு தானத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கே போவாங்க. அதை நான் முன்னாடி உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஸோ அந்த பிரெயின் டெத் கான்செப்ட் தெரியாததால் மக்கள் முன்வர மாட்டாங்க, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோன்னா இது வந்து நான் இவ்வளோ சீரியஸாக ஒரு ஒரு டாக்டர் எவல்யூட் பண்ணி தான் உறுப்பு தானம் அடுத்த ஸ்டெப்புக்கே போவாங்க அந்த பாத்வேல. பட் நம்ம பொதுவாக வந்து சித்தரிக்கப்படுறது எப்படி படத்துலேயோ சினிமாக்களையோ இல்லை சோஷியல் மீடியாக்களையோ வந்து பார்த்தோன்னா அதை பற்றி சரியாக சித்தரிக்க மாட்டாங்க. அதனால மக்களுக்குள்ளே ஒரு தவறான எண்ணங்கள் போயிடுது. எடுக்கிற ஆர்கன் இப்போ நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் எடுக்கிறாங்க, அப்புறம் ஏதோ பாக்ஸில் எடுத்து போடுறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி எடுத்து உடனே அவங்களுக்கு மாற்றி வைக்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தவறான சித்தரிக்கிறதால மக்களுக்கு ஒரு தவறான உறுப்பு தானம்னா என்னன்ற ஒரு செய்தி போகிறதில்லை. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சியெலாம் அடிக்கடி வைக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க, நீங்கள் என்ன டாக்டர் எல்லா உறுப்பும் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்களோட கடைசி ஆசை பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு உறுப்பு அவங்க உடம்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கா உறுப்பு தானன்றது அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டு ஒரு மயக்க மருந்து டாக்டரை வச்சு அவங்களுக்கு சுத்தமாக வழி தெரியாமல் ஒரு அறுவை சிகிச்சை நீட்டாக பண்ணி ஒரு ஒரு ஆர்கனும் ரத்தம் ஓட்டை இருக்கும்போதே எடுத்து அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரங்களுக்கு மாற்றி வைப்பாங்க. அந்த அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் நீட்டாக திருப்பியும் தையல் போட்டு அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு திருப்பி அதை

0: ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ அதனால் டிஸ்ஃபிகர்மெண்ட்டுன்னு எதுவுமே இருக்காது, உடம்பு சிதைக்கப்படாது, புரியுதுங்களா? ஸோ அதனால நிறைய பேருக்கு அவங்கள அடக்கம் செய்ய முடியாதுன்ற ஒரு ஒரு பயத்தில் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒன்று ஒன்று. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக அதுக்குன்னே ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் டாப் ப்ரையாரிட்டி இருக்காங்களோ அந்த ப்ரையாரிட்டி வைஸ் தான் கொடுக்க முடியும். இதில் ரிச் போர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சரிங்களா? அப்புறம் இன்னொரு தவறான எண்ணங்கள் என்னென்னா, சார் டாக்டர் எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மூளைச்சாவு அடைஞ்சாங்க, 70 வயசு ஆகுது, அவங்களுக்கு சுகர் பிபி அப்படிலாம் இருக்குது, ஸோ இவங்க தானம் பண்ண மாட்டாங்க, இவங்க உறுப்புலாம் நல்லா இருக்காது அப்படின்னு உறவினர்கள் டிசைட் பண்ணுறது தவறான எண்ணம். ஸோ உறுப்பு தானம்னு அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, இந்த உறுப்பு தானம் பண்ணலாமா எடுக்கலாமா இல்லையான்னு மருத்துவர்கள் டிசைட் பண்ணுவாங்க. அது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, இப்போ கிட்னி ஒழுங்காக செயல் இருந்ததுன்னா அதுக்குன்னு பிளட் டெஸ்ட் இருக்கும், கல்லீரல் ஒழுங்காக செயலுதுன்னா அதுக்குன்னு சில டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவர்கள் மருத்துவ ரீதியாக அது ஃபிட்டாக இருக்குமா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் 80 வயசு கிட்ட இருந்து கல்லீரல் உத்தரவங்களை எடுத்து இன்னொருத்தரங்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அது வந்து இந்த சுகர் பிபி இருக்கிறது அதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருந்தால், பிளட் டெஸ்ட்லாம் நார்மலாக இருந்தால் அந்த உறுப்பங்கள் தானம் பண்ணலாம். அதாவது வயசு வரம்பு இல்லை உறுப்பு தானத்தில், நம்பர் ஒன்று. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது உடம்புல, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதனால என்னால் தானம் பண்ண முடியாது அப்படின்றது அதுவும் ஒரு தப்பான கான்செப்ட். இது எல்லாமே கண்ட்ரோல்டாக இருந்தால் மருத்துவர்கள் அதை பார்த்துட்டு உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நோயால் அந்த உறுப்புகள் பாதிக்காமல் இருந்ததுன்னா அந்த உறுப்பை தாராளமாக எடுத்து மாற்றி வைக்கலாம், அது நல்லா செயல்படும்.
1: இப்போது இந்தியாவில் வந்து நமக்கு உறுப்பு தானம் சம்மந்தமான சட்டங்கள் என்னென்ன இருக்குது சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும்.
0: ஆமாம், இது ரொம்ப முக்கியமாக. எனக்கு இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் தப்பாக சித்தரிக்கிறாங்க, எதனால தப்பாக சித்தரிக்கிறாங்க, எனக்கு சில பல நிகழ்வுகள்லாம் முன்னாடி நடந்திருக்கு. ஸோ முத முதல்ல இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கும் போது 30 வருஷத்துக்கு முன்னாடி 1990s ஆரம்பிக்க ஆரம்பிச்சது, அப்போல்லாம் சில இல்லீகல் திங்ஸ்லாம் நடந்தது. அது எனக்கு உறுப்புக்காக உறுப்பை விற்கிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம். ஸோ அந்த டைமில் தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட் அப்படின்னு தோட்டா THOTA அது வந்து ஃபஸ்ட்டு நிறுவப்பட்டது 1994 பண்ணாங்க, 1994ல. சோ அது என்னன்னா, அது ஒரு லா மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, ஸ்ட்ரிக்ட்டா எல்லாமே ரெகுலேட் பண்ற மாதிரி. ஒரு ஆர்கன் டோனேஷன்னா, ஒரு உறுப்பு தானம் பண்றதுன்னா எப்படி நடக்கணும், அதுக்குனே ஒரு லா அது கொண்டு வந்தாங்க. சோ இந்த ஆக்ட்ல என்ன வரும்னா, சட்ட ரீதியா அதுக்கான எல்லா டெஃபினிஷன், எந்தெந்த இடத்துல வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம், எந்த இடத்துல வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்பு தானம்கான அறுவை சிகிச்சை பண்ணலாம், எந்த ஒரு லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் உயிரோட இருக்கிறவங்க மாத்தி வைக்கிறீங்கன்னா அவங்களோட யார் வந்து டொனேட் பண்ணலாம், அவங்க டொனேட் பண்றதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருக்கணும், அவங்களுக்கு ஆத்தரைசிங் கமிட்டி அவங்களாம் எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைலாம் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட், ஸோ இதில் எல்லாமே அதில் அடங்கிடும். 1994 ஆரம்பித்து 2011 ஒரு வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க, 2014 ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஒரு சட்டமாகவே இது ஒரு பப்ளிஷ் பண்ணி வந்துருச்சு. ஸோ இது மெயினாக இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, எந்த முறைகேடுகள் எந்த இடத்துல நடந்தாலும் இந்த ஆக்ட் மூலமாக ரொம்ப கடுமையான தண்டனைகளும் இருக்குது. ஸோ ஒரு நார்மலாக ஒரு உறுப்பு தானம் எப்படி நடக்கணுன்றதுல மட்டும் இல்லாம, ஒரு அறுவை சிகிச்சை எப்படி மாத்தி வைக்கணுன்றதுக்கு மட்டும் இல்லாம, ஒரு இந்த நான் சொன்னல இந்த மூளைச்சாவு ஒரு டெஃபினிஷன், அதுக்கான டெஸ்ட், அது எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா பண்ணணும், அதோட டெஃபினிஷன் கூட இந்த ஆக்ட்ல தான் அடங்கி இருக்கு. சோ இதெல்லாம் மட்டும் இல்லாம பிளஸ் இதுல ஏதாவது முறைகேடுகள் நடந்தா இந்த தண்டனைகளும் சொல்றதும் இந்த ஆக்ட்ல தான் இருக்கு. சோ சட்ட ரீதியாவே இதெல்லாம் ரொம்ப ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சட்டத்துல, சரிங்களா? அதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் ஆக்ட்.
1: இப்போ ஒருத்தர் உறுப்பு தானம் செய்ய விரும்புறாரு, அப்போ அவர் என்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்?
0: நிறைய பேர் இது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, உறுப்பு தானம் உடல் தானம். ஸோ உடல் தானம்ன்றது என்னென்னா, ஒருத்தர் இயற்கையாக வீட்டில் இறந்துடுறாங்க, ஸோ அவங்க உடலை வந்து நீங்கள் தானம் பண்ணிடுங்க. ஸோ அது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஜிப்மரில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் உடல் டொனேட் பண்ணிட்டு அந்த அனாட்டமி படிக்கும்போது நம்ம மனித உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறது, ஒரு ஒரு உறுப்பு எப்படி இருக்குது, அந்த அமைப்பு எப்படி இருக்குது, அந்த அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டில் அதை பற்றி ஆராய்ந்து அதை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் உடல் தானத்தை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட். உறுப்பு தானம் பண்ணுற முன்னோரவங்கன்னு பார்த்தா, உறுப்பு தானம் என்னென்னா, இறந்த பின் மூளைச்சாவு மூலமாக ஏதாவது இறந்த பின் அவங்களுக்கு ஏதாவது உறுப்பு தானம் பண்ணுற ஆசைகள் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து பிளெஜ் பண்ணலாம். பிளெஜ்னா என்ன? உறுதிமொழி, சரிங்களா? ஸோ அது எப்படின்னா, அது உறுதிமொழி பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் நோட்டோ, நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது, நோட்டோ. அவங்க வெப்சைட்டு இப்போ ஒரு ஆப்பாகவே வந்துருச்சு, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஐஓஎஸ்லேயோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப் NOTTO அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு ஐடி போட்டுட்டு அந்த ABHA நம்பரும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆர்கன்லாம் நீங்கள் பிளெச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு அதுவே கேட்கும், என்னென்ன ஆர்கன் என்னென்ன டிஷ்யூ, அதெல்லாம் நீங்கள் டிக் பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதிமொழி, ஒரு ஆர்கன் பிளெச் சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும், ஆர்கன் டோனர் சர்டிஃபிகேட். அதை நீங்கள் ஒரு சின்ன கார்டு மாதிரி ஆக்கி உங்க வேலெட்டில் வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா, சப்போஸ் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் இஷ்யூவால் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம உறவினர்களுக்கு அது தெரியப்படுத்தணும், நம்ம இந்த மாதிரி நான் ஆர்கன் டொனேஷன் உறுதிமொழி பிளேஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்கும் டொனேட் பண்ணுறது தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு நீங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க வந்து

0: எனக்கு அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க, அவங்க மன ரொம்ப வேதனையாக இருப்பாங்க, ரொம்ப மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் கடைசியில் ஆல்ரெடி உங்கள் விருப்பத்தை சொன்னதால் அவங்க இது ஈஸியாக அவங்க அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு பிளெஜ் தான் பண்ண முடியும், ஒரு உறுதிமொழி. இதை தான் நம்ம பிளெஜ் பண்ணாலும் நம்ம உறவினர்கள் எஸ் சொன்னால் தான், அவங்க கையெழுத்து விட்டால் மட்டும்தான் இந்த உறுப்பு தானம் ப்ரொசீட் ஆகும். சப்போஸ் நெக்ஸ்ட் ஆஃப் கின்னு சொல்லுவாங்க, அவங்களோட மனைவியோ இல்லை அவங்களோட பசங்களோ வந்து இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது நடக்காது. ஸோ இந்த உறுதிமொழி வந்து பார்த்தோன்னா அந்த சமயத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையத்தில் அவங்களால அந்த ஈஸியாக அந்த டெசிஷன் எடுக்க முடியும். அதுக்காக தான்
1: இப்போ நம்ம லிசனர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வர அட்வைஸ்.
0: ஸோ என்னோட முக்கியமான அட்வைஸ் என்ன, ஏன் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியெலாம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஏன் தெரிய விரும்புகிறேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லணும்னா இந்தியாவில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்க. அந்த உறுப்பு ஒரு மண்ணுக்கோ இல்லை நெருப்புக்கோ போகிறதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கலாம்ல, அந்த ஒரு கான்செப்ட் மக்களுக்கு புரியணும். அது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா அந்த மூளைச்சாவுன்ற ஒரு கான்செப்டே புரிய மாட்டேங்குது. ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 16வது உறுப்பு தானம் இந்தியா ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க, அதில் வந்து அவங்க ஒரு கேம்பெயின் ஒரு லோகோ ஒன்று சொன்னாங்க, ஜுக் ஜுக் ஜியோ அப்படின்னாங்க. ஸோ ஜுக் ஜுக் ஜியோனா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து நீ நல்லா வாழணும், கடைசி வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு தமிழில் நம்ம வாழ்த்தோம். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து ஹிந்திலையோ உருதுலையோ ஜுக் ஜுக் ஜியோன்றது வந்து பார்த்தோன்னா எப்போதுமே நீ சந்தோஷமாக வாழணுன்றது அர்த்தம். ஸோ அதாவது இறந்த பின்னும் உன்னோட உறுப்பால் இன்னொருத்தரவங்க சந்தோஷம், லிவ் ஆஃப்டர் யுவர் லைஃப், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தான் ஜுக் ஜுக் ஜியோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுமாதிரி நிறைய கேம்பெயின் வேர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, அங்தான் மகாதான் அந்த மாதிரி. ஸோ இது ஏன் இதுன்னா, இந்தியாவில் வந்து இந்த உறுப்பு தானது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து 20,000 பேருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது இந்தியாவில். அதில் 3,500 தான் வந்து பார்த்தோன்னா மூளைச்சாவிலேருந்து வந்து டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது, மீதி எல்லாமே வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான். அதே மாதிரி ஒரு 100 பேர் ஒரு சிறுநீரகத்துக்காக செயலிருந்து இருக்காங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் அவங்களுக்கு அந்த சிறுநீரகமே கிடைக்குது, மீதி 90 பேருக்கு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இவ்வளோ பாப்புலேஷன் நமக்கு இருக்கும்போது மக்கள்லாம் இந்த மூளைச்சாவுன்ற கான்செப்டை உணர்ந்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது உறவினர்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ இந்த மூளைச்சாவு மாதிரி ஏதாவது ஒரு மூளைச்சாவு அடைஞ்சாங்களோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை ஒரு மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாக வர நம்ம உடம்பை இந்த உடல் உறுப்பு தானமாக இன்னொருத்தரவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது ஒரு பெரிய தானமாக பார்த்துட்டு ஒரு 8 பேருக்கு புது வாழ்வு கொடுக்கலாம். அப்புறம் தசதவனுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 50 பேருக்கு மேலே இந்த டிஷ்யூ டொனேஷன் மூலமாக ஒரு புது வாழ்வு கிடைக்கும். ஸோ இது ஒரு புனிதமான ஒரு தானம் செய்கிறது, அதுதான் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இது வந்து மக்களுக்கு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி விஷயத்தால் தான் நடக்குது. இது எல்லாமே ஒரு கிளீன் ப்ராசஸ். ஒரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ சீரியஸாக அந்த தீவிர சிகிச்சை நிபுணர்கள்லாம் மூளைச்சாவுன்ற நிரூபிக்கிறாங்கன்ற புரிஞ்சாதான்

0: முகாம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குடல் அறுவை சிகிச்சை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஹெச் சக்திவேல், நேர்முகம் கண்டவர் என் வான்மதி, நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வினோதினி பக்கரிசாமி, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:26. திரை இசை கேட்கலாம்.

0: இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குடல் அறுவை சிகிச்சை துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஹெச் சக்திவேல், நேர்முகம் கண்டவர் என் வான்மதி, நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி வினோதினி பக்கரசாமி, படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:26:10. திரை இசை கேட்கலாம்.

சித்து ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்டது என்ஜிகே படப்பாடல். நேரம் 8:40:14. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 8:49. திரையிசையில் தொடர்வது

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நீர்வள மேம்பாடு தொடர்பான உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தை மாநிலங்களுடன் இணைந்து ஒத்துழைப்புக்கான கூட்டாட்சி மற்றும் மக்கள் பங்கேற்பு அடிப்படையில் துரிதப்படுத்துவது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் இன்றும் நாளையும் புதுடெல்லியில் துறைசார் உச்சி மாநாடு ஒன்றை நடத்துகிறது. நாளை இம்மாநாட்டின் இறுதி அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றியிருக்கிறார். இந்தியாவின் விமான போக்குவரத்து துறை கடந்த 12 ஆண்டுகளில் அபார வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று அகமதாபாத் சர்தார் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அச்சும் ஆரமும் திட்டத்திற்கான சர்வதேச விமான சேவைகளை அவர் தொடக்கி வைத்தார். வேளாண் துறையின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், பல்வகை பயிர் சாகுபடியை ஊக்குவித்தல் உட்பட 6 முக்கிய நோக்கங்களுக்கான பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டத்தின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பாசன வசதிகளின் மேம்பாட்டிற்கான பிரதமரின் கிருஷி சஞ்சாய் திட்டம் குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் வரும் 13 தேதி தொடங்க உள்ள காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான 69 மாநாடு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உயர்நிலை விளக்கக் கூட்டம் நடத்தினார். மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க புதிய வாய்ப்புகளை அரசு திறந்து விட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்டத்தின் கீழ் இன்று புதுச்சேரியில் 36.49 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். துறையின் இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பஹேல், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே புதுடெல்லியில் வரும் 13, 15 மற்றும் 17 தேதி நடைபெறவுள்ள 3 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடுவதற்கான 15 உறுப்பினர் இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்த அணியில் திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனை அடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மெல்ல திறந்தது கதவு. இது கேட்ட பாடலின் படம். ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். நேரம் 9:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

கேட்டது ரட்சகன் பட பாடல். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 8 மணிக்கு உலக தேங்காய் தினம் குறித்த சிறப்புரை வழங்குபவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேரம் 9:51:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

சித்ரா குரலில் கேட்டது நினைத்தேன் வந்தாய் படப்பாடல். சங்கீத பாணியில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது கோபுர வாசலிலே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10:10. வருவது தேன்மழை.

0: டிஎம் சவுந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் இதயக்கனி.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: நேரம் 10:07:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

தஜம் இந்த தகட்டி நந்தகட்டி நந்தகட்டி நந்தகட்டி தாந்தகட்டி இந்த கடத்தான்.

டீம் சவுந்தரராஜன் குரலில் கேட்டது திருவிளையாடல் பட பாடல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. காலை 6:35 குழவர்களுக்கான செய்திகள். இதில் மண் பரிசோதனை குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். 6:55 சூழல் அறிவோம், சாலையோர மரங்களை காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச ஊட்டச்சத்து வாரத்தின் கருப்பொருள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். நேரம் 10:21:35 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

கே வீரமணி குழுவினர் குரலில் கேட்டது காசிதான் கடவுளடா பட பாடல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கால வேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவும் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.

0: கட்டிய மனைவி குலதெய்வம்
1: காசிநாதனே என் தெய்வம்
0: கட்டிய மனைவி குலதெய்வம்
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
1: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
0: அவள் துணையினை பிரிவது முறையோ
1: பகைதான் வளரும்
0: பகையே அன்பாய் மலரும்
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
0: கலந்தவர் திரிந்திட

கேட்டது சந்திரோதயம் படப்பாடல். நேரம் 10:37:47. நொடி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

இதுவரை வந்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 11:05. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். சேவை செய்தி 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண் பரிசோதனை குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சாலையோர மரங்களை காப்போம் வழங்குபவர் KR சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய் வாழ, சர்வதேச ஊட்டச்சத்து வாரத்தின் கருப்பொருள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:00 உலக தேங்காய் தினம் குறித்து சிறப்புரை வழங்குவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கசி நிகழ்ச்சி, டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். BL குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், BS புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்க முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துவர் மலர்விழி. பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி.

ஆட்சியில் இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி கொம்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூரில் சம்பந்தம் ஓதுவார் அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 12:15 என்றும் இனியவை. 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சார்முதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை கே வி மகாதேவன். கதை திரைக்கதை இயக்கம் ஏபி நாகராஜன் அவர்கள். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் நினைவு என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியம் கண்டமானடி கிராம உழவர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பன்னைச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும். காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி 11 மணி பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.